1948 ஆஷாட மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49. தொடர்வது

0: நாளொரு குரல். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளின் பொருள், நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும்.
1: ஏய் மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற
1: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
4: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
8: இதனால FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
9: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
8: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
10: தொட்டா
8: தூக்கிடுவாங்க.
10: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது OTP கேட்டா
8: சொல்லவே சொல்லாதீங்க.
10: சொன்னா,
8: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
10: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
8: FM ரெயின்போ புதுவை 102.8.
11: FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உழவும் தொழிலும் வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர்: காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து. தொடர்ச்சி வழங்குபவர் கே. குணசேகரன் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். காலை 7:25 நலமாய் வாழ. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. ஜனா. காலை 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா.

12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம். புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து புதுச்சேரி கலவை கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் ஆர் அருள்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மாலை 3:00 ஹலோ டாக்டர். தீக்காய மறுசீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு குறித்து புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்தின் பிளாஸ்டிக் மற்றும் புனரமைப்பு அறுவை சிகிச்சை மருத்துவம் வி ரகுவீர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாட நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவி. 6:20 to 7:00 7:02 to 7:15 7:25 to 8:00 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதற்கிடையே 7:30 to 7:32 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 to 11:00 தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 to 1:00 மணிக்கொரு முறையும் 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:00

45 இருக்கு. மாநில செய்திகளும் 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்களே, இனி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:02 மாபோசி பிறந்தநாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 8:30 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். காலை 8:45 பலம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு சென்னை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். காலை 9:00 அரங்கிசை ஸ்ரீகாலஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் நாகஸ்வரம் பெரும்போர் டி ஆர் சேதுராமன் தவில் சென்னை அஞ்சல். காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம் திருநான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தசந்தில்குமார் அவர்கள். 12:00 தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம் எழுத்தாக்கம் கல்லை மலரடியான் என்கின்ற சு கந்தசாமி அவர்கள். நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் எஸ் ஜெகசண்முகம், துரை ராமலிங்கம், கே விஜயலட்சுமி, யு குமரகுரு, ஆர் அருணா, எம் டாவின் சிராகா மாளிகா, எம் கரிகாலன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். மதியம் 12:30 பன்னிசை மாலை தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடியுள்ள தேவார பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். மதியம் 1:00 மகளிர் நேரம் வளரலம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து புதுச்சேரி கலவை கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் ஆர் அருள்மொழி அவர்கள் உடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை 2:35 சேந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 முதல் 5:00 வரை பராமரிப்பு பணிகள் காரணமாக நிலையத்தின் ஒளிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். மாலை 5:00 பொன்மாலை பொழுது தலைப்பு மாலை. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. மாலை 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிற. 7:00 தியாகம் மாற்றம் மலுமலர்ச்சியின் தொடக்கம் மொஹரம் தின உரை வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் அசோலா சிறந்த உயிரி உரம் மற்றும் கால்நடை தீவனம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களின் உரை. நாட்டுப்புற பாடல் பண்ணைச் செய்தி. 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும்.

காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.

0: உழவும் தொழிலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
1: உழவும் தொழிலும் உலக முகத்தின் இரு வழிகள் என்பார்கள் அறிஞர் பெருமக்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சி எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அந்நாட்டின் பொருளாதாரத்தை வைத்துதான். பொருளாதாரம் பெருக வேண்டுமானால் உற்பத்தி பெருக வேண்டும். உற்பத்தி பெருக வேண்டுமானால் உழவும் தொழிலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும். தொழிலுக்கு மூலப்பொருளை தருவது விவசாயம். நவீன முறையில் விவசாயம் செய்திட உதவுபவை தொழில் வளமே. இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்த வளர்ச்சியை பெற வேண்டும். சுழன்றும் ஏற்பின்னது உலகு என்றார் வள்ளுவர். அதையே ஏர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை, என்றுமே நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று கவிஞர் ஆனா மருதகாசி அவர்களும், ஓதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் தல கடையிலே என்று பட்டுக்கோட்டையார் அவர்களும் உழவு தொழிலின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளனர். உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பது உண்மைதானே. அதை அறிந்துணர்ந்த நமது தேசபிதா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள், 75% விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் நம் தேசத்தில் உழவு தொழில் தேசத்தின் முதுகெலும்பு என்பதை விட உலகின் முதுகெலும்பு என்றார். சற்றே நாம் சிந்தித்தால் உழவு தொழில் உயிர் தொழில். ஆம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது உண்மைதானே. ஆதலால் உழவு தொழில் உலகின் முதுகெலும்பு என்பதிலும் உயிர் மூச்சு என்றே சொல்லலாம். அதை அறிந்துதான் நமது மகாகவி சுப்பிரமணிய பாரதியும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று போற்றி பாடியுள்ளார். நமது தமிழினம் 3000+ நெல் வித்துக்களை பயன்படுத்தி பலன் கண்டுள்ளது என்றும் வேளாண் துறை குறிப்புகள் கூறுகின்றன. அதுபோல தொழில் வளர்ச்சி நவீன தொழில்துறைகள் பெருகியுள்ளதாலும் இயந்திரமயமானதாலும் 1000+ மக்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளது. மக்கள் தவறான வழி தேடி பொருளிட்டச் செல்லாமல் உழைத்து வாழ வைப்பதும் தொழிலே. அதிலும் கைத்தொழில் ஒன்று தெரிந்தால் போதும், அவன் யாருக்கும் எதற்கும் அடிமையாக வேண்டியதில்லை. இதை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்தால் நன்று. யாதேனும் தொழில் செய்வோம், யாவும் அவள் தொழிலாம் என்றார் பாரதி. மகாகவி பாரதி சொன்ன அந்த கவிதை வரிகளிலே எல்லா தொழிலுக்குள்ளும் கலைமகள் இருக்கிறாள் என்பதை வலியுறுத்தி பாடியுள்ளார். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்றார் தெய்வப் புலவர். தொழில் பலவாய் இருந்தாலும் நாம் அனைவரும் பிறப்பால் ஒரே தன்மையுள்ளவர்கள் என்கிறார். மேலும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று நாமக்கல் கவியரும் தொழில் சிறப்பை வலியுறுத்தி கூறுகின்றார். புதியதொரு உலகத்தை படைத்திட வேண்டுமெனில் தொழில் வளங்கள் பெருகிட வேண்டுமென்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார். அவரின் சித்திரச் சோலைகளே உமையுங்கு படைத்தையு பாரிநிலை என்ற பாடல் வரிகள் அதை உணர்த்தும். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. அந்த நிலை ஏற்படாதிருக்க உணவு தரும் உழவு தொழிலையும் அதனோடு தொடர்புடைய மற்றைய தொழில்களும் நலிந்திடாமல் பாதுகாக்க வேண்டும். அவை நலிந்தால் நாம் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணர வேண்டும். விவசாயம் மேன்மையுற விளைநிலமும் தண்ணீரும் தான் இன்றியமையாதது. அதுபோல தொழில் வளம் பெருக வேண்டுமென்றால் மூலப்பொருட்களும் எந்திரமும் தண்ணீரும் தான் தேவை. நாம் நம்முடைய அறிவியல் நுட்பத்தை கொண்டு நிலத்தடி நீரை எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு உறிஞ்சி எடுத்துவிட்டோம். நவீனமயமாக்கல் என்று சொல்லி மரங்களை அழித்துவிட்டோம். அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமெனில் பொன்னு விளைகிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து செய்வோமிடா என்ற பாடல் வரிகளின்படி இந்த மண் பெருமையையும் உழவு தொழிலின் மேன்மையையும் அதனோடு தொடர்புடைய ஏனைய தொழில்களும் வளர வேண்டும் என கூறி உழவும் தொழிலும் வளர வேண்டும், உழவுக்கும் தொழிலுக்கும் மீண்டும் வந்தனை செய்து நிறைவு செய்கிறேன்.
0: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. நேயர்கள், இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் நாணம் கொடுப்பாள் என்று துவங்கும் பாடல்.

0: நேயர்களுக்கான செய்திகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி திங்கள் 12 நாள் வெள்ளிக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் இன்று பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: கண்டக்டர்.

0: இன்று பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: கண்டக்டர், எங்க ஊர் வரப்போகுது, டீ கடை பஸ் ஸ்டாப்ல பஸ் நிறுத்துங்க. போலாம் ரைட். நம்ம ஊர் வந்தாச்சு. சரி, வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம்.
2: பட்டுல சேலை, கழுத்துல ரத்தின மாலை, நான் கட்டிக்கத்தாரே ஒன்ன இப்ப

0: வண்டி ஓட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்ததால ஊருக்குள்ள சீக்கிரமா வந்தது போல தெரியுது.
1: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து, நில்லுப்பா நில்லுப்பா.
2: கருத்தமுத்து, அது இருப்பா இருப்பா, வண்டி நிறுத்துறேன் இருப்பா. ஆ சொல்லு கருத்தமுத்து, என்ன
1: என்னப்பா நேற்று முழுக்க ஆளை காணும், எங்க போயிட்டு வந்த?
2: கருத்தமுத்து, நேற்று வேற உன்னை பார்க்கலாம்னு பார்த்தேன். சரி, நானும் அர்ஜென்ட்டாக அந்த சிறுவந்தாடு வரைக்கும் பட்டு சேலை வாங்கலான்னு போனேன். அப்படியே சரி நைட் ஆகிட்டுதா, மச்சான் வீட்டில் தங்கிட்டேன். இப்போ தான்ப்பா பட்டு துணி எடுத்துன்னு வரேன்.
1: ஓஹோ, பட்டு சேலை வாங்கறதுக்காக விழுப்புரம் பக்கத்துல சிறுவந்தாடு போயிட்டு வர?
2: ஆமா.
1: இப்பெல்லாம் என்ன ரேட்டுப்பா போகுது பட்டு சேலை?
2: ஐயோ, விலைய சொல்ல முடியல காதமுத்து, அவ்வளவு விலையா இருக்குது.
1: விலை ரொம்ப அதிகமா இருக்குதோ?
2: ஆமா ஆமா ஆமா,
1: பட்டு நூல் விலை எல்லாம் ஏறி போச்சுப்பா, அதான்ப்பா விலை ஏறி இருக்கு.
2: காதமுத்து, பட்டு சேலை எல்லாம் இவ்வளவு விலை அதிகமா இருக்குது. ஆமா, இந்த பட்டு நூலெல்லாம் எப்படிப்பா தயாரிக்கிறாங்க?
1: பட்டு புழு வளர்த்து அதுல இருந்து தான்ப்பா பட்டு நூல் எல்லாம் எடுக்கிறாங்க.
2: என்னது, பட்டு புழுவா?
1: ஆமாப்பா, நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான தொழில்ப்பா பட்டுப்புழு வளர்ப்பு.
2: அப்படியா?
1: ஆமாப்பா, அதுவும் குறிப்பா வீட்டுல பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஏத்த தொழில்ப்பா இந்த பட்டுப்புழு வளர்ப்பு.
2: அது எப்படி பண்றது காதமுத்து, கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம்.
1: பகுதி நேர வேலையா கூட இதை செய்யலாம்ப்பா, முழு நேரமா இதுலயே இருக்கணும்னு அவசியம் இல்ல.
2: சரி சரி,
1: பெண்களுக்கு ஒரு ஏத்த தொழில், ஒரு முறை முதலீடு செஞ்சோம்னா போதும், நிலையான வருமானம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும்ப்பா.
2: இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகுமோ?
1: மத்திய அரசு மாநில அரசு நிறைய உதவி செய்யறாங்க. பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலை செய்யறதுக்கு நிறைய உதவிகள் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிறதுனால நாம நிச்சயமா இதுல ஈடுபட்டு நல்ல லாபம் அடைய முடியும்.
2: ஓஹோ, காதமுத்த, நீ சொல்றத பார்த்தா நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலா தான் இருக்குது. சரியா, இந்த பட்டுப்புழு எப்படி வளர்க்கறது, அதை எப்படி தயாரிக்கிறது, இத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்ல.
1: அரசாங்கத்துல இதுக்குன்னு ஒரு துறையே இருக்குதுப்பா. அவங்கள போய் நம்ம சந்திச்சு கேட்டோம்னா, இந்த பட்டு புழு கூடாரம் எப்படி அமைக்கிறது, தேவையான கருவிகள் என்னென்ன, அதுக்கு எவ்வளவு செலவாகும், பட்டு புழுலயே இந்த S35 ஒரு பட்டு புழு சொல்றாங்களே, அப்புறம் V1 அப்படின்னு ஒரு பட்டு புழு சொல்றாங்களே, இதெல்லாம் எங்க கிடைக்கும், நாம என்ன செய்யணும், பட்டு புழுக்கான உணவு இருக்குல்ல, அந்த மல்பரி இலைகள், அந்த செடியை எப்படி வளர்க்கறது, எல்லாத்தையும் அவங்க சொல்லி தருவாங்கப்பா.
2: ஓஹோ, காதமுத்து, நீ சொல்ற மாதிரி இந்த மல்பெரி செடி எல்லாம் வளர்க்கணும்னா அது என்ன பண்ணணும், தோட்டம் இருக்கணுமா?
1: எப்பா, கட்டாயம் தோட்டம் இருக்கணும்ப்பா. ஏன்னா பட்டுப்புழு வளர்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா இந்த மல்பெரி செடி வளர்ப்பு கட்டாயம் செஞ்சாகணும்.
2: ஓஹோ,
1: ஏன்னா மல்பெரி இலையை பறிச்சுட்டு வந்து தான் நம்ம பட்டுப்புழுவுக்கு உணவு கொடுக்கணும். அதுக்கு நம்ம இந்த மல்பெரி செடி இருக்கு இல்லையா?
2: ஆமா,
1: அது ஒரு சொட்டு நீர் பாசனம் உள்ள அமைப்போட வச்சுக்கணும்ப்பா.
2: ஓஹோ,
1: ஏன்னா இலை வந்து நல்லா தழுதழன்னு இருந்தாதான் அந்த பட்டு புழுலாம் நல்லா அதை சாப்பிடும். சரி, இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மல்பெரி செடி நடவு முறையை நான் சொல்றேன்.
2: சரி சரி,
1: 90 சென்டிமீட்டருக்கு 90 சென்டிமீட்டர், அப்புறம் குறுக்கால 60 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்டர்.
2: சரி,
1: இந்த வகையில வந்து செடியோட இடைவெளி இருக்கிற மாதிரி நம்ம செடியை நடணும்ப்பா. நடுறதுக்கு முன்னாடி நல்லா உழவு செஞ்சு நல்லா அடி உரமா தொழு உரம் நிறைய போட்டு அதுக்கு பிறகுதான் செய்யணும்.
2: ஓஹோ,
1: செடி நல்லா வளர்ந்து வரும்போது நாம தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த இலைகளை நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். இலைகள் எப்போதும் நல்லா பசபசன்னு

0: இருக்கிறதுக்கு தண்ணி வசதியை நம்ம வச்சுக்கணும்ப்பா.
1: சரி சரி.
0: ஒரு வருடத்துல தொழு உரம் ரெண்டு முறை அப்பப்ப போடணும்.
1: சரி.
0: தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்த அஞ்சு முறை பிரிச்சு பிரிச்சு உரமா போடணும். அப்புறம் 80 to 120 மில்லி மீட்டர் அளவுல வாரம் ஒரு முறை தண்ணி நிக்கிற மாதிரி நல்லா பாத்துக்கணும்ப்பா.
1: நீ சொல்றத பார்த்தா இத குழந்தை போல பாத்துக்கணும் பழுது பாடு இல்லையா?
0: ஆமாப்பா, இந்த மல்பெரி செடியையும் நம்ம அப்பப்ப கவனிச்சு நல்ல முறையில பாத்துக்கணும். அந்த செடியை நம்ம உணவா கொடுக்கறோம் இல்லையா, அந்த பட்டு புழு, அதையும் குழந்தை மாதிரி பாத்துக்கணும்ப்பா. தினசரி மூணு வேளை நாம எப்படி சாப்பிடுறோம், அதே மாதிரி இந்த பட்டு புழுவுக்கும் மூணு வேளை உணவு கொடுக்கணும்ப்பா. கருத்தமுத்து, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பட்டுப்புழுக்கள் நோய்கள் தாக்குதல்ல அதிகமா பாதிக்கப்படும்பா.
1: ஓஹோ.
0: அதனால நாம வந்து சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றபடி கண்ணும் கருத்துமா இந்த பட்டுப்புழுவை வளர்க்கணும்.
1: ஓஹோ.
0: ஏன்னா எளிதாக நோய் கிருமிகள் தாக்கும். அது வைரஸா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், பூஞ்சையா இருக்கலாம், அல்லது பெப்ரைன்னு ஒரு நோய் இருக்குது, அது கூட பட்டுப்புழுவை அதிகமா தாக்கும். அதனால இந்த பட்டுப்புழு வளர்ப்புல நாம ரொம்ப கவனம் செலுத்தணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன இல்லையா, குழந்தை வளர்க்குற மாதிரி, அது மாதிரிதான்ப்பா இந்த பட்டுப்புழுவை வளர்க்கணும். அப்படி வளர்த்தோம்னா தான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அது கூண்டு புழுவா மாறும் போது அந்த கூண்டுல இருந்தப்பா பட்டு நூலே எடுக்கிறாங்க.
1: ஓஹோ.
0: அதனால நமக்கு இன்றைய காலகட்டத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு தொழில்.
1: கதமுத, நீ சொல்றது நல்லதா இருக்குது. இந்த தொழில் நான் கொல்லையில ராவும் பகலமா அங்கே போயிட்டு வரேன்னா நானும் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் அந்த விவசாயத்தில். என் பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டு பக்கத்துலேயே தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்திலேயே ஒரு கூடாரம் அமைச்சு தேவையான கருவிகள் எல்லாம் வாங்கி கொடுத்த என் பொண்டாட்டியே இந்த பட்டுப்புழு தொழிலில் வளர்க்குற மாதிரி சொல்லிடுறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா, அருமையான தொழில், பெண்களுக்கு ஏத்த தொழில், தாராளமா செய்யலாம்ப்பா. நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில்ப்பா இந்த பட்டுப்புழு வளர்ப்பு தொழில்.
1: நீ சொன்ன மாதிரி இந்த பட்டுப்புழு வளர்த்து நல்ல லாபம் பார்த்து அந்த காசுல என் பொண்டாட்டிக்கு 5 பட்டுப்புழு வாங்கி தரப்போறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா, கட்டாயம் வாங்கி கொடு.
1: சரி சரி. காதமுத்து, என்ன பைக்ல ஏதோ பை தூங்குது, அதுல கிழங்கு போல வெளியே தெரியுது, என்னப்பா இது?
0: அப்பா, இந்த கிழங்கோட பேரு ஆகாச கருடன் கிழங்கு.
1: ஆகாச கருட கிழங்கு? என்ன பண்ண, கேள்விப்பட்டதே இல்ல.
0: எப்பா, நீ இந்த கிழங்க டெய்லி பாத்துட்டு தான் இருப்ப.
1: என்னது?
0: ஆமாப்பா, நம்ம வீட்டுல எல்லாம் திருஷ்டிக்காக அந்த கயிறுல கட்டி தொங்க விட்டுருப்பாங்கல்ல.
1: ஆமா, என் வீட்லயும் கட்டிக்கிறோம்பா.
0: ஆமாப்பா, அதுல படிகாரம் இருக்கும், அப்புறம் ஒரு கிழங்கு இருக்கும், அப்புறம் எலுமிச்சம்பழம் இருக்கும், மிளகா இருக்கும். சில பேர் வீட்டுல இந்த கத்தாழைய கூட கட்டி வச்சிருப்பாங்க. இந்த திருஷ்டி கிழங்கு இருக்குல்ல, அதுதான்ப்பா ஆகாச கருடம் கிழங்கு.
1: ஓஹோ, இது வரைக்கும் அது கிழங்குனே தெரியாதுப்பா. காத்தமுத்த, டெய்லியும் வீட்டுல பாக்குறேன் அந்த கிழங்க, திருஷ்டிக்காக தான் தொங்குது, ஆனா இதுதான் இந்த ஆகாச கருட கிழங்குன்னு தெரியாதுப்பா எனக்கு. ஆமா, எதுக்கு இந்த கிழங்கு கட்டி வச்சுக்கிறாங்க வீட்டுல எல்லாம்?
0: அந்த காலத்துல திடீர் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும்.
1: ஓஹோ.
0: ஒரு நாய் கடிச்சு போச்சு, நரி கடிச்சு போச்சு, குரங்கு கடிச்சு போச்சு, பூனை கடிச்சு போச்சு, பாம்பு கடிச்சு போச்சு. அப்பெல்லாம் ராத்திரி நேரத்துல எங்க ஓடுறது?
1: ஆமா.
0: அப்ப இந்த கிழங்கு அரைச்சு ஒரு 50 மில்லி தண்ணீர்ல கலந்து 3 கொடுப்பாங்கப்பா.
1: ஓஹோ.
0: இந்த விஷ முறிவுக்காக உள்ளதுப்பா இந்த கிழங்கு. அத அந்த காலத்துல ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் திருஷ்டி கயிறுல கட்டி வச்சிருப்பாங்க.
1: ஓ, இந்த கெட்ட வாடை வீட்டுல வரக்கூடாதுன்னு.
0: ஆமாப்பா, இது வந்து விஷமுறிவு ஒரு கிழங்கு, ரத்தத்தை சுத்திகரிக்கும்.
1: சாப்பிடலாம?
0: கட்டாயம் சாப்பிடலாம்ப்பா, இது ஒரு மருந்து கிழங்கு தான், ஆனா சாப்பிடுற கிழங்கு தான்ப்பா.
1: ஓஹோ. ஆகாச கருட கிழங்கு பத்தி இவ்வளவு அருமையா தகவல்களை சொன்ன, ஆனா அந்த கிழங்கை கொடுக்காம நீமான்னு இருக்கிறப்பா.
0: எப்பா, உன் வீட்டு உத்தரத்துலதான் தூங்குறத நானே பார்த்தேன்.
1: ஆமா,
0: அது அவசரம்னா நீ அதை கூட நீ பயன்படுத்திக்கலாம். வீட்டுல கட்டுறதுக்காக வாங்கிட்டு போறப்பானா?
1: சரிப்பா சரிப்பா சரிப்பா,
0: வேணா எடுத்துக்க ஒண்ணு.
1: இல்ல காது மூத்த, அதான் என் வீட்டுல இருக்குதா.
0: சரிப்பா சரிப்பா, நான் கவனிட்டுமா?
1: பாத்து போயிட்டு வா.
2: நேயர்கள், இதுவரை பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு.

0: வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் June 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதி சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் July 31 இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச்சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானம் உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில்,

0: திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28 முதல் மீண்டும் தொடங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1 முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழக முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெண்கல பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலஹோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம், 8 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3 இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க

0: சூழல் அறிவோம். பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து. தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
1: சுற்றுச்சூழல் துறையில் ரேச்சல் கார்சன் என ஒரு தைரியசாலி பெண்மணி இருந்தாங்க. அவங்க 1962 மௌன வசந்தம் என ஒரு புத்தகம் எழுதினாங்க. டிடிடி என்ற பூச்சி கொல்லியினால் எப்படி பறவைகள் அழியுது, வசந்த காலத்தில் பறவைகள் பாடாமல் குயில்களோ கூவாமல் இயற்கை எப்படி மௌனமானதுன்னு உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. அந்த புத்தகம் உலகை உலுக்கியது. ஆனால் இன்றைக்கு நாம் அதைவிட அதிகமான ரசாயனங்களை நம்ம வீட்டிலும் வயல்களிலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பூச்சிகளை ஒழிப்பதற்கு தானே பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தப்படுகின்றன. அது எப்படி நம்மை பாதிக்கிறது என்பது ஒரு வினா. 1985 உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வில் ஆண்டுதோறும் 500,000 நபர்கள் பூச்சி மருந்துகளால் பாதிக்கப்படுகின்றன என தெரிய வந்துள்ளது. ஆர்சனோ குளோரின் பூச்சி மருந்து பயன்படுத்தப்பட்ட பின்னர் வெளிநாட்டில் வயது வந்த ஆண்களின் இறப்பு விகிதம் அதிகரித்தது. தென்னிந்தியாவில் 1 கிராமங்களில் மர்ம நோயால் பாதிக்கப்பட்டனர். பூச்சி மருந்து தெளிக்கப்பட்ட நெல் வயல்களில் இருந்து பிடித்து சாப்பிடப்பட்ட நண்டுகளால் ஏற்பட்டது என தெரிய வந்தது. தாலிடோமைட் எனும் மருந்து சோதனை கூடத்தில் விலங்குகளுக்கு எந்தவிதமான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் கருவுற்ற பெண்கள் இதை உட்கொண்டதில் அவர்களுக்கு பிறவி குறைபாடுடைய குழந்தைகள் பிறந்தன. மனிதர்கள் விலங்குகள் அனைவருக்கும் ஆர்சனிக் புற்றுநோயை உண்டாக்குகிறது. டிடிடி போன்ற பூச்சிக்கொல்லி ஆரம்பத்தில் மலேரியாவை பரப்பும் கொசுக்களை கட்டுப்படுத்துவதில் பயனுள்ளவையாக இருந்தாலும் நாளடைவில் கொசுக்கள் டிடிடிக்கு எதிர்ப்பு திறன் பெற்றமையால் மலேரியாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகமாகியுள்ளது. பிற நாடுகளில் இன்று பூச்சிக்கொல்லியினால் ஏற்படும் பிரச்சனைகள் மலேரியா போன்ற வியாதிகளை விட அதிக கவலை தரக்கூடிய சுகாதார பிரச்சனையாக இருக்கின்றன. இன்றைக்கு ஏன் சின்ன வயதிலேயே புற்றுநோய் வருது? ஹார்மோன் குறைபாடு, மலட்டுத்தன்மை இவ்வளோ அதிகம் இருக்கு? இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நாம் தினமும் சாப்பிடும் உணவில் கலந்துள்ள பல கொடிய பூச்சி கொல்லிகள்தான். நாம் பூச்சிகளை கொல்ல நினைத்து நம்மை நாமே மெல்ல கொன்று கொண்டிருக்கிறோம். பூச்சிக்கொல்லிகள் நம்மை மட்டும் அழிக்கலை, உழவர்களின் நண்பன் என அழைக்கப்படும் மண்ணுக்கு அடியில் வாழ்கின்ற மண்புழுக்களையும் அழிக்கிறது. ரசாயனங்களை ஊற்றி ஊற்றி மண்ணையும் மலடாக்கி வச்சிட்டோம். நிலத்தடி நீரில் இந்த நச்சு கலந்து நீர்நிலை தண்ணீரை கூட குடிக்க முடியாமல் நிலையிலே மாற்றிட்டோம். உங்கள் வீட்டிலே பால்கனி இருக்கா, மொட்டைமாடி இருக்கா, இல்லை ஜன்னல் ஓரத்தில் கொஞ்சம் இடம் இருக்கா? அங்கே சில தொட்டிகளை வைத்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையும் பயிரிடுவதன் மூலம் நம்ம வீட்டிலே ஒரு சொட்டு நஞ்சு இல்லாமல் விளைய வைத்து நாம் உபயோகிக்கலாம். விவசாயம் என்பது வணிகம் அல்ல, நம் வாழ்வியல். பூச்சிகளை கொல்லணும்னு அவசியம் இல்லை, அவைகளை விரட்டினாலே போதும். நம் முன்னோர்கள் வேப்பங்கொட்டை கரைச்சல், 5 இலை கரைச்சல், மூலிகை கரைச்சல் பயன்படுத்தினார்கள். இதெல்லாம் பூச்சிகளை கொல்லாது கட்டுப்படுத்தும். உயிரினங்களில் பல வகைகள் இருக்கும் வரை இயற்கை தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி கொள்ளும். பூச்சி மருந்துகள் மூலம் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக இயற்கை தானாகவே இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள உதவுவது தற்சார்பு பூச்சி கட்டுப்பாடு முறையின் நோக்கமாகும். பூச்சிக்கொல்லி என்பது ஒரு தற்காலிக லாபம், ஆனால் நிரந்தர இழப்பு. பறவைகள் இல்லாத, தேனீக்கள் வராத, மண்புழுகள் வளராத ஒரு புவி சீக்கிரமே பாலைவனமாகிவிடும். இன்றையிலிருந்து ரசாயனத்தை குறைப்போம், தவிர்ப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து. தொடர்ச்சியினை கேட்டீர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் மஞ்சுளா. நிதிசார் நல்வாழ்வுக்கான ஐநா பொதுச் செயலாளரும்

0: அரபு பிரதிநிதியும் நெதர்லாந்து நாட்டின் ராணியுமான திருமதி மேக்சிமாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு நிதி சேவைகளை எவ்வாறு எளிதில் அணுகக்கூடியதாகவும் மலிவானதாகவும் மாற்றுகிறது என்பது குறித்தும், அவை வாழ்க்கை எளிமையை எவ்வாறு மேம்படுத்துகிறது மற்றும் பெருமளவில் எவ்வாறு வலுப்படுத்துகிறது என்பது குறித்தும் விவாதித்ததாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக நேற்று புதுச்சேரிக்கு வந்தடைந்தார். இன்று காலை பூர்ணாங்குப்பத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மறுசீரமைக்கப்பட்ட 400 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான முழியன் குளத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு ஆகியோரும் பங்கேற்கின்றனர். மொஹரம் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இப்பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் இன்று அரசு பொது விடுமுறை அறிவித்துள்ளது. காரைக்காலில் வரும் 29ஆம் தேதி மாங்கனி திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு அன்று காரைக்காலுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாங்கனி திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு நகராட்சி சார்பில் பக்தர்களுக்கு பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 188 உயர்ந்துள்ளது. மேலும் 1520 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:02.
2: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: இந்திய இளைஞர்களை அவர்களுடைய அடிமைத்தனத்தின் கோட்டைகளிலிருந்து, அதாவது அவர்களுடைய பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் இருந்து வெளியேறிவிடுமாறு 1920 நான் அழைத்தேன். அடிமை விலங்குகளுடன் இலக்கிய கல்வி கற்க

போவதை விட சுதந்திரம் பெறுவதற்காக எழுத்து வாசனையே இல்லாமல் இருந்து கல்லுடைத்து வாழ்வதே எவ்வளவோ மேல் என்று அப்பொழுது அவர்களுக்கு சொன்னேன். எந்த ஆதாரத்துடன் நான் இந்த புத்திமதியை கூறினேன் என்பதை இளைஞர்கள் இப்பொழுது கண்டுகொள்ளலாம். என்னுடைய வக்கீல் தொழில் நன்றாகவே நடந்து வந்தது. ஆனால் அதை கொண்டு மாத்திரம் நான் திருப்தி அடைந்துவிடவில்லை. மேற்கொண்டும் என்னுடைய வாழ்க்கையை எளிமை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதும், என்னுடைய சகோதர மக்களுக்கு உருப்படியான தொண்டு எதையாவது செய்ய வேண்டும் என்பதும் என் மனத்தில் இடையறாத ஆர்வமாக இருந்து வந்தன. அந்த சமயத்தில் ஒரு குஷ்டரோகி என் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். ஒருவேளை சாப்பாட்டோடு அவரை அனுப்பிவிட எனக்கு மனமில்லை. எனவே என் வீட்டிலேயே அவரை இருக்கச் சொல்லி அவருடைய புண்களுக்கு கட்டு கட்டினேன். அவருக்கு வேண்டிய மற்ற சௌகரியங்களையும் கவனித்து வந்தேன். ஆனால் நான் நிரந்தரமாக இப்படி செய்து கொண்டு போக முடியாது. இது என்னால் ஆகாது. எப்பொழுதுமே அவரை என்னுடன் வைத்து கொள்ளுவதற்கான உறுதியும் என்னிடம் இல்லை. ஆகவே ஒப்பந்த தொழிலாளருக்காக இருந்த அரசாங்க வைத்திய சாலைக்கு அவரை அனுப்பினேன். ஆனால் என் மனம் மாத்திரம் அமைதி இல்லாமலேயே இருந்தது. நிரந்தரமான ஜீவகாருண்ய தொண்டு செய்ய வேண்டும் என்று என் மனம் அவாவுற்றது. செயின்ட் ஐட்டான் மிஷனுக்கு டாக்டர் பூத் தலைவராக இருந்தார். அவர் அன்பு நிறைந்த உள்ளம் படைத்தவர். தம்மிடம் வரும் நோயாளிகளுக்கு இலவசமாக அவர் வைத்தியம் செய்து வந்தார். பேர்சி ருஸ்தம்ஜியின் தர்மத்தை கொண்டு டாக்டர் பூத்தின் நிர்வாகத்தின் கீழ் ஒரு சிறு தர்ம வைத்தியசாலையை ஆரம்பிக்க முடிந்தது. அந்த வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு பலமாக இருந்தது. மருந்து கலந்து கொடுக்கும் வேலை தினமும் 2-1 மணி நேரத்திற்கு இருக்கும். அந்த அளவுக்கு என் காரியாலயத்தின் வேலையை குறைத்து கொண்டு அங்கே கம்பவுண்டராக இருப்பது என்று தீர்மானித்தேன். என் வக்கீல் தொழில் சம்பந்தமான வேலை பெரும்பாலும் என் ஆபீஸ்லேயே கவனிக்க வேண்டிய வேலைதான். சாசன பத்திரங்களை எழுதுவதும் மத்தியஸ்தம் செய்வதுமே இந்த தொழிலில் என் முக்கியமான அலுவல். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எனக்கு சில வழக்குகள் இருக்கும். ஆனால் அவை பெரும்பாலும் அதிக விவாதத்திற்கு இடம் இல்லாதவைகளாக இருக்கும். என்னுடன் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து அப்போது என்னோடேயே வசித்து வந்த கான் நான் இல்லாத சமயத்தில் என் வழக்குகளை கவனித்துக் கொள்ளுவதாக கூறியிருந்தார். ஆகவே அச்சிறு வைத்தியசாலையில் சேவை செய்வதற்கு எனக்கு அவகாசம் இருந்தது. அதாவது காலையில் வைத்தியசாலைக்கு போகவும் வரவும் உள்ள நேரத்தை சேர்த்து தினம் 2 மணி நேரம் இந்த ஊழியம் என் மனத்திற்கு கொஞ்சம் சாந்தியை அளித்தது. வரும் நோயாளிகளின் நோயை குறித்து விசாரிப்பது, அந்த விவரங்களை டாக்டருக்கு கூறுவது, மருந்துகளை கலந்து கொடுப்பது ஆகியவையே அந்த வேலை. அது துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் இந்தியருடன் நான் நெருங்கி பழகும்படி செய்தது. அவர்களில் அநேகர் ஒப்பந்த தொழிலாளர்களான தமிழர், தெலுங்கர் அல்லது வட இந்தியர் ஆவர். போயர் யுத்தத்தின் போது நோயுற்றவர்களுக்கும் காயமடைந்தோருக்கும் பணிவிடை செய்வதற்கு என் சேவையை அளிக்க நான் முன்வந்தபோது இந்த அனுபவம் எனக்கு அதிக உதவியாக இருந்தது. குழந்தைகளை எவ்விதம் வளர்ப்பது என்ற பிரச்சனை எப்பொழுதும் என் முன்பு இருந்து வந்தது. தென்னாப்பிரிக்காவில் எனக்கு 2 புதல்வர்கள் பிறந்தார்கள். அவர்களை வளர்ப்பது சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க நான் வைத்தியசாலையில் செய்து வந்த தொண்டு பயனுள்ளதாயிற்று. என்னுடைய சுயேச்சை உணர்ச்சி எனக்கு அடிக்கடி சோதனைகளை கொடுத்து வந்தது. என் மனைவியின் பிரசவ காலத்தில் சிறந்த வைத்திய உதவியை ஏற்பாடு செய்து கொள்வது என்று நானும் என் மனைவியும் தீர்மானித்திருந்தோம். ஆனால் சமயத்தில் டாக்டரும் தாதியும் எங்களை கைவிட்டு விட்டால் நாங்கள் என்ன செய்வது? அதோடு தாதி இந்திய பெண்ணாகவும் இருக்க வேண்டும். பயிற்சி பெற்ற இந்திய தாதி கிடைப்பது இந்தியாவிலேயே கஷ்டம் என்றால் தென்னாப்பிரிக்காவில் எவ்வளவு கஷ்டம் என்பதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எனவே பிரசவ சிகிச்சை சம்பந்தமாக தெரிந்திருக்க வேண்டியவைகளையெல்லாம் நானே படித்து கொண்டேன். டாக்டர் திரிபுவனதாஸ் எழுதிய தாய்க்கு புத்திமதி என்ற நூலை படித்தேன். மற்ற இடங்களில் அங்கும் இங்குமாக நான் பெற்ற அனுபவங்களையும் வைத்து கொண்டு அந்த நூலில் கூறப்பட்டிருந்த முறைகளை அனுசரித்து என் 2 குழந்தைகளையும் வளர்த்தேன். ஒவ்வொரு பிரசவ சமயத்திலும் குழந்தையை கவனிக்க ஒரு தாதியை அமர்த்துவோம். ஆனால் 2 மாதங்களுக்கு மேல் அந்த தாதியை வைத்து கொள்வதில்லை. தாதியை அமர்த்துவதும் என் மனைவியை கவனித்துக் கொள்வதற்கே அன்றி குழந்தைகளை பராமரிப்பதற்கு அன்று. அந்த வேலையை நானே பார்த்து கொண்டேன். கடைசி குழந்தையின் பிரசவம்தான் என்னை மிகவும் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கிவிட்டது. திடீரென்று பிரசவ வேதனை ஏற்பட்டது. உடனே வைத்தியர் கிடைக்கவில்லை. மருத்துவச்சியை அழைத்து வரவும் கொஞ்ச நேரம் ஆகிவிட்டது. அவள் வந்திரு

0: இருந்தாலும் பிரசவத்திற்கு அவள் உதவி செய்திருக்க முடியாது. சுகப்பிரசவம் ஆகும்படி நானே கவனித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. டாக்டர் திரிபுவனதாசின் நூலை நான் நன்றாக படித்து வைத்திருந்தது எனக்கு அதிக உதவியாக இருந்தது. எனக்கு கொஞ்சமேனும் பயமே ஏற்படவில்லை. குழந்தைகளை சரியானபடி வளர்க்க வேண்டுமானால் சிசுக்களை பேணும் முறை பெற்றோருக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். இது விஷயமாக நன்றாக படித்திருந்தது எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் நான் பார்த்திருக்கிறேன். இதை குறித்து நான் ஆராய்ந்து அந்த அறிவை பயன்படுத்தியிராது போனால் என் குழந்தைகள் இன்று இருப்பதைப் போல் இவ்வளவு உடல் நலத்துடன் இருந்திருக்க மாட்டார்கள்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: கணாயுது எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசகிட்டு.
2: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: தமிழில் செய்திகள். வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட

0: வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் July 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள், பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் June 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியும் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்

0: நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் ஜூலை 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த மே மாதத்தில் 14.1 மில்லியன் டன்னாக பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம், 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவான லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டுலாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது

0: அலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
1: வணக்கம். இன்று உயர் இரத்த அழுத்தம், அதாவது பிபியை கட்டுப்படுத்த யோகாவின் பங்கு என்பதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். உயர் இரத்த அழுத்தம்ங்கிறது உலக அளவில் முதன்மையான மற்றும் முக்கியமான பிரச்சனையாகும். இதை ஏன் கட்டுப்படுத்தணும்? இதை கட்டுப்படுத்தாவிட்டால், கண்ட்ரோலா வச்சுக்கலனா, இதய நோய், சிறுநீரக செயலிழப்பு, பக்கவாதம் ஸ்ட்ரோக், கண் நரம்பு பாதித்து கண் பார்வை குறையிறது போன்ற கடுமையான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எனவே நாம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். பொதுவாக உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி மாத்திரைகளை உட்கொண்டு வாழ்க்கை முறை மாற்றம் செய்தால் அதனை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். வாழ்க்கை முறை மாற்றம்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, யோக பயிற்சி, அதாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சிகள் என்பதை அவர்கள் ஃபாலோ பண்ணணும். உடற்பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா, 30 நிமிடம் வேகமான நடைப்பயிற்சி செய்யலாம். இது மிகவும் நல்லது. மேலும் அதனுடன் யோக பயிற்சி மேற்கொண்டால் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். யோக பயிற்சியில எதுன்னு பாத்தீங்கன்னா, யோகானா ஆசனம் இருக்கு, பிராணாயமம் இருக்கு, தியானம் இருக்கு. சோ இவங்களுக்கு முக்கியமா மூச்சு பயிற்சி, பிராணாயமா பிராக்டிஸ், ரிலாக்ஸேஷன் பிராக்டிஸ், அதாவது தளர்வு பயிற்சிகள். இதை இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா இவங்களோட பிபியை கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். இதை வந்து மாத்திரை மருந்துகளுடன் செய்ய வேண்டும். மாத்திரை மருந்தை நிறுத்திட்டு இதை செய்யறது அவ்வளோ பயன் இல்லை, அது செய்யவும் கூடாது. மாத்திரை மருந்துகளுடன் இந்த யோக பயிற்சி, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடுன்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை தொடர்ந்து கண்ட்ரோல்ல வைக்க முடியும். யோக பயிற்சி செய்யறதுனால எப்படி பிபி குறையுதுன்னு பார்த்தோம்னா, நம்மளோட தான் தன்னியங்கி நரம்பு மண்டலம், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் சீராக செயல்படுது. ஏன்னா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் தான் ஹார்ட்டையும் பிளட் வெசல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது, இதயத்தையும் ரத்த குழாயும். சோ இத வந்து நம்ம சமமா சீரா வச்சுக்கிட்டோம்னா பிபி அதிகமாகவும் பாத்துக்கலாம். ரத்த நாளங்கள், அதாவது பிளட் வெசலோட செயல்பாட்டை மேம்படுத்தி அதை விரிவடை வைக்கிறது, இதனாலையும் பிபி குறையுது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. அதாவது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஆறப்போ நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், கார்டிசால், கேட்டிகாலமின்ஸ் இதெல்லாம் அதிகமாகும். இது வந்து பிபி அதிகமா ஏத்தும். சோ இத வந்து மன அழுத்தத்தை குறைக்கிற பயிற்சிகளை செய்யறப்போ இந்த ஹார்மோன்ஸ் அளவு ஏறாது, அதனால நம்மளுக்கு பிபி ஏறாது. தூக்கம் இன்மையும் ரத்த அழுத்தத்தை அதிகமாக்கும். எனவே உயர் ரத்த அழுத்த நோயாளிகள் மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்து மாத்திரைகளுடன் உடற்பயிற்சி, யோக பயிற்சி மேற்கொண்டால் அவர்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். இவர்களுக்கு முக்கியமா அவங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ஸ்லோ பிரீதிங் பிராக்டிசஸ், சீரா சீர மூச்சு பயிற்சி, சந்திரநாடி பிரணயமா, அனலோம் வில்லோம் பிரணயமா, பிராமரி பிரணயமா, இதெல்லாம் பண்ணிட்டு டீப் ரிலாக்ஸேஷன் பிராக்டிசஸ், தளர்வு பயிற்சிகள், யோக நித்ரா பயிற்சிகளை ஒரு முறையான யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிட்ட தெரிஞ்சு, ஒரு யோகா சென்டர்ல தெரிஞ்சு தொடர்ந்து செய்து வந்தால் இவர்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். நன்றி.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
2: ஏய், இங்க தாதா கிங். இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
3: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
4: என்னடா சொல்ற,
3: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் விடுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
4: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
3: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
5: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: மீண்டும் இணையதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 7:32. வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. முதல்ல எப்பவும் போல நம்மளோட பேஸ்புக் கொஸ்டின் வந்து ரிவீல் பண்ணிடுறேன். தமிழகத்தின் எந்த துறைமுகம் கார்பன் உமிழ்வு இல்லாத துறைமுகம் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? நேர்களே உங்களுக்காக மறுமுறை கேள்வியை சொல்றேன். தமிழகத்தின் எந்த துறைமுகம் கார்பன் உமிழ்வு இல்லாத துறைமுகம் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை தெரிஞ்சதுன்னா பேஸ்புக்ல ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்துல நம்ம வணக்க மக்களே இன்னைக்கான போஸ்டர்ஸ் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. நம்ம வணக்க மக்களே நிகழ்ச்சியோட நிறைவா சரியான விடையை சொன்ன எல்லாரோட பெயரும் வந்து படிக்கப்படும். சோ மறுமுறை உங்களுக்காக கேள்வியை சொல்லிட்டு சாங் கேட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம். தமிழகத்தின் எந்த துறைமுகம் கார்பன் உமிழ்வு இல்லாத துறைமுகம் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது?

0: ஷோ. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில் இன்னைக்கான எஃபி க்வெஸ்சன் உங்களுக்காக வந்து சொல்கிறேன். நிறைய பேர் அதுக்குள்ளே ஆன்சர் வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ யாரோட ஆன்சர் சரி, யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க, எல்லாமே வந்து நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான எஃபி க்வெஸ்சன், தமிழகத்தின் எந்த துறைமுகம் கார்பன் உமிழ்வு இல்லாத துறைமுகம் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை தெரிஞ்சதுன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்தில் இன்னைக்கான எஃபி க்வெஸ்சன் கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ உங்களோட பெயர் வந்து நிகழ்ச்சியோட நிறைவாக படிக்கப்படும். அண்ட் அடுத்ததாக வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். கூடம்குளம் அணுமின் நிலையத்தில் ஆப்ரேட்டர் வேலைக்கான ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தான். கூடம்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஸ்டைஃபன்ரி ட்ரைனி பிரிவில் பிளான்ட் ஆப்ரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் வந்து இருக்கு. இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா +2 அண்ட் ITI தான். 18 வயதுலேருந்து 24 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கணும். அண்ட் தேர்ச்சி முறை வந்து ஆன்லைன்லயும் வந்து தேர்வு நடக்கும், சான்றிதழும் சரிபார்க்கப்படும். இதற்கான விண்ணப்ப கட்டணமா ₹100 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. SC ST பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. மேலும் விவரங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா NPCAL careers.co.in அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதற்கான கடைசி தேதி முக்கியம் இல்லையா, இந்த மாதம் 29ஆம் தேதி தான் வந்து இதற்கான கடைசி தேதி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: RTM அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களே, நேரம் 7:45. இன்னைக்கான வணக்க மக்களே நிகழ்ச்சிக்கான எஃபி க்வெஸ்டின் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். திரும்ப ஒரு முறை, தமிழகத்தின் எந்த துறைமுகம் கார்பன் உமிழ்வு இல்லாத துறைமுகம் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? இதுதான் இன்னைக்கான எஃபி க்வெஸ்டின். சரியான விடை தெரிஞ்சதுன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜ்ல இன்னைக்கான எஃபி க்வெஸ்டின் போஸ்டர்ஸ் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே சொல்லுங்க. நிகழ்ச்சியோட நிறைவா கரெக்டான ஆன்சர்ஸ் எல்லாரோட பெயரும் படிக்கப்படும்.

0: city, and one day our songs would make history.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில இன்னொரு வேலை வாய்ப்பு செய்திகள் குறித்து தெரிஞ்சுக்கலாம். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலி இடங்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், பினான்ஸ், அக்கவுண்ட்ஸ், எச்ஆர் உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேட் 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் வந்து இருக்கு. கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, வயது வந்து பாத்தீங்கன்னா 18-28 வயதுக்குள்ள இருக்கணும். 30/6/2026 படி தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க தேர்ச்சி முறை வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு தான். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இந்த மாதம் கடைசி தேதி 30. இணையதள முகவரியிலும் நீங்க செக் பண்ணலாம், npcal.nic.in.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் June 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில் இன்னைக்கான என்ன கேள்வி கேட்டிருந்தேன் எஃபி க்வெஸ்டின்ல, தமிழகத்தின் எந்த துறைமுகம் கார்பன் உமிழ்வு இல்லாத துறைமுகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி இடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டிருக்கு. பொருளாதார உதவி இயக்குநர் 50, ஆபரேஷன் ஆபீசர் 19, ஏர் சேஃப்டி ஆபீசர் 15, உதவி சட்ட ஆலோசகர் 12, தனி செயலர் 12, உதவி பதிவாளர் 12, ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசர் 9 உட்பட மொத்தம் 538 இடங்கள் இருக்கு. பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்ஏபிஎல் இது எல்லாமே கல்வி தகுதியா சொல்றாங்க. 18 வயது வரை 30/7/2026 பூர்த்தி ஆயிருக்கணும். எழுத்து தேர்வும் இருக்கு, நேர்முக தேர்வும் இருக்கு. விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் தான். விண்ணப்ப கட்டணங்கள் ₹25 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா upsc.gov.in என்ற இணையதள முகவரியில செக் பண்ணுங்க. இந்த மாதம் 3ஆம் தேதி வந்து கடைசி நாள். இப்ப எஃபி க்வெஸ்டின்காக ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தின் எந்த துறைமுகம் கார்பன் உமிழ்வு இல்லாத துறைமுகம் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடைனு பாத்தீங்கன்னா வ உ சிதம்பரனார் துறைமுகம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கு. சோ மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய தூத்துக்குடி வ உ சிதம்பரனார் துறைமுகம் தான் வந்து June 2026 முறைப்படி கார்பன் உமிழ்வு இல்லாத துறைமுகமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எஃபில சரியான விடை சொன்னவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? வீரமணிபாலன், கோவிந்தன்பேட்டை புதுச்சேரி, ஷாகுல் அமித் கொடிக்கால்பாளையம், திருவாரூர், லூயிஸ் செல்வராஜ், அன்புராணி சென்னை, அப்துல் ஜபீல் பட்டாளம், பிரபு வீரா ராஜபாளையம், பிரகாஷ், டிபிஎஸ் பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித் கர்நாடகா, ஏ ஹெச் அரிகரன், வீரதுரை அரியலூர், அந்தோனிராஜ் சென்னை, பாரதி நெல்லை, ஆனந்த முருகன் பூலுவப்பாளையம், விஜயராகவன் மேல ஓடுதுரை, சுமதி பாபு புவனகிரி, அன்பு எம் கெடா, சோ சண்முக சுந்தரம் தூத்துக்குடி, பாரிவல்லல் அரியலூர், ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான், கி ரவிச்சந்திரன் பெரியவளியம், ஷாகுல் அமித் எரவாஞ்சேரி, வெண்ணை கணேசன் பொன்னியமேடு. வண்ணை கணேசன் பொன்னியமேடு. சோ இவ்வளவு பேரும் சரியான விடையை சொல்லியிருக்கீங்க.

நிகழ்ச்சியில இன்னைக்கு சரியான விடையை சொன்ன எல்லாருக்குமே ரெயின்போவின் சார்பாக பாராட்டுகள். இது மட்டும் இல்லாம சில பேர் ட்ரை பண்ணிருந்தீங்க, உங்களுக்கும் பாராட்டுகள். நெக்ஸ்ட் டைம் சரியான விடையை ட்ரை பண்ணி நீங்களும் வந்து பாராட்டுகளை பெற்றுக்கலாம். வரக்கூடிய இந்த பாடலோட வணக்கம் மக்களை நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. சீஷெல்ஸ் நாட்டின் தேசிய தினத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் 27 முதல் 29 வரை அந்நாட்டிற்கு அரசு முறைப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இக்கொண்டாட்டங்களில் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களுடன் இந்திய பாதுகாப்பு படையினரின் ஒரு குழுவும் பங்கேற்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது சீஷெல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் பிரதமர் இருதரப்பு ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உயர்மட்ட கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், மாநில

அரசுகள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சட்ட அமலாக்க முகமைகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்வில் போதைப்பொருள் தடுப்புக்கான தொலைநோக்கு ஆவணம் 2026-29 அமைச்சர் அமித்ஷா வெளியிடுவார். மத்திய அரசு வீட்டு உபயோகம் அல்லாத எல்பிஜி விநியோகத்தின் மீதான அனைத்து துறைசார் கட்டுப்பாடுகளையும் நீக்கி மேற்காசிய நெருக்கடிக்கு முன்னர் நிலவிய நிலைக்கு விநியோகத்தை மீட்டெடுத்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தனது அறிக்கையில் நெருக்கடியின் தொடக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மொத்த எல்பிஜி விநியோகம் நெருக்கடிக்கு முந்தைய நுகர்வோர் அளவுக்கு 50% தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் இது வர்த்தகம் மற்றும் தொழில் நுகர்வோருக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஐசிசி பெண்கள் டி20 உலகக்கோப்பை போட்டியில் நேற்று மான்செஸ்டரில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்று ஸ்டெட்ஃபோர்டில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இலங்கை அணி ஸ்காட்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02 45 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow புதுவை 102.8. வணக்கம் வணக்கம். உங்கள் குரல் உங்கள் ஊரின் ஓசை. நீங்கள் கேட்கும் எந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. உங்களோட ஸ்டுடியோல இருந்து நான் காயத்ரி. ஊர்ல நடக்கிற விசேஷம் நிகழ்ச்சி ஊருடைய சிறப்பு அப்படின்னு எதையுமே விடாம நம்ம புதுவை நிகழ்ச்சியில புதுவையில இருக்க எல்லா இடத்தையுமே நம்ம ஆர்ஜிகள் போயிட்டு அங்க இருக்க மக்களோட மக்களா இணைந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த ஆர்ஜி எந்த ஊர்ல இருக்காங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: ஓகே நேர்களே, உங்களுடைய வந்து யார் எந்த அர்ஜி எங்க இருக்காங்க அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து நான் வந்து இதுக்கப்புறம் சோதிக்க விரும்பல. எந்த அர்ஜி எங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில ரொம்பவே ஆர்வமா என்ன ஊருக்கு ஜனா போயிருக்கான் அப்படின்ட்டு நீங்க ஆர்வமா இருப்பீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜனா நான் என்ன ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவி நத்தம் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன். சோ இன்னைக்குதான் இங்க இருந்துதான் வந்து நம்ம புதுவை ஷோ போக போகுது. இந்த ஊருக்கு வரும்போதே வாம் வெல்கிங்க அப்படியே வந்து மேக கூட்டங்களா வந்து மழை இப்ப வருமோ அப்ப வருமோ அப்படின்னு இருக்கு. சோ அவ்வளவு அழகா இருக்கு கிளைமேட். இன்னைக்கு வந்து வெயில்லாம் கொஞ்சம் கம்மியாகி நான் வரேன்ன்றதுனால ஏன் என்னன்னு தெரியல மழை வர மாதிரியே வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனா சூப்பரா இருக்கு கிளைமேட். எஸ்பெஷலா குருவி நத்தம் எங்க இருக்கு அப்படின்னு வந்து நிறைய நேர்களுக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாத நேர்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு நானே சொல்லிடுறேன். ஸோ கடலூர்ல இருந்து நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முள்ளோடை ஆர்ச் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ முள்ளோடை ஆர்ச்ல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகூர் இருக்கும். பாகூருக்கு முன்னாடி சோரியாங்கப்பம் இருக்கும். சோரியாங்கப்பத்துக்கும் பக்கத்துல நல்ல குருவி நத்தம் இருக்கு. ஸோ இந்த ஊர் பாத்தீங்கன்னா ரொம்பவே இயற்கையா அழகா ரெண்டு சைடு வரும். மெயின் ரோடு அப்படியே போகும்போது பாகூருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா நிறைய அழகர் கோயிலுக்கு அப்படின்ற போறதுல மெயின் ரூட்டா கூட இருக்கும் இந்த ரூட் வந்து. ஸோ இங்க இருக்க மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களோட அன்றாட வாழ்க்கையில எங்கெல்லாம் வியாபார ரீதியாகவும் எங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த ஊரை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம கிட்ட இந்த ஊருக்கார ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். அவரு குருவி நத்தத்தை பத்தி என்ன சொல்றாரு, அவரை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பெயர்?
2: என் பேரு சார்
1: சத்யமூர்த்தி சார். அது சத்யமூர்த்தி சார் வந்து பேச உடனே ஓகே சார், ரெடி சார், நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரு வந்து எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்காரு, என் பின்னாடி வந்து அவர் பேசுற வாய்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம் கூட

0: வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு சந்தோஷமா நம்ம கிட்ட பேசுறதுக்காக இருக்காரு. சோ அதை கேட்கும் போது எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்து இப்ப நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு
1: இருக்கீங்க
0: சார்? நீங்க இந்த ஒர்க்கு எத்தனை வருஷமா கத்துக்கிட்டு எப்படி வந்தீங்க இந்த தொழிலுக்கு?
1: அதுக்கப்புறம் ஒரு மாவுல செஞ்சேன், மாவுல செஞ்சுட்டு அதுக்கு கடலூர் பண்ணேன். இனிமே படிப்படி அடிப்பா வந்து இப்ப வந்து நாங்க இப்ப ஷாப் டெய்லர் ஷாப்ல
0: என்னென்ன பயிர் எல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காங்க சார்? குருவி நேரத்துல
1: இங்க வந்து நெல் வந்து விவசாயம் நல்லா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கரும்பு எல்லாம் விவசாயமே எல்லாமே கலந்து எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு. நெல்லை சிவப்பருக்கு எந்த பிரச்சனை கிடையாது.
0: நீங்க இந்த டெய்லருக்கு இல்லாம நீங்க ஏதாவது விவசாயம் பண்ணீங்களா? உங்க நிலத்துல என்ன பயிர் வச்சிருக்கீங்க?
1: எங்க நிலத்துல இருக்குங்க, எங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. நான் வந்து விவசாயம் நெல் தான், நெல் பயிர் தான் வச்சிருக்கேன்.
0: ஓகே, நெல் தான். உங்களுக்கு வீட்டுல எத்தனை பேர் நீங்க?
1: வீட்டுல வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, எங்க ரெண்டு பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க. கிரண் கிருஷ்ணா, என் ஒய்ஃப் ரூமா, எங்க அம்மா பேர் வந்து எங்க அப்பா பேரு ராம்தாஸ்.
0: ஓகே, சரி. இப்ப வீட்டுல இருக்காங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: இப்போ உங்க செல்லுக்கு வந்து ஏ ஆக்டிவிட்டி கோயம்புத்தூர்ல பண்றதுல
0: என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாடி இருக்கீங்க நீங்க?
1: கபடி, கிரிக்கெட் எல்லாமே இருக்கு.
0: இருக்கு இப்ப வந்து குருவிநேரத்துல கிரவுண்ட், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு, குட்டி பசங்க விளையாடுறதுக்கு எல்லாம் கிரவுண்ட் எல்லாம் எங்க போவீங்க நீங்க உங்க ஊர்ல?
1: எல்லாமே இருக்கு. இங்க இருக்கு, இங்க பக்கத்துல ஹையர் ஸ்கூல்
0: ஹையர்
1: செகண்டரி ஸ்கூல் இருக்கு, அங்கே இருக்கு. அங்க கிரிக்கெட் பால் எல்லாமே இருக்கு. ரெண்டு பேர் எல்லாம் இருக்கு.
0: சொல்றது பாகூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்
1: சொன்னீங்களா? பாகூர் ஹையர் செகண்டரி இங்க குரூரத்துல ஹையர் செகண்டரி இருக்கு.
0: அப்ப அந்த கிரவுண்ட்ல வந்து இங்க இருக்கவங்க விளையாடுவாங்க. சரி, வியாபார ரீதியா நீங்க வந்து ஒரு பொருள் வாங்கணும், மளிகை பொருள் வாங்கணும், இல்ல உங்க வீட்டு தேவைக்கு ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல ஊர் என்ன ஊரு, நீங்க என்ன ஊருக்கு போயிட்டு அந்த வியாபாரத்துக்கோ இல்ல வந்து வாங்க போறதுன்னா எங்க பொருட்கள் வாங்க போனா என்ன ஊருக்கு போவீங்க?
1: பாகூர் தான் போகணும்.
0: பாகூர்ல வந்து எல்லா பொருளும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து பார்டர்ல இருக்கிறோம், ஸ்டேட் பார்டர்ல ஒட்டி அமைஞ்சிருக்கிறதுதான் இந்த குருவிநத்தம்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா சூரியங்கப்பம் பக்கத்துலதான் இருக்கு, பக்கத்துல வந்து தென்பெண்ணை ஆறு இருக்கு இல்லையா? சோ இந்த ஆறுல விளையாடின அனுபவங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குங்களா?
1: இருக்கு சார். முன்னாடியே அந்த ஆத்துல வந்து கபடி விளையாடுவோம், எல்லாமே விளையாடுவோம். இப்பதான் வந்து இப்ப அணைக்கட்டதுனால தண்ணி நிக்குது, இப்ப விளையாட முடியல. ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த டைம்ல வந்து நிறைய மோட்டல் எல்லாம் இப்ப எல்லாம் நோட்டதுனால இப்ப தண்ணி நிக்குது. அப்ப மணல் இருந்தது, மணல் இருந்தா எல்லாம் விளையாட எல்லாமே விளையாடு.
0: உங்களுக்கு நீச்சல் தெரியுங்களா?
1: எனக்கு தெரியாது.
0: நிறைய பேருக்கு வந்து நீச்சல் தெரியாம இருக்காங்க. இந்த மாதிரி ஆறு குளம் அப்படின்னா வந்து ஆசையா இருக்கும், நம்மளும் குளிக்கணும் அப்படின்னா ஆசையா இருக்கும். ஆனாலும் அதனால முன்னாடி நமக்கு வந்து நீச்சல் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். சோ இந்த மாதிரி ஆறு ஆர்ப்பாங்கான இடங்களுக்கு போகும்போது ஆசையா இருக்கும், நம்மளும் வந்து குளிக்கலாம் அப்படின்லாம் இருக்கும். சோ அதுக்கெல்லாம் முன்னாடி நீச்சல் கத்துக்கிட்டா வந்து ரொம்பவே பெஸ்ட்னு சொல்லலாம். சோ நீச்சல் தெரியாம இந்த மாதிரி ஆறு பகுதியெல்லாம் இறங்க வேணாம்னு ஒரு சின்ன அட்வைஸ் நான் இது மூலியமா கொடுத்துக்கிறேன். சரிங்க சார். இப்ப நீங்க வந்து டைலரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைலருக்கு தான் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு விதவிதமா ட்ரெஸ் தைக்கணும், கஸ்டமைஸா போகணும்னா டைலர் நோக்கி வருவாங்க. ஆனா ரெடிமேட் அப்படின்னு வரும்போது வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரெடிமேடா எடுத்துட்டு வந்துடுறாங்க இல்லையா? சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொரு விஷயம் வந்து டெய்லர் கிட்டதான் வந்து நம்மளோட தேவைகள்லாம் சொல்லி எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுங்க, எனக்கு இப்படி எல்லாம் வேணும்னு சொல்ல முடியும். சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இருக்கவங்க எப்படி எப்படி வந்துட்டு இருக்காங்க ஷாப்புக்கு?
1: முன்னோட சந்திதான் ஆரம்பத்துல இருந்து எல்லாம் தைக்கணும் தான், தச்சாதான் ரெடிமேட் ரெடிமேடோ கிடையாது. இப்பதான் ரெடிமேட் நாட்கள் அதிகமாக அதிகமாக கண்டிப்பாக வரதாக நீங்களும் அதிகமாக இல்லைன்னா ரெடிமேட் நெட்டு போட்டுக்கிறாங்க. அப்போ போட்டாலும் அவங்க செட் ஆகுது, மறுபடியும் ஆல்டேஷன் பண்ணி தான் வரணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் தள்ளு தான். ஏன்னா அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சு தான் கொஞ்சம் வேலையே போகுது. ஆனால் யூனிஃபார்ம்லாம் வந்து தான் வச்சு போகுது. அந்த தைக்கிறவங்களாம் அப்பெல்லாம் தைக்கிறது இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ரெடிமேட் போகிறாங்க, போனால் எத்தனை மணிக்கு போட்டு செய்யறாங்க. கொண்டு வரது தான் ஆல்டேஷன் ஹைட்டாக இருந்தால் குறைஞ்சது அது மட்டும் வருவாங்க, வேற ஒரு இடத்துல இல்லை.
0: அதே மாதிரி இப்ப உங்க ஊர்ல வந்து ரிலாக்ஸ் பண்ற ஒரு பிளேஸ் என்ன? இப்ப போர் அடிக்குதுப்பா, ஒரு வந்து மைண்டுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி வரணும் அப்படின்னா ஒரு வாக்கிங் போகணும்னா நீங்க உங்க ஊர்ல துருவினத்துல இந்த பிளேஸ் போனா அமைதியா இருக்குங்கப்பா, அதாவது ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்டா உணர்வேன் அப்படின்னா என்ன பிளேஸ் சொல்லுங்க? உங்க ஊர்ல பெஸ்டான பிளேஸ் தான்
1: பிளேஸ் போன சொல்லி போனேன்னு போனா. அப்புறம் பாவ கிரவுண்ட் இருக்கு, அங்க போய் வாக்கிங் போனா ஜாலியா இருக்கும். பைபாஸ் இருக்கு, அதுல போய் ஜாலியா போனாக்க அந்த

0: வந்து விழுப்புரம் நாகப்பட்டினம் பைபாஸ் பக்கத்திலேயே இருந்தாச்சு. நம்ம நடந்தே வந்து ஊர்ல இந்த ரோட ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு துறைவினத்துல. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சார் பேசணும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்டே டியூனா இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று மொங்கல் மனதோடு.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் குயின் மேக்சிமா ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் டிஸ்கஸ் இந்தியாஸ் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெட் ரெவல்யூஷன். கவர்மெண்ட் ரெஸ்டோர்ஸ் commercial LPG supplies to pre-crisis levels, withdraws sectoral restrictions. FIR lodged against 8 named accused and several unidentified persons in connection with Ayodhya Ram Mandir donation case. IMF says India continues to be major driver of global

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30, 15 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சியில வந்து ஆர்ஜே ஜெனா வந்து குருவிநத்தம் அப்படிங்கிற ஊர்ல வந்து சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து அவங்க யார்கிட்ட எல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறத கேக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆஃப்

0: ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜனா. இன்னைக்கு குருவிநாதம் பகுதியில இருந்தா பேசிட்டு இருக்கோம் சார். இதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் வந்து அழகா பேசியிருந்தாரு, டைலர் அவரு. சோ அவரு வந்து குருவிநாதத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு, ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ அவர் பேசும்போது பக்கத்துல இருந்து ஆர்வமா ஒரு அண்ணன் பாத்துட்டு இருந்தாரு. சோ அவரு யாரு, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம். நான் உங்க பெயர்?
3: என் பேர் வனகராஜ்.
2: வனகராஜ், யார் உங்களுக்கு இந்த பேர் வனகராஜ் அப்படின்னு
3: வச்சது? எங்க பாட்டி வச்சாங்க.
2: பொருள் இருக்கு உங்க பேருக்கு என்ன பொருள்னு?
3: பேரு வனகாசன், பேரை சொல்லி வச்சாங்க.
2: அதனால வனகராஜ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்ப வந்து நிறைய பேருக்கு இந்த பேர் இருக்காது இல்லையா? இருக்குமா அவங்க
3: காலத்துல?
2: அப்ப ரொம்ப நாளும் ஏரியான்னு சொல்றீங்க. நீங்க என்ன ஒரு குருவிநாத்தமா இல்ல வெளியூருங்களா சார்?
3: சொந்த ஊரு திருச்செந்தூருக்கு பக்கத்துல வடங்கு விளையாண்ட கிராமம்.
2: ஓகே.
3: ஆமா, இங்க வந்து 37 வருஷம் ஆகுதுங்க.
2: ஆஹா, இந்த ஊருக்காரரே மாறிட்டாரு. சரி, அப்ப நீங்க வந்து திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க இல்லையா? வரும்போது உங்களுக்கு குருவிநாதம் எப்படி இருந்தது? இந்த ஊரோட அனுபவம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு?
3: அப்போ உள்ள பழக்க வழக்கமும் இங்க உள்ள பழக்க வழக்கமும் வித்தியாசமா தான் இருந்தது. அப்புறம் பழக பழக எல்லாம் சரியா போச்சு.
2: இப்ப வந்து திருச்செந்தூர் உங்களுக்கு பிடிக்குமா இல்ல வந்து குருவிநாதம் பிடிக்குமா அப்படின்னு உங்ககிட்ட நான் க்வெஸ்சன் கேட்டேன். நீங்க வந்து மறக்காம என்ன ஊரு சொல்லுவீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் அதை நீங்களே சொன்ன நல்லா இருக்கும். என்ன ஊரு உங்களுக்கு பிடிக்கும்?
3: எனக்கு எப்பவுமே பிறந்த ஊர் தான் ரொம்பவும் பிடிக்கும்.
2: பிறந்த ஊர் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? எவ்வளவு மிஸ் பண்றீங்க நீங்க திருச்செந்தூரை?
3: திருச்செந்தூரை நாங்க வந்து 7 வருஷமா போகல. ஒரு 5ஆம் தேதி போறேங்க ஊருக்கு. ஒரு விசேஷம் பங்கனுக்காக போறோம். ரொம்ப சந்தோஷமா
2: இருக்கும். அவர் பேசும் போதே கண்ணெல்லாம் கலங்குது. சரி ஓகே, அந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பா போயிட்டு வாங்க. அதே மாதிரி இப்ப குருவிநாதம் நீங்க வரும்போது இந்த ஊர் வந்து நிலப்பகுதி எல்லாம் எப்படி இருந்துச்சு? வீட்டுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இப்ப எப்படி மாறி இருக்கு குருவிநாதம்?
3: நல்லா விவசாயமா இருந்தது. இப்ப வீடுகள் அதிகமா இருக்கு. விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு விவசாய வீடுதான் அதிகமா இருக்கு.
2: அதிகமா இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு ஷாப் ரன் பண்றீங்க இல்லையா, இந்த மளிகை கடை ரன் பண்றீங்க இல்லையா, இந்த அனுபவம் எப்ப ஆரம்பிச்சது? வீட்டுல யாராவது பண்ணிருக்காங்களா? இந்த பிசினஸ்க்கு எப்படி வரணும் நீங்க விருப்பப்பட்டீங்க?
3: மளிகை கடை அனுபவம் எங்கிட்ட இருக்கா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மூலயமா நானும் பண்ணிக்கிட்டு
2: இருக்கேன். ஓகே. இப்ப உங்க வீட்டுல எத்தனை பேர் நீங்க?
3: 8 பேரு, 3 ஆம்பளை, 5 பொண்ணு.
2: ஓகே. அப்ப பெரிய ஃபேமிலி. இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, என்ன ஊர்ல இருக்காங்க?
3: ஒருத்தர் பெங்களூர்ல இருக்காங்க, பெரியவங்க கேரளாவில இருக்கிறாங்க, ஆந்திராவில இருக்கிறாங்க,
2: ரெண்டு பேரும்
3: சென்னையில இருக்கிறாங்க.
2: ஆஹா, அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லயும் எங்க ஊருக்காரங்க இருக்காங்கப்பா, அப்படி எங்க வீட்லயே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, இப்ப வந்து திருச்செந்தூர்ல என்ன ஃபேமஸான விஷயம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கருப்பட்டி ஃபேமஸ் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க அதை செஞ்ச அனுபவங்கள் இல்ல பார்த்த அனுபவங்கள்லாம் இருக்குங்களா?
3: பார்த்த அனுபவம் தான் இருக்கு, நாங்க செய்யல. பார்த்த அனுபவங்கள் இருக்கு. ஏன்னா எங்க வீட்டு தோட்டத்திலேயே பண்ணிருக்கிறாங்க. 2015 கருப்பட்டி செஞ்சிருக்கிறாங்க.
2: ஓகே,
3: அந்த அனுபவம் தான்.
2: இப்ப நம்ம நேரில் சொல்லுங்க, இப்ப வந்து ஒரிஜினல் கருப்பட்டி வாங்கணும் அப்படின்னா எப்படி எல்லாம் நம்ம வந்து அதை பார்த்து வாங்கணும்னு ஏதாவது நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா எங்களுக்காக, நேர்களுக்காக?
3: பணம் மரத்துல வந்து 17 இறக்கி அவங்க காய்ச்சல் இடத்துல வாங்க.
2: ஓகே,
3: சூப்பரா இருக்கும்.
2: ஆமா. இப்ப நம்ம ஊர்ல இப்ப நீங்க குருவிநாதம் பகுதியெல்லாம் வந்து நீங்க வந்து வாங்கும் போது இல்ல வந்து இங்க எல்லாம் இப்ப பனை மரம் எல்லாம் பாக்குறீங்களா? இங்கேயும் அந்த மாதிரி எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அங்க இருக்க மாதிரி இங்கேயும் இருக்குங்களா பனை மரம் அளவுல?
3: இங்க பனை மரம் அதிகமா இல்ல, நம்ம திருப்பூனையிலதான் இருக்குது. ஏன்னா வெறும் கல் மட்டும்தான் இறக்குறாங்க.
2: ஓகே, சரி ஓகே. இப்ப நீங்க வந்து இப்ப வியாபார ரீதியா என்ன ஊருக்கு எல்லாம் போயிட்டு இருப்பீங்க?
3: கண்டக்காவா?
2: அண்ணன் வந்து அப்படியே நம்ம பேசிக்கிட்டே வந்து அவரோட கஸ்டமரையும் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஏதோ பொருள் வாங்க வந்துட்டே இருக்கனால பிஸ்கே அவங்க கிட்ட பேசிக்கிட்டே நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. பொருள்லாம் வாங்குறதுக்கு என்ன ஊருக்கு போவீங்க?
3: அங்க வந்து காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு கடலூர் போறோம். மல்லி ரேட்டெல்லாம் எல்லாம் வாங்கினா பாண்டிச்சேரி தான், பாண்டி தங்க குளத்தீட்டு தான்.
2: அவங்க சரி, இதுல இருந்து என்ன வழியில போயிட்டு வரீங்க? பைக்கா என்ன, என்ன மாதிரி பொருட்கள்?
3: பைக்ல தான்
2: கடலூருக்கு போவீங்களா?
3: கடலூருக்கும் பைக்ல தான்.
2: ரொம்பவே சூப்பரா பேசுவாரு. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர்கிட்ட இதுக்கு மேல பிஸ்லயே என்னால வந்து இன்டர் பண்ண முடியல, ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சோ

0: பாருங்க. இதேபோல் ரெயின்போ புதுவை 102.8 எங்கும் உங்கள் மனசோடு.
1: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் June 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
2: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: அடுத்ததான் நம்ம கிட்ட யார் பேச போறாங்கன்னு நானும் வந்து இந்த சாங் குள்ள போய் தேடி அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். பட் ஆனவனா பார்த்து நமக்கே அலட்சம் வரும். டீச்சர் வாங்க வந்த என்ன இப்படி பேச வச்சீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசி நின்றுட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட தான் பேச போறோம். அவங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க துறைநீக்கத்தை பத்தி என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், அவங்க பெயர்?
3: என் பேர் ரசிகா.

0: ரசிக பிரியா. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான பேர் எல்லாம் குருவி நேரத்துல மட்டும்தான் இருக்குமா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வடகர் ராஜா அப்படின்னு பேசியிருந்தாரு, அப்படி பார்த்தா ரசிக பிரியான்னு வச்சிருக்காங்க. இவருக்கு இவங்களுக்கு யாரு இந்த பேர் வச்சாங்கன்னு கேட்டுலாமா? யார் வச்சாங்கம்மா உங்களுக்கு? அப்பா அப்பா கிட்ட கேட்டீங்களா ஏன்பா ரசிக பிரியான்னு பேர் வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு? என்ன ஊருக்கு போவீங்க இல்ல உங்க ஊர்ல என்ன பெஸ்டான ஸ்பாட்னா எது? அப்ப நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடண்ட் நினைக்கிறேன், என்ன கேம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? குறிவு நேரத்துல நிறைய பேர் ஹாக்கி சொல்றீங்களே, இதுல கோச்சிங் எல்லாம் எப்படி? இங்க
1: கோச்சிங் எல்லாம் நல்லா நிறைய சொல்லி தருவாங்க, ரொம்ப அங்க போனா டைம் போறதே தெரியாது.
0: ஓகே சரி ரசிக பிரியா, நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோ எப்படி வந்து அக்ரிகல்ச்சருக்குள்ள போகணும் படிக்கணும்னு ஏன் ஆர்வம் ஏற்பட்டுச்சு உங்களுக்கு?
1: அக்ரிகல்ச்சர்
0: படிச்சிருக்காங்க, விவசாயம் சார்ந்த தொழில் வந்து அடுத்துதான் ஸ்டடிக்கு முடிச்சிட்டீங்க, விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணணும்னா என்ன ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க மைண்ட்ல, ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா?
1: எங்களுடைய லேண்ட் பண்ணணும்,
0: என்ன பண்ணுவீங்க? புது டெக்னிக் கண்டுபிடிச்சு வந்து நீங்க அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம நேரத்துல இது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஆர்வம் பட்டு ஏதாவது பண்ணிருக்கீங்களா, ட்ரை பண்ணிருக்கீங்களா? என்னென்ன விவசாயம் எனக்கு தெரிஞ்சு ரசிகப்பிரியா ரெண்டு நிலத்துல போட்டிருக்காங்க நினைக்கிறேன், வேற என்ன போட்டிருக்கீங்க ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? வீட்டுல உங்க வீட்டை சுத்தி தோட்டம் அந்த மாதிரி எல்லாம் வளர்க்கறதுக்கு ஆர்வம் இருக்கா? கார்டனிங் பண்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கா? அப்படியே வந்து ஒன் வேர்ட் ஆன்சராவே பேசிட்டு இருக்காங்க ரசிகப்பிரியா. சரி ஓகே, இப்ப வந்து நீங்க காலேஜ் போறீங்க, பிஸியா இருக்கீங்க, ஓகே. இப்ப நம்ம உங்க ஊர்ல இருந்து வெளியில எங்க போகணும், நல்ல ஒரு கடலூர் பக்கத்துலயே இருக்கு, பாண்டிச்சேரி உங்களுக்கு பக்கத்துலயே இருக்குல்ல, உங்களுக்கு பெஸ்டான பிளேஸ் தான் எது சொல்லுவீங்க? கடலூர் சொல்லுவீங்களா இல்ல பாண்டிச்சேரி சொல்லுவீங்களா?
1: பரவாயில்ல,
0: ரொம்பவே சூப்பரான விஷயம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ரசிகப்பிரியா. அவங்க வீட்டுல பால் வாங்கி வச்சு டீ தூள் வாங்கிட்டு வாமான்னு சொன்ன அந்த கேப்ல தான் நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க இதுக்கு மேல நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று பொங்கல் மனதோடு.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம், ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 8:50. ஆர்ஜே ஜெனா வந்து கடைசியா என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
3: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு ஆர்ஜே ஜனா குருவினத்தம் பகுதியில இருந்தா பேசிட்டு இருந்தோம். சோ நிறைய பேர் பேசியிருந்தாங்க நம்ம கிட்ட. அவங்க வந்து குருவினத்தம் பகுதியை பத்தி நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலை வேலை இல்லையா, ரொம்பவே பிஸியா பரபரப்பா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நம்ம பேசணும். சோ அவங்களும் இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இந்த ஊர்ல ஹாக்கி கிரவுண்ட் இருக்கு, சோ இங்கெல்லாம் நாங்க போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயம்லாம் சொன்னாங்க. சோ அதே மாதிரி குருவினத்தம் வந்து ஒரு நிலம் ரொம்பவே சூப்பரா வந்து பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அவங்க வீட்டுல நிறைய நிலங்கள்லாம் இருக்கு, அதனால நான் அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன் அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பேசி முடிச்சு வயலுக்கு போனாரு. சோ அந்த அனுபவம் எல்லாம் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி பிஸியா இருக்கு இல்லையா, இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா கடையாம்தூர் வரைக்கும் போறதுக்கு இது ஒரு ரூட்டு. சோ அதனால வந்து பஸ்ஸஸ் எல்லாம் வந்து உடனே உடனே போயிட்டே இருக்கு, பிஸியா இருக்கு. சோ மீண்டும் ஒரு நம்ம பொதுவு நிகழ்ச்சியில இன்னொரு ஊர்ல வந்து நம்ம பேசலாம். சோ அண்டில் தென், பை ஃப்ரம் உங்கள் ஃபேவரட் ஆர்ஜி ஜெனா. கேட்குங்க இருங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் ஆனதோடு.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதையில் படையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறோம். இருட்டி போச்சு, காட்டுப்பாதை, கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுருக்குறோம். அந்த வெளிச்சத்தை கொண்டு வழியை புரிஞ்சுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு வந்து வழிமறிக்கிறாங்க ரெண்டு பேர், வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க, டார்ச் லைட் உள்பட. அந்த சமயத்தில் நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எதுக்கு நினச்சி பார்க்க சொல்கிறேன்னா, அதே வேதனை நம்முடைய ஆன்மீக பயணத்தினேயும் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஏன்னா ஆன்மீக பயணத்திலேயும் நடுவில் வந்து வழிப்பறி பண்ணுறவங்க ரெண்டு பேர் வருவாங்களாம். அந்த ரெண்டு பேரும் யாருங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். ஆன்மீக பயணத்தில் நாம் ஒரு எல்லையை நோக்கி பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறோம். விவேகம்ங்கிற விலை உயர்ந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு போய்கிட்டுருக்குறோம். அதை வச்சுக்கிட்டு தான் நாம் எது சரி எது சரியில்லைங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு பிரயாணத்தை தொடர முடியும். விவேகம் இல்லைன்னா நாம் அந்த பிரயாணத்தை தொடர முடியாது. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ரெண்டு கொள்ளைக்காரங்க குறுக்க வந்து

0: அந்த விவேகத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டால் என்ன ஆகிறது? அப்படி தான் ஆயிடுது. சரி, யார் அந்த ரெண்டு கொள்ளைக்காரங்க? ஒருத்தர் பேர் காமம், அதாவது ஆசை. இன்னொருத்தர் பேர் குரோதம், அதாவது கோபம். ஆசையும் சினமும் சேர்ந்து தான் நம்மக்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருளான விவேகத்தை பறிச்சிட்டு போயிடுது. அது ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். டார்ச் லைட்டை தவற விட்டுட்டு இருட்டில் மூழ்கிட்டு நிற்கிறது மாதிரி. அதனால தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா. ஆசை சினம் இது ரெண்டும் மனசில் உண்டாச்சுன்னா அதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சு விடணுமா, வளர விட்டு ஆபத்து. அப்படி கிள்ளி எறியறதுக்கு நாம் ஒரு கத்தியை உபயோகப்படுத்தணும். அந்த கத்திக்கு பேர் தான் புத்தி. நாமெல்லாம் வழக்கமாக என்ன செய்கிறோம்? முதல்ல கோவப்பட்டுடுறோம், அதுக்கப்புறம் வருத்தப்படுறோம், இனிமேல் கோபமே படக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறோம். இதே தீர்மானத்தை முன்னாடியே பண்ணியிருக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். ஆசையையும் கோபத்தையும் ஆரம்பத்திலேயே எடுத்தறியலைன்னா நம்ம மனோசக்தி குறைஞ்சிக்கிட்டே போயிடும். கடைசியில் நாம் வந்து மிருகங்கள் ஆகிடுவோம். இது பெரியவங்க நமக்கு கொடுக்குற எச்சரிக்கை. சில பேர் எந்த சந்தர்ப்பத்திலையும் கோபப்படுறதில்ல, அதை பார்த்துட்டு நாம் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு பிரயாணி விமான நிலையத்தில் ஒரு பணியாளர்கிட்ட ரொம்ப கோபமாக சண்டை போட்டுட்ருக்கிறார். இந்த பிரயாணி ஜப்பான் போக வேண்டியவர். அந்த சிப்பந்தி பிரயாணிகள் கொண்டுகிட்டு வர்ற பெட்டிகளையெல்லாம் வாங்கி ஒழுங்குபடுத்தி விமானத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியவர். அந்த பிரயாணி இந்த சிப்பந்தியை வாய்க்கு வந்தபடி திட்டிகிட்டு இருக்கிறார். இவர் பதிலுக்கு கோபம் பண்ணும்ல, படவே இல்லை. ரொம்ப பொறுமையாக புன்முறுவலோடு அவருக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறவங்களுக்கு. கொஞ்ச நேரத்தில் விமானம் வந்தது, இந்த பிரயாணி புறப்பட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த சிப்பந்தியை கூப்பிட்டார் ஒருத்தர். ஏங்க, அந்த ஆள் அவ்வளவு கோபமாக திட்டினார், உங்களால் எப்படி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ல முடிஞ்சுது, உங்களுக்கு கோபமே வராதான்னு கேட்டார். என்னுடைய சினத்தை நான் வந்து வெளியில் காட்டிக்க மாட்டேன், நான் அதை கையாளுற விதமே தனியினார் அவர். அது எப்படின்னார் இவர், இப்போ அந்த பிரயாணி ஜப்பானுக்கு போயிட்டுருக்கார், அவருடைய பெட்டி படுக்கையெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு நிதானமாக பதில் சொன்னாராம் அந்த ஆள்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
5: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: எஃப்எம் ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் மஞ்சுளா. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் யுஜி 2026 மறுதேர்வுக்கான தற்காலிக விடைகுறிப்புகளை எதிர்த்து ஆட்சேபனை தெரிவிக்க விருப்பம் உள்ளவர்கள் www.neet.nta.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 28ஆம் தேதிக்குள் ஒரு கேள்விக்கு 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி தெரிவிக்கலாம். ஆட்சேபனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டணம் முழுமையாக திருப்பி அளிக்கப்படும் என்று தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. மத்திய அரசு வீட்டு உபயோகம் அல்லாத எல்பிஜி விநியோகத்தின் மீதான அனைத்து துறைசார் கட்டுப்பாடுகளையும் நீக்கி மேற்காசிய நெருக்கடிக்கு முன்னால் நிலவிய நிலைக்கு விநியோகத்தை மீட்டெடுத்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தனது அறிக்கையில் நெருக்கடியில் தொடக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மொத்த எல்பிஜி விநியோகம் நெருக்கடிக்கு முந்தைய நுகர்வோர் அளவுக்கு 50% தளர்க்கப்பட்டுள்ளதாகவும் இது வர்த்தக மற்றும் தொழில் நுகர்வோருக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாடு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இதர வழிகள்

கப்பல் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 9:03. இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னா உங்களுக்கு பிடித்த பாடல் அண்ட் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. உங்களோட ஊர் பெயரையும் சேர்த்து அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 7598510505.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஷோ வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன். உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னா உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட ஊர் பேரை வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி 7598-51-0505 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட விருப்ப பாடல நீங்க சென்ட் பண்ணலாம். உங்களோட பாடலும் நிச்சயமா இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும்.

15 நிமிடத்துல நேர்விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பவாளர் கேட்டிருக்காங்க. சின்ன பசங்க நாங்க திரைப்படத்திலிருந்து சிதம்பரத்திலிருந்து கல்கி அவர்கள் உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேர்விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க ராதா பிரியா தேனியில இருந்து, கருத்தம்மா திரைப்படத்துல இருந்து. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அண்ட் உங்களோட ஊர் பேரை டைப் பண்ணி 7598510505 என்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை புதுச்சேரி அரசு.
2: இந்தியன் திரைப்படத்திலிருந்து யாரெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேபி அம்பிகா, துரைராஜ், இளவரசி சித்ரா, சுகந்தி, தாராபுரம்ல இருந்து கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பாடல் இதோ வந்துட்டு இருக்கு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நேரம் 9:34. வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. சிவசுப்பிரமணியம் புதூர்ல இருந்து சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து தான் அவங்களோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில வரணும்னா போன் எடுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அண்ட் உங்களோட ஊர் பேரையும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்ல இருந்து 7598510505 அப்படின்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: வாட்ஸ்அப் வழி நேய விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. பொம்மி நாயக்கன் பட்டி அந்த ஊர்லேருந்து செல்வம் அப்படின்றவங்க ஆனந்தராகம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான பாடல் இது வந்துட்டே இருக்கு.
1: மேகங்கறுக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா கடலூர்ல இருந்து, கற்பூரமுல்லை திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக பாடல் கேட்டிருக்காங்க ராஜேந்திரன் உளுந்தூர்பேட்டையில இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சோ இவங்களுக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு பாடல் கேட்டு இடம்பெற முடியாத பாடல் இடம் கொடுக்க முடியாத மற்ற நேயர்களும் சேர்த்துதான் வந்து இந்த பாடல் வரப்போகுது. உல்லாசம் திரைப்படத்திலிருந்து யாரெல்லாம் வந்து பாடல் கேட்டு அவங்களுக்கு பாடல் கொடுக்க முடியும் அவங்களோட பெயரும் வந்து இப்ப படிச்சிடறேன். செந்தில்குமரன், ஆண்டிப்பட்டி, நாராயணன், நன்னிலம், சுரேஷ் ஓட்டி, லூயிஸ் செல்வராஜ், வடவள்ளி, வீரமணி, தேவிகாபுரம், ராஜேந்திரன், ராமகிருஷ்ணன், கொழுமகொண்டான், சிங்கவரம், கலைவாணி, கணிஷ்மா, சோனாட்சி, சிவகுமார், கூத்தப்பாக்கம், மந்திரமூர்த்தி, நாகர்கோவில், நாகராஜ், அஸ்வினி, அஸ்விதா, லோகித், அரசன், நிலானி, திருமழிசை, ரமேஷ், ஜெயந்தி, தாராபுரம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ராகுல், அரிணி, அடையாளம்பட்டு, ஸ்ரீ பாலசுப்ரமணியம், தூத்துக்குடி, வண்ணை கணேசன், பொன்னியின் மேடு, அந்தோனிராஜ், சென்னை, கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன், வாரியங்காவல், விஜயராகவன், மயிலாடுதுறை, குமார், இடுக்கி, ஐயனார், மீனா, பன்ருட்டி, உங்க எல்லாருக்காகவும் சேர்த்து இந்த பாடல் வருது.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று காலை பூர்ணாங்குப்பத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மறுசீரமைக்கப்பட்ட 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான முழியன் குளத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு ஆகியோரும் பங்கேற்கின்றனர். மத்திய வேளாண்மை விவசாயிகள் நலன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் இன்று உத்தரகாண்டில் ருத்ராபூரில் நடைபெறும் கேத் பச்சவ் அபியான் நிகழ்ச்சியில் விவசாயிகளுடன் கலந்துரையாட உள்ளார். அவர் விவசாய நிலங்களை பார்வையிட்டு பயிர்களின் நிலையை ஆய்வு செய்ய உள்ளார். இந்நிகழ்வில் அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி, மாநில அமைச்சர்கள், மத்திய பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொள்கின்றனர். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற நீட் யுஜி 2026 மறுதேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்புகளை எதிர்த்து ஆட்சேபனை தெரிவிக்க விருப்பம் உள்ளவர்கள் www.neet.nta.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 28ஆம் தேதிக்குள் ஒரு கேள்விக்கு 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி தெரிவிக்கலாம். ஆட்சேபனை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கட்டணம் முழுமையாக திருப்பி அளிக்கப்படும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 235 உயர்ந்துள்ளது. மேலும் 1500 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்புப் பணிகளுக்கு உதவ பல நாடுகள் முன்வந்துள்ளன. இந்நிலையில் அந்நாட்டு இடைக்கால அதிபர் அவசர நிலையை பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஆடவர் T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. நீங்கள் கேட்கொண்டிருப்பது FM Rainbow புதுவை 102.8. சுறுசுறுப்பும் சவால்களும் சந்தோஷமும் கலந்த சூப்பரான ஷோ தான் கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. இங்க கேள்விகள் வரும் விதவிதமாக, பதில்கள் வரும் பட்டாசாக. சிந்திக்க தயாரா இருக்கீங்களா? விளையாடவும் தயாரா இருங்க. இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் ஷோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2: சரியா தவறா.
1: ஆமாங்க, சரியா தவறா, அந்த கேம் தான் இன்னைக்கு நம்ம வந்து விளையாட போறோம். இன்னைக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அதிகப்படியான கேரட் சாப்பிடுவது நம்மளுடைய சர்மத்தை ஆரஞ்சு நிறமாக மாற்றும். அதாவது அதிகப்படியான நம்ம வந்து கேரட் சாப்பிட்டோம், டெய்லி வந்து இவ்வளோ கேரட் அப்படின்னு நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சர்மம் வந்து ஆரஞ்சு நிறமாக மாறும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து உண்மையா, இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து உண்மையா இல்லைனா நான் வந்து பொய் சொல்றேனா அப்படிங்கிறது வந்து நேர்லேயே நீங்க தான் வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும். கண்டுபிடிச்சு எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல வெளியே நேயர்கள் அல்லது செல்போன் மூலமா கூப்பிடுறவங்க 0413 என்ற முன்குறியீட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். கேள்வியை மறுபடியும் சொல்ற, அதிகப்படியான கேரட் சாப்பிடுவது நம்மளுடைய சர்மத்தை ஆரஞ்சு நிறமாக மாற்றும், இது உண்மையா பொய்யா? இதுதாங்க இன்னைக்கான கேம் ஷோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சூப்பரா வந்து எனக்கு தெரியுங்க இது ஆன்சர் என்ன அப்படின்னா, உடனே FM Rainbow கால் பண்ணுங்க. இப்ப வந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 10:10. எஃப்எம் பிரெயின் போவன் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு
1: சரியா தவறா.
0: ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சரியா தவறா அதை தான் விளையாடிட்டு இருக்கோம். நான் வந்து கடைசி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, அதிகப்படியான கேரட் சாப்பிடுவது நம்மளுடைய சர்மத்தை ஆரஞ்சு நிறமாக மாற்றும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இதுக்கு ஒரு காலர் வந்து லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆரியபாளையத்திலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, இப்ப நான் வந்து சொன்னேன் இல்லையா பலராம் சார், அதிகமா சாப்பிடும் போது நம்மளுடைய நிறமே கொஞ்சம் மாறும் அப்படிங்கறது வந்து
2: உண்மைதான்.
0: சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி. ஓகே நேயர்களே, இது வந்து நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. ஏன்னா நம்ம வந்து ஆரஞ்சு நிறமாக இல்லைன்னா மஞ்சள் நிறமாகவும் மாறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது அறிவியல் ரீதியாக கரோட்டினிமியா அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, கேரட்ல பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு நிறமி வந்து இருக்காம். இதை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து உட்கொள்ளும் போது உடல்ல சேரும் இந்த அதிகப்படியான நிறமி சருமத்தின் மேற்பரப்புல படிய தொடங்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. ஓகே நேர்களே, அடுத்ததான் நான் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்ல போறேன், அது சரியா தவறா அப்படிங்கறது வந்து கேட்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு வந்து எனக்கும் தெரியுது. நம்மால ஒரு நேரத்துல விழுங்கவும் சுவாசிக்கவும் முடியும், அதாவது ஒரே நேரத்துல நம்ம விழுங்கவும் முடியும் சுவாசிக்கவும் முடியும் அப்படின்னு வந்து நான் சொல்றேன். இது சரியா தவறா.

அப்படிங்கறத நீங்க தான் வந்து எனக்கு சொல்ல போறீங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னா 2271760 மற்றும் 2275233 என்ற எண்கள்ல. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேரம் 10:18 எஃப்எம் ரெயின்போவின் கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் நம்ம வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி ஜாலியா போயிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன கேம் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா,
3: சரியா தவறா?
2: ஆமாங்க, சரியா தவறா, அதுதான் விளையாடிட்டு இருக்கோம். நான் கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நம்மால் ஒரே நேரத்துல விழுங்கவும் சுவாசிக்கவும் முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இது சரி இல்லைனா தவறு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நேயர் வந்து லைன்ல காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், ராஜகோபால் வெளியில இருந்து பேசுறேன் மேடம்.
2: ஓகே ராஜகோபால் சார், என்ன நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா?
4: தவறு மேடம்.
2: தவறு? ஏன் தவறு?
4: விழுங்கும் போது உணவு குழல் வந்து மூடிக்கும். அப்ப நம்ம விழுந்த பிறகுதான் ஆட்டோமேட்டிக்கா அது திறக்கும். அப்படி திறக்கும் போதுதான் அங்க புறையேறது,
2: ஏதாவது
4: சாப்பிடும் போது புறையேற வெளியில வரும்.
2: ஆமா, அது அதாவது ரெண்டு டைம், ஒரே டைம்ல ரெண்டுத்தையும் நம்ம பண்ணும்போது ஒன்னு புறையேறிடும். ஒரே நேரத்துல விழுங்கவும் சுவாசிக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம விழுங்கும் போது அந்த குழாய் இருக்கு இல்லையா, அது வந்து மூடிக்கும். திருப்பி நம்ம முழுங்கினதுக்கு அப்புறம் அந்த குழாய் வந்து ஓபன் ஆயிருக்கும். அதாவது ஒரு சின்ன மைக்ரோ செகண்ட்ஸ் கூட இருக்காது. இந்த மாதிரி ஓபன் ஆகி க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருப்போம். அது வந்து திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க நேயர்களே. அடுத்த கேள்வி என்ன நான் கேட்க போறேன் அப்படின்னா, ஸ்காட்லாண்டோடைய தேசிய விலங்கு வந்து யூனிகார்ன். ஸ்காட்லாண்டோடைய தேசிய விலங்கு வந்து யூனிகார்ன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கரெக்டா சொல்லிருக்கேனா இல்ல தப்பா சொல்லிருக்கேனா அப்படிங்கறத நீங்க தான் வந்து என்கிட்ட சொல்ல போறீங்க. எந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல. இப்போ எஃப்எம் ரெயின்போல பாடல் கேட்கலாம்.
5: Your mama, you know how me nerky say the dance floor, baby.

0: நேரம் 10:24:38. எஃப்எம் ரெயின்போவின் கேட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம என்ன கேம் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, சரியா தவறா அந்த கேம் தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். நான் கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஸ்காட்லாண்டுடைய தேசிய விலங்கு வந்து யூனிகார்ன். இது வந்து சரியா தவறா அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கு வந்து ஒருத்தவங்க லைன்ல காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: ஓகே சந்திரசேகர் சார், என்னது,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: வேலூர் மாவட்டம் கட்படி சந்திரசேகர் மேம்.
0: ஓகே சார், கேட்டுச்சு சொல்லுங்க.
1: அவங்க இருக்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணி அதையே அந்த நாட்டினுடைய ஒரு சின்னமாக வச்சிருக்கிறாங்க. அதுதான் ஒரு கூடுதலான ஒரு தகவல் அப்படின்ட்டு. யூனிகார்ன்ங்கிறது ஸ்காட்லாந்து அந்த நாட்டினுடைய அந்த ஒரு உயிரினம் அப்படிங்கறது சரியான விடை.
0: ஓகே சூப்பர். தேசிய விலங்கு வந்து ஸ்காட்லாண்டுடைய தேசிய விலங்கு வந்து தேசிய விலங்கு வந்து யூனிகார்ன் தான். ஏன் வந்து யூனிகார்ன் வந்து வச்சாங்க அப்படின்னா, யூனிகார்ன் அப்படிங்கிற ஒரு வந்து கற்பனை விலங்கே தவிர நிஜத்துல அந்த மாதிரி கிடையாது. 1300களில் பிற்பகுதியில் மன்னர் 2 ராபர்ட் வந்து அவருடைய காலத்தில் என்ன பண்ணாரு, இந்த விலங்கை வந்து அரசு சின்னமாகவும் தேசிய விலங்காகவும் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சு, அது அப்போலேருந்தே இந்த தேசிய விலங்கா வந்து யூனிகார்னாக இருக்கு. ஏன் அப்படின்னா, நிஜத்தில் இல்லாத இந்த மாயாஜால குதிரை வந்து இது என்ன வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூய்மை, சக்தி, தைரியம் மற்றும் சுதந்திரத்தின் சின்னமாக கருதப்படுகிறதால இதை வந்து அவங்க தேசிய விலங்காக வச்சிருக்காங்க. ஓகே நேர்களே, அடுத்த கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? அடுத்ததா என்ன நான் கேட்க போறேன் அப்படின்னா, ஆஸ்திரேலியா வந்து சந்திரனை விட அகலமானது அப்படிங்கறது வந்து சரியா தவறா? ஆஸ்திரேலியா வந்து சந்திரன் இருக்கு இல்லையா, மூன், அது வந்து அதை விட அகலமானது அப்படிங்கறது சரியா தவறா? இதுதாங்க இப்ப வந்து நான் கேட்டிருக்க கேள்வி. இது வந்து சரியா தவறா அப்படின்னு வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னா, 2271760 மற்றும் 2275232 என்ற எண்களில் கால் பண்ணி இது வந்து

0: का साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 10:33. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சி நம்ம என்ன விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
4: சரியா தவறா?
3: ஆமாங்க, சரியா தவறா, அதுதான் விளையாடிட்டு இருக்கோம். நான் கடைசி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆஸ்திரேலியா சந்திரனை விட அகலமானது அப்படிங்கறது சரியா தவறா அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். இதுக்கு ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, ஆன்சர் சொல்ல. ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
3: வணக்கம், யாருங்க?
5: வணக்கம், ஹேமலதா. கள்ளக்குறிச்சியிலிருந்து ஹேமலதாங்க மேம். கெட்டுக்கோ நிகழ்ச்சி சூப்பர்.
3: தேங்க்யூ.
5: சரியா தவறா, சரியா தவறான்னு ஒரு பாட்டு கூட வரும்ல. சரி, நீங்க சரிங்க மேம்.
3: ஓகே,
5: சொல்லுங்க மேம்.
3: ஓகே, நான் என்ன நான் கேட்டிருந்த கேள்வி வந்து சரியா தவறா?
5: ஆமா, சரி சரி
3: சரி சரி.
5: நீங்க கேட்டது சரியா தான் இருக்கும்.
3: நான் நான் கேட்டது சரியா இருக்கும், ஆனா இந்த கேம்ல சரியா இருக்காது. ஓகே, நான் கேட்ட அந்த சொன்ன ஸ்டேட்மென்ட் வந்து சரியா தவறா?
5: சரிதான்.
3: சரிதான், எப்படி சொல்றீங்க? சரிதான்.
5: அது வந்து மூணு சின்னது பிரமாணது பெருசு
3: இல்ல. நம்ம படிக்கும் போதெல்லாம் ஆஸ்திரேலியா தானே சின்னது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
5: ஆமா, அந்த கண்ட்ரில மூணுக்கும் அதுக்கும் கம்பேர்
3: ஓகே நேயர்களே, நம்ம வந்து ஆஸ்திரேலியா வந்து சந்திரனை விட அகலமானது அப்படிங்கிறது வந்து சரி. ஏன் அப்படின்னா, நிலாவுடைய விட்டம் அதாவது டயாமீட்டர் வந்து 3474 கிலோமீட்டர். ஆனால் ஆஸ்திரேலியா வந்து 4000 கிலோமீட்டர் தோராயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிலாவை ஒப்பிடும்போது ஆஸ்திரேலியா வந்து சுமார் 526 கிலோமீட்டர் அதிக அகலத்தை கொண்டிருக்கு. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. ஓகே நேர்களே, அடுத்துதான் வந்து சுதந்திர தேவி சிலை உலகின் மிக உயரமான நினைவு சின்னம். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து, சுதந்திர தேவி சிலை இருக்கு இல்லையா யூஎஸ்ல, அமெரிக்கால இருக்கு இல்லையா சுதந்திர தேவி சிலை, அதுதான் வந்து உலகில மிக உயரமான நினைவு சின்னம் அப்படின்னு வந்து நான் சொல்றேன். இது வந்து சரியா தவறா அப்படிங்கிறது வந்து நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்லணும். 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல இப்ப நம்ம வந்து பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 10:41. எஃப்எம் ரெயின்போவின் கேட் சைட் கோ நிகழ்ச்சி நம்ம வந்து சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்கு. ஆக்சுவலா அடுத்ததா நம்ம வந்து என்ன கேள்வி கேட்க போறோம், முன்னாடி கேட்டிருந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல ரெடியா இருக்காங்க அப்படிங்கறத வந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேம் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரியா தவறா
0: சரியா தவறா அப்படிங்கறதா கேட்டிருக்கோம். நான் கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, சுதந்திர தேவி சிலை உலகின் மிக உயரமான நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம் கலைவாணி மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
0: ஓகே சூப்பர். நான் கேட்டிருந்த கேள்வி வந்து சரியா தவறா?
2: தவறு மேம்.
0: தவறு? ஏன் தவறு?
2: அது வந்து உலகின் உயரமான சிலை பாத்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்துல இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை தான் மேம் உலகிலே உயரமான சிலை.
0: ம், சூப்பர். அதனால இது வந்து சுந்தர தேவி சிலை வந்து இல்ல, அப்படிதானே?
2: இல்ல மேம். ஆமாங்க.
0: சூப்பர் சூப்பர், சூப்பரா வந்து சொன்னீங்க, கரெக்டாவும் சொல்லிட்டீங்க. நன்றி.
2: தேங்க்யூ மேம். நன்றி மேம்.
0: நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே நேயர்களே, அவங்க சொன்னது மாதிரி சுதந்திர தேவி சிலை வந்து உலகின் மிக உயரமான நினைவு சின்னம் இல்லை அப்படிங்கறது தான் நம்ம வந்து சொல்லணும். நம்மளுடைய இந்தியால ஒற்றுமைக்கான சிலை, அதாவது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கறது வந்து நம்ம ஊர்ல குஜராத் மாநிலத்துல

இருக்கு, சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த சிலை. இதோட உயரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 182 மீட்டர், அதாவது 597 அடி உயரம் கொண்டது. குஜராத் மாநிலம் நர்மதா ஆற்றின் கரையில இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நினைவு சின்னம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு, அவருடைய உருவச்சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, வைரங்கள் முழுவதும் கார்பனால் ஆனது, அதாவது வைரங்கள் இருக்கு இல்லையா, நம்ம வைரம் இருக்கு இல்லையா, அது வந்து கார்பன் ஆட்டமால் ஆனது அப்படின்னு வந்து சொல்லலாம். கார்பன் சொல்றாங்க இல்லையா, அதனாலதான் ஃபுல்லாவே அந்த வைரம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து சரியா தவறா அப்படிங்கறது வந்து நீங்க எனக்கு போன் பண்ணி சொல்ல போறீங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: எஃப்எம் ரெயின்போவின் கேட் செட் கோ நிகழ்ச்சி நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன வந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா தவறா. ஆமாங்க, சரியா தவறா, அதுதான் விளையாடிட்டு இருக்கோம். நம்ம வந்து கடைசி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, வைரங்கள் முழுவதும் கார்பனால் ஆனவை அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கு ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு லைன்ல இருக்காங்க. ஒரு காலர், ஹலோ, வணக்கம்.
3: அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
2: ஓகே சண்முக சுந்தரம் சார், என்ன ஆன்சர், சரியா தவறா?
3: வைரங்கள் வந்து கார்பனால் ஆனவை என்பது சரி.
2: சரி, சூப்பர், கரெக்டா வந்து சொல்லிட்டீங்க. ஏன் கார்பனால மட்டும்தான் அது வந்து ஃபார்ம் ஆயிருக்கா?
3: அது கார்பனால ஃபார்ம் ஆனதுனாலதான் அது வந்து அதிக கடினத்தன்மை, உலகின் அதிக கடினத்தன்மையான பொருள் வைரம் சொல்லுவாங்க.
2: ஓ ஓகே, சூப்பர் சார், கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
3: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
2: நன்றி சார், நன்றி. ஓகே நேர்களே, வைரங்கள் வந்து கார்பனால் ஆனவை தான். அவங்க சோமசுந்தரம் சார் சொன்ன மாதிரி அது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இந்த ஒற்றை தனிமத்தால் மட்டும்தான் இந்த வந்து வைரம் வந்து உருவானது. பூமியின் மிக ஆழத்தில் ஏற்படும் தீவிர அழுத்தம் மற்றும் வெப்பத்தின் காரணமாக இந்த கார்பன் அணுக்கள் ஒன்றிணைந்து ஒரு தனித்துவமான படிக அமைப்பு, அதாவது டைமண்ட் கியூபிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அது வந்து உருவாகுது. அதனால தான் டைமண்ட் ஷேப்ல இந்த வைரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே நேர்களே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, மின்னல் வந்து சூரியனின் மேற்பரப்பை விட வெப்பமானது. மின்னல் இருக்கு இல்லையா, மின்னல் மின்னும் போது சூரியனோட மேற்பரப்பை விட அது வந்து அதிக வெப்பமானது அப்படின்னு வந்து சொல்றேன். இது வந்து சரியா தவறா அப்படிங்கிறது வந்து நீங்க தான் எனக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2271760 மற்றும் 2275213 என்ற எண்கள்ல.

0: நேரம் 10:53 எஃப்எம் ரெயின்போவின் கேட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா தவறா? ஆமாங்க, சரியா தவறா அப்படிதான் விளையாடிட்டு இருக்கோம். நான் கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, மின்னல் வந்து சூரியனின் மேற்பரப்பை விட வெப்பமானது அப்படின்னு கேட்டிருந்தேன். இது வந்து சரியா தவறா அப்படிங்கறது வந்து ஒரு நேயர் காத்திருக்காங்க. ஆன்சர் சொல்ல, ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, தர்மபுரில இருந்து ராஜ்குமார்.
0: ராஜ்குமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீண்ட நாட்கள் ஆனது, இன்னைக்குதான் மீண்டும் பேசுறேன்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி சார்.
1: நன்றி.
0: ஓகே, நான் கேட்ட கேள்விக்கு வந்து சரியா தவறா?
1: சரியான பதில்மா, நீங்க சொன்னது
0: சரியான பதில். ஏன் வந்து சரியான பதில் சொல்றீங்க? மின்னல் வந்து சூரியனை விட எப்படி வெப்பமானதா இருக்கும்?
1: சூரியன் மேற்பரப்பை விட மின்னல் வந்து அளப்பரியான சக்தி கொண்டது, வெப்பம் அதிகம். சாதாரண மேற்பரப்புல பாத்தீங்கன்னா 5,500 to 6,000 வரைக்கும் தான் வெப்பம் இருக்கும் அந்த சூரியனோட மேற்பரப்புல. இதை விட 5 மடங்கு அதிகமா இருக்கும் மின்னல் இது வரும்போது.
0: வெப்பம் சூரியனோட மேற்பரப்பை விட மின்னல் வந்து ஸ்ட்ராங் தான் அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஓகே, சூப்பர், கரெக்ட். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சரும் கூட. ஆனா சூரியனோட உள்ள மைய பகுதியோட வெப்பநிலை வந்து 30,000 மேல டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். மேற்பரப்பு அப்படிங்கறதால நீங்க சொன்ன மாதிரி 5,500 to 6,000 அந்த டிகிரி செல்சியஸ்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னது முற்றிலும் சரி. ஓகே, சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: நன்றி. ஓகே நேர்களே, சார் சொன்ன மாதிரி, ராஜ்குமார் சார் சொன்ன மாதிரி 5,500 to 6,000 டிகிரி செல்சியஸ்குள்ள சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை வந்து அவ்வளவுதான் இருக்கும். ஆனா நமக்கு மின்னல் மின்னுது இல்லையா, அது வந்து 5,500 மேல அது வந்து இருக்கும் அப்படிங்கறதால மின்னல் வந்து சூரியனுடைய மேற்பரப்பை விட வெப்பமானது அப்படிங்கறது வந்து சரி. ஓகே நேர்களே, இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பரா வந்து போச்சு அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய விஷயங்களை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேன். வரும் பாடல் பையா திரைப்படத்துல இந்த தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. இன்று மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு ஹசரத் இமாம் ஹுசைன் செய்த தியாகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் அவர் முன்னுதாரணமாக திகழ்கிறார் என்றும் தமது சமூக ஊடக பதிவில் பிரதமர் தெரிவித்தார். சீஷெல்ஸ் நாட்டின் தேசிய தினத்தை பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் 27 முதல் 29 வரை அந்நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இக்கொண்டாட்டங்களில் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களுடன் இந்திய பாதுகாப்பு படையினரின் ஒரு குழுவும் பங்கேற்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது சீஷெல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் பிரதமர் இருதரப்பு ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஹரித வித்யாலயம் திட்டத்தின் கீழ் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் மேற்கொண்ட முன்மாதிரியான முயற்சிகளுக்காக ஸ்வச்தா புரஸ்கார் விருது போட்டியில் மாஹேயில் உள்ள செம்பரா அரசு தொடக்கப்பள்ளி தேசிய அளவில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த சாதனையை புரிந்ததற்காக மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகளை மாஹே சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார் வாழ்த்தியுள்ளார். இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் நாசா முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் இன்று போதைப் பொருளுக்கு எதிரான பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி காரைக்காலில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர், துணை மாவட்ட ஆட்சியர், NSS மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. நேரம் 11:02. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பகவதி திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பதினோரு மணி எட்டு நிமிடத்துல மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புது

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மெலடி மேஜிக், மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 11:33 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மலடி மேஜிக். நேரம் 11:38. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு.

வெல்கம் பேக் டு தி ஷோ மெலடி மேஜிக். நேரம் 11:49. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் உன்னை நினைத்த திரைப்படத்திலிருந்து.

நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸ்

0: தங்க வாங்கலாம் இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜி கோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
2: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
1: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
3: தொட்டா
1: தூக்கிடுவாங்க.
3: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
3: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
3: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
5: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
4: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
5: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
4: என்ன வழி?
5: இத கேளுங்க அண்ணா.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
7: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
8: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
9: மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக பாடல் கேட்கலாம். தென்காசி பட்டினம் திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய் சோனி.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. போதைப்பொருள் ஒழிப்பு தினமான இன்று போதையில்லா இந்தியாவை உருவாக்குவதற்கான கூட்டு உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துமாறு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நிதிசார் நல்வாழ்வுக்கான ஐநா பொதுச் செயலாளரும் சிறப்பு பிரதிநிதியும் நெதர்லாந்து நாட்டின் ராணியுமான திருமதி மேக்சிமாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு நிதி சேவைகளை எவ்வாறு எளிதில் அணுகக்கூடியதாகவும் மலிவானதாகவும் மாற்றுகிறது என்பது குறித்தும், அவை வாழ்க்கை எளிமையை எவ்வாறு மேம்படுத்துகிறது மற்றும் பெருமளவில் எவ்வாறு வலுப்படுத்துகிறது என்பது குறித்தும் விவாதித்ததாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தவளக்குப்பத்தை அடுத்த பூர்ணாங்குப்பத்தில் அமைந்துள்ள சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான முழியன் குளத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பல்லவர் காலத்தைச் சேர்ந்ததாக கருதப்படும் இந்த குளம் கிராம மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. இங்கு 4 கிணறுகள் ஊற்று நீர் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு, உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் ஆகியோர் பங்கேற்றனர். காரைக்காலில் வரும் 29ஆம் தேதி மாங்கனி திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு அன்று காரைக்காலுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாங்கனி திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு நகராட்சி சார்பில் பக்தர்களுக்கு பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில் நேற்று மான்செஸ்டரில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்று ஸ்டெட்ஃபோர்டில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இலங்கை அணி ஸ்காட்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. வரலாறு பேசும் தருணம், கடந்த காலத்தின் சுவடுகளை நினைவு கூறும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று என்ன நடந்தது? தோன்றிய ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சொந்த கதையை வரலாறாக ஏற்படுத்தியது. இப்போ அந்த வரலாற்றை கேட்கும் நேரம். முக்கியமான வரலாற்று சம்பவங்களை உங்களோட பகிர வந்திருக்கும் நான் காயத்ரி.

இன்னைக்கு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நம்ம என்ன எதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத வந்து சொல்றேன். மாபோ சிவஞானம் அவர்களுடைய பிறந்த தினம் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம், மற்றும் சத்ரபதி சாகு மகாராஜின் பிறந்த தினம் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம், பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களுடைய பிறந்த தினத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சியில ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம மாபோ சிவஞானம் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

0: நேரம் 12:09. எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் இன்று வந்து மா போ சிவஞானம் அவர்களுடைய பிறந்த தினம். மயிலப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் June 26, 1906 பிறந்திருக்காரு. இவருடைய அந்த மா போ அப்படிங்கிறது வந்து மயிலப்பூர் பொன்னுசாமி சிவஞானம். இவர் வந்து 1906 பிறந்திருக்காரு. 1956 தமிழ்நாடு தனி மாநிலம் படைத்ததால் தமிழ் தேச தந்தையாக இவர் போற்றப்படுகிறார். தமிழகத்தை சேர்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரரும் சிறந்த தமிழ் அறிஞரும் மா போ சிவஞானம் ஆவார். மாபோசி என்றும் செல்லமாக அறியப்படுகிறார். சிலப்பதிகாரத்தின் மீது இவர் கொண்டிருந்த ஆளுமையில் காரணமாக இவரை சிலம்பு செல்வர் என்றும் அழைக்கப்பட்டார். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். தமிழ் வளர, தமிழ் வாழ, தமிழ்நாடு செழிக்க வேண்டும் என்பதற்காக சுதந்திர அரசியலை நிர்ணயிக்கும் உரிமை உண்டு என தமிழ் தேசியத்தை முழக்கமிட்டவர் மா போ சிவஞானம் ஆவார். மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என்று பெயரை வைக்க போராடினார். ஆந்திர மாநிலம் சென்னையை கேட்டபோது அதனை எதிர்த்து போராடி சென்னையை தமிழக தலைநகராக மாற்றியவர் மா போ சிவஞானம் அவர்கள். அந்த போராட்டத்தில் திருத்தணி, குமரி மாவட்டம், செங்கோட்டை, பீர்மேடு, தேவிக்குளம் போன்றவற்றை தமிழகத்துக்கு கிடைக்க பெரும்பாடாக போராடினர். 2 பல்கலைக்கழகங்கள் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. பேரவை செல்வர் என்ற பட்டமும் இவர் பெற்றிருக்காரு. தமிழக மேலவையின் தலைவராகவும் செங்கோல் என்ற வார இதழையும் இவர் நடத்தியிருக்காரு. மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்து போற்றிய மனிதர் மா போ சிவஞானம் அவர்கள். அவர்களுடைய பிறந்த தினம் இன்று.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் அடுத்ததாக சத்ரபதி ஷாகு மகாராஜின் பிறந்த தினத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இவர் பிறந்த தினம் சமூக நீதி தினமாக, அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் டேவாக கொண்டாடப்படுகிறது. இவர் கோலாப்பூர் சமஸ்தானத்தின் மன்னராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் அறியப்படுகிறார். தாழ்த்தப்பட்டோர் மேம்பாடு, கல்வி மற்றும் இடஒதுக்கீடு போன்றவற்றுக்கு இவர் ஆற்றிய தொண்டுகள் இன்றும் போற்றப்படுகிறது. இந்தியாவில் முதன்முறையாக ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீட்டை 1902 அமல்படுத்தியிருக்காரு. அனைத்து மக்களுக்கும் கட்டாய இலவச கல்வியை அறிவிச்சாரு. பல இலவச விடுதிகள் மாணவர்களுக்காக இவர் தொடங்கியிருக்காரு. பெண்களின் திருமண வயதை உயர்த்தி தேவதாசி முறையையும் இவர் ஒழித்திருக்காரு. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் கல்வி மற்றும் சமூக பணிகளுக்கு பெரும் நிதியுதவி இவர் அளித்திருக்காரு. சத்ரபதி சாஹு மகாராஜின் பிறந்த தினம் இன்று.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேரம் 12:22. FM ரெயின்போவின் வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் அடுத்ததாக பக்கிம் சந்திர சட்டோபாத்யாயா அவருடைய பிறந்த தினம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நமக்கெல்லாம் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிற பேர் தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா அவருடைய உண்மையான பெயர் பக்கிம் சந்திர சட்டோபாத்யாயா, அதுதான் அவருடைய உண்மையான பெயர். ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய வாயில் இந்த சட்டோபாத்யாயா அப்படிங்கிற வார்த்தை வந்து நுழையவில்லை அப்படிங்கிறதுக்காக அவரோட பெயரை வந்து சாட்டர்ஜி அப்படின்னு செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுவே அவருக்கு பின்னால அந்த பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்ற பேரே வந்து அவருக்கு வந்து நிலைச்சு நின்றுடுச்சு. பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம் வரும், நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் வந்தே மாதரம் அதெல்லாம் வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? இவர் வந்து ஒரு வங்காள நாவலாசிரியர், கவிஞர் மற்றும் பத்திரிகையாளர். பல நகைச்சுவையான நையாண்டி மற்றும் அறிவியல் நாவல்களை எழுதிய பன்முக அறிஞர் வந்து இவர் தான். வங்காள மொழியில சாகித்ய சாம்ராட், அதாவது இலக்கிய பேரரசர் என்ற பட்டத்தை இவர் வந்து பெற்றிருக்காரு. 1838 இவர் பிறந்தாரு. ஆனந்தமத் அப்படிங்கிற ஒரு நாவலை பக்கிம் வந்து எழுதினாரு. 1882 இந்த நாவலில்தான் நம்மளுடைய வந்தே மாதரம் வந்து இடம்பெற்றிருக்கு. கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து நிற்கும் சன்னியாச படையை சித்தரிக்கும் புதினமான ஆனந்தமத்தை

எழுதுவதற்கு முன்பே தேசிய கீதத்தை இவர் வந்து இயற்றியிருக்காரு. ரவீந்திரநாத் தாகூரை விஸ்வகவி, அதாவது உலகளாவிய கவிஞர் அப்படின்னு முதன் முதல்ல போற்றியவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. துர்கேஷ் நந்தினி 1865, துர்கேஷ் நந்தினி வந்து 1865, கபால குண்டலா 1866 போன்றவை இவருடைய முதல் இரண்டு நாவல்களாக கருதப்படுகிறது. இதனை பிற மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 1972 பங்க தர்ஷன் அப்படிங்கிற மாதந்தோறும் வெளியாகும் வங்காள இலக்கிய இதழை வந்து இவர் நிறுவினாரு. கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் முதல் இரண்டு பட்டதாரிகள்ல பக்கீமும் ஒருவர். பக்கிம் சந்திர சட்டோபாத்யாயா அவர்களுடைய பிறந்த தினம் இன்று.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 12:30. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
3: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் 12வது சர்வதேச யோகா தினத்துடைய கரு பார்த்தீங்கன்னா, யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. இதில் வந்து எல்லாருமே நினைக்கிற விஷயம் என்னென்னா, அதுலேயும் முக்கியமாக இது வந்து முதுமைக்கு மட்டும்தான் யோகா முக்கியம், மற்றவர்களுக்குனா யோகா முக்கியம் இல்லை அப்படின்னு கிடையாது. இது அர்த்தம், அதாவது நமக்கு முதுமை நேரப்போகின்றதென்றால் இளமையில் நாம் செய்கிற எல்லா விஷயமே நமக்கு முதுமையில் ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ இளமையிலிருந்தே அந்த ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். யார் வந்து முக்கியமாக யோகா செய்யலாம், யார் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குதா? வேற எதுனா யோகா மருத்துவம்னா என்னது? சாதாரணமாக வந்து ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இல்லை வேற ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க, அது மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் எல்லார்கிட்டையும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே எல்லாருக்கும் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, யோகானா ஆசனம், அது வந்து இந்த கையை தூக்குறது, இல்லை காலை தூக்குறது, இல்லை தலைக்கே நிற்கிறது, இது போன்ற விஷயங்கள் தான் எல்லாருமே மனசில் யோகம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது கிடையாது. அது வந்து அஷ்டாங்க யோகாவில் வந்து யோகா வந்து 8 அங்கங்கள் அப்படின்னு அதை வரையறை பண்ணுறாங்க. அப்போ அந்த 8 அங்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாமா, நியமா, ஆசனா, பிராணாயமா, பிரத்யாரா, தாரணா, தியானா, சமாதி. இதில் யாமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாமாவும் நியமாவும் வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் அ டிசிப்ளின், அதாவது ஒரு அனைத்து மக்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம், அதை தான் முதல்ல வந்து போதிக்கிறாங்க. அதில் யாமா அப்படின்றது பார்த்திங்கன்னா, சமுதாயம் ரீதியாக இருக்க வேண்டிய, நமக்கு இருக்க வேண்டிய ஒழுக்கம். அதில் யாமாவில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அஹிம்சா. அஹிம்சானா நான் வைலன்ஸ், எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அஹிம்சானா. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சின்னு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே நம்ம வந்து உடல் ரீதியாக யாரையும் காயப்படுத்துறது இல்லையே தவிர, நம்ம வார்த்தை ரீதியாக மனசு ரோகிற மாதிரி நம்ம வார்த்தைகளாக நம்ம புண்படுத்திடுறோம். ஆகவே நம்ம யோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அஹிம்சையை பின்பற்ற வேண்டும். அது வார்த்தைகளாலும் மனதினாலும், அது எவ்வாறானாலும் இந்த அஹிம்சையை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சத்தியம். சத்தியம்னா உண்மை, நம்ம மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கிறத விட நம்ம இன்னைக்கு நமக்கே நம்ம உண்மையாக இருக்கிறது இல்லை, அதனால அந்த சத்தியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டேயா. அஷ்டேயா அப்படின்றது நான் ஸ்டீலிங், அதை குறிக்குது. அடுத்தது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்துக்கு அடுத்தது அப்பரிகிரகா. அப்பரிகிரகனா நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் கிஃப்ட். நாம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னா, இந்த நல்ல விஷயம் செய்கிறதுனால நமக்கு நாளைக்கு ஏதாவது பிரதிபலன் கிடைக்குமா அப்படின்னு எதுவும் யோசிக்காம, அதாவது ஒரு கர்ம யோகாவா நம்ம செய்யறது, அதுதான் அந்த யாமம். இதே நியமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனிப்பட்ட நபராக நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒழுக்க நெறிகள், அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சௌச்ச சந்தோஷ தப சுவாதியாயா ஈஸ்வர பிரணிதானத்துவா நியமம். இதுல சௌச்ச நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது கிளினினஸ் குறிக்குது. கிளினினஸ் என்பது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடல் கிளினினஸ் மட்டும் கிடையாது, மனசும், மனது, அதாவது நம்ம மைண்ட் கிளினினஸ், அதாவது மனசும் தூய்மையாக இருப்பது, உடல் தூய்மை, மன தூய்மையும் எல்லாமே இருக்கணும், அதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி சந்தோஷம். சந்தோஷம்னு நம்ம இதுல குறிப்பிடுற அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்றது மட்டும்

0: பொருள் கிடையாது. அதாவது சந்தோஷத்துடைய ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னா கண்டென்ட்மென்ட், அதாவது தன்னிறைவு. இதுதான் இதனுடைய முழு முக்கியமான அர்த்தமே. யார் ஒருத்தங்களுக்கு தன்னிறைவு, அந்த கண்டென்ட்மென்ட், அந்த போதும் என்ற மனம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் வந்து சந்தோஷம் வந்து அதிகமா இருக்கும். அடுத்தது தபஸ் அப்படின்னு பார்க்கணும். தபஸ்னா என்னன்னா ஒரு வேள்வி, ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம். நம்ம செய்யற ஒரு நெறியில நம்ம வந்து பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறது தான் தபஸ். சுவாத்தியாயா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செல்ஃப் ஸ்டடி, அதாவது நம்ம மத்தவங்களை ஜட்ஜ் பண்றதை விட்டுட்டு நாம நம்மளே படிக்கணும், அதுதான் சுவாத்தியாயா. ஈஸ்வர பிரணிதானத்வா அப்படின்னு பாத்தீங்கன்னா த அல்டிமேட் சரண்டர் டு த காட். இதைதான் யோகாவில அஷ்டாங்க யோகத்துல இந்த நியமத்துல இதை குறிப்பிடுறாங்க. நாம இன்னும் அஷ்டாங்க யோகத்தை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். நன்றி.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
3: நேரம் 12:34.
4: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் June 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
5: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
5: என்ன சொல்ற
6: பெருமாள் சத்தியம்,
5: அந்த ஆஞ்சி கொலையும்
6: என்ன தப்பு
5: பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுறா.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
0: நேர்களை, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7 மணிக்கு தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் மோகனம் தின உரை. வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
8: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
9: ஹாய் ஸ்நேகிதியே.
8: ஹாய் ஸ்நேகிதியே.
10: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
11: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
10: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
12: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
11: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
10: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலை.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது. எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் ஆக்கர்மேன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி

0: ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில், இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும், போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும், போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப் பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ, நண்பர்களின் அழுத்தத்தினாலோ, மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப் பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப் பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின்போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கிறது கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன் கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்ட்டர் மட்டும்தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடைச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாதத்துக்குள்ளே எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்ஸி கிரைண்டர், லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து
0: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான இரண்டாவது பாக்ஸ் சிலிக்கா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர்.

0: கண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. 20 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: ரேவதியின் ஒப்புதலில் அவளையும் அறியாமல் ஒரு சுவாதீனமான உரிமை குரல் கொடுத்ததை உணர்ந்ததும் அவள் ஆச்சரியப்பட நேர்ந்ததும் உண்மைதான். அன்றொரு நாள் கோயிலில் ஞானசீலன் விடுத்த அன்பான அழைப்பை ஏற்க மறுத்ததால் ஏற்பட்ட உறுத்தலுக்கு கழுவாயாக இன்று சமரசம் ஏற்படுத்திக் கொள்ள நேர்ந்தது அவளுக்கு ஆறுதலாகவே இருந்தது. ரேவதியின் சிறிய வீட்டின் வாசலில் ஞானசீலனின் பெரிய கார் நின்றது. பட்டு சேலை தரையிலே பட்டு புரளாமல் கொய்து சீராக்கிக் கொண்டபடி இறங்கிக் கொண்டாள் ரேவதி. நான் வரட்டுமா என்றான் ஞானசீலன். அவனது அகன்ற மார்பில் புரண்ட சங்கிலியின் நரிப்பல் பதக்கத்தை அழகு பார்த்த ரேவதி தனது மயில் பதக்கத்தை உருட்டி விட்டவளாக, வீடு வர வந்தவங்க உள்ள வராம போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, வாங்க என்று அழைத்தாள். பூட்டு திறந்தது. புதிதாக பிறந்த மகிழ்ச்சியில் அவனது அழகு கூடியிருந்தது. அவளை தொடர்ந்தான். எளிமையான முகப்பு கூடத்தில் அவனுக்கு இடம் கொடுத்தாள் அவள். அடுத்த 10வது நிமிடத்தில் அடுப்பை பற்ற வைத்து காஃபி போட்டுக்கொண்டு வந்து கொடுத்தாள். அவளுடைய அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிருக்கலாம் என்று நினைத்தான். அவனது மாளிகையிலும் அவனுடைய பெற்றோர் வெளியே போயிருந்தார்கள் அல்லவா? ஞானசீலன் மெய்மறந்த நிலையில் காஃபியை குடித்து முடித்தான். அவசர அவசரமாக, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றிங்க ஞானசீலன் என்றாள் ரேவதி. அவன் விவேகம் மாறாமல் சிரித்து கொண்டான். விடை பெற்று புறப்பட்டான். கருங்குயில் ஒன்று குக்கு என்று முழக்கமிட்டது. டாக்டர் ரேவதி பதட்ட நிலையிலேயே தன் நினைவை அடைய வேண்டியவள் ஆனாள். தொலைக்காட்சி பெட்டியை அழுத்திய பொழுது கெட்டிமேளம் கொட்டி முழங்கிக் கொண்டிருந்த மங்களமான இனிய ஓசையை கேட்டதும் இன்ப அதிர்ச்சி அடைந்தாள். இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆமா, முடிஞ்சுதான் போயிடுச்சு. அடிமனம் பொங்கிக் கொண்டு வந்தது. திறந்த கண்களை மூடினாள். மூடின கண்களை திறந்தாள். விம்மினாள். விழிகளும் விம்மின. விம்மல் வெடித்து நெஞ்செங்கும் பரவியதை உணர்ந்ததுதான் தாமதம். அவளுக்கு நெஞ்சு வெடித்துவிடும் போலிருந்தது. நானா இப்ப விம்மினேன்? ச, கேடு கேட்ட தாழ்வு மனப்பான்மை நோய் என்னையும் தொற்றி கிடச்சா? இருக்காது, இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாதாக்கும். நான் சாதாரண ரேவதியா என்ன? நான் டாக்டர் ரேவதி இல்லையா? அவள் இப்பொழுது சிரிக்கிறாள். ராஜதந்திரத்தோடு விதிக்கு சவால் விடும் ராஜரீகமான சிரிப்பு அது. வானொலி பாடுகிறது. என்னவோ ஒரு பாட்டு, என்னவோ ஒரு ராகம். பாட்டும் ராகமும் நிறுத்தப்பட்டன. ரேவதிக்கு இப்போது உண்மையான அமைதி வேண்டுமாம். இந்த ஞானசீலன் அன்றைக்கு தன்னை மறந்ததோடு என்னையும் மறந்து அப்படி ஒரு பாவத்தையும் அநியாயத்தையும் திமிரெடுத்து செய்யாமல் இருந்திருந்தால் என்னென்னவோ நடந்துடுச்சு. எல்லாமும் முடிஞ்சு போச்சு.

நான் தனிமரவானதுதான் கண்ட பலன். இன்று ஏன் மனக்குரங்கு இப்படி தாவி குதிக்கிறது? சுகத்திற்கு என்று ஒரு மனமா, சோகத்திற்கு என இன்னொரு மனம் வேண்டுமோ? வேடிக்கையான மனம், வேடிக்கையான வாழ்க்கை. நல்ல மனநிலை மாறும் முன் அவள் சுழற் நாற்காலியில் இருந்து எழுந்து விட்டாள். காதல் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள போட்டி போட்டு கொண்டு வந்து சேர்ந்திருந்த விண்ணப்பங்கள், புகைப்படங்கள் அடங்கிய கோப்பு அப்பால் நகர்ந்து கொண்டது. சிதறி கிடந்த நிழற்படங்களும் இருட்டை நிழலாக்கி இளைப்பாறின. செயலாளர் ராவ் மேலே வந்துவிட்டால் புதிய தகவல்களை சொல்லக்கூடும். வரட்டும். பூ சிதறல்களாக சாதி முல்லை மணக்கிறது. அடடே, இன்னொரு டாக்டர் ரேவதியும் அதோ சிரிக்கிறாளே. கச்சிதம். திலகம் அபாரம். பதக்கம் மின்னுகிறது. போதும் போதும், கண்பட்டுவிட போகிறது. யார் கண்ணாம்? அந்த ரகசியத்தை பிப்ரவரி 4 சொல்லிவிடும். அவளது இளமை மாறாமலும் மாற விடாமலும் பேணி பாதுகாத்த மகத்தான பெருமைக்கு உரியவள்ளாயிற்றே அவள். ராவ் வந்தார், கையில் காயக்கல்பம் டைரி, முகத்தில் தெளிவு கலந்த அச்சம். அவள் விழிப்புடன் இருந்தாள். தெளிந்த போதத்தில் ஆர்வம் இருந்தது, ஆவலும் இருந்தது. ராவ், பேசுங்க என்றாள். அதிகாரமான தோரணை மாமூல் விஷயம்தான். ஞானசீலனை பற்றி ரேவதி குறுக்கிட்டாள். ராவ், மிஸ்டர் ஞானசீலன் ஆரம்பிங்க. அவர் யாராக இருந்தாலும் அவரோட பேருக்கு மரியாதை கொடுத்தாக வேணும். சரி, சொல்லுங்க. ராவ் சுதாரித்து கொண்டார். மிஸ்டர் ஞானசீலனை பற்றி இன்னைக்கு தான் நம்பகமான தகவல்கள் கிடைச்சதுங்க. அவருக்கு 4 தேதி வரை மறு கல்யாணம் ஆகலையாம். தங்குமிடம் எதுவும் கிடையாது. நாடோடி ஆட்டம் சுத்திக்கின்னு இருக்காரு. பூர்வீக சொத்து வீடுவாசல் சகலமும் காலி. குடிக்கிறது மட்டும்தான் கெட்ட பழக்கம்னு சொல்ல முடியாதான். கெட்ட கெட்ட பொம்பளைங்களோட கெட்ட சகவாசமும் உண்டான். இம்மாதிரியான கதை இனி மேலும் தொடர்கதையானால் அவரை கீழ்ப்பாக்கத்தில் தான் சந்திக்க வேண்டி வருமா? நிறுத்தினார் ராவ். கதை அவ்வளவுதானா? உண்மை அவ்வளவுதாங்க. ஓஹோ, இதெல்லாம் யார் மூலம் உங்களுக்கு கிடைச்சது ராவ்? எனக்கு தேனாம்பேட்டையில் ஒரு நண்பர், அவர் தான் இத்தனை விவரங்களையும் எனக்கு சொன்னார். அவர் பெயர்? அவர் பேர் எஸ்பி சிதம்பரம். ஓஹோ, ம், சரி. இனி கீழே போகலாமா? ஆகட்டுங்கம்மா. நகர எத்தனம் செய்தவர் நேர்முகமாக திரும்பி நின்றார். நேர்முக உதவியாளர் அல்லவா? இன்னைக்கு மதியம் வந்தது இந்த உரை என்று கூறி வந்திருந்த தபாலை அமெரிக்கையாக நீட்டினார். யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு வண்டியில் கொண்டாந்து டெலிவரி செஞ்சுட்டு போனாருங்க. கையெழுத்து போட்டு வாங்கிக்கொணுங்கம்மா என்றார். கடிதத்தை நிதானத்தோடு தான் வாங்கினாள். ஆனாலும் அது நிதானம் தவறி விழுந்தது. விடவில்லை. மடக்கி பிடித்து எடுத்துக்கொண்டாள். உரையை முன்னும் பின்னும் புரட்டி எடுத்தாள். அனுப்பியது யாராம்? ஒரு துப்பும் துலங்கவில்லை. ஒட்டப்பட்டிருந்த ஓரத்தை கணித்து பிரித்தாள். கன கச்சிதமாகவே பிரிந்துவிட்டது. அன்புடையீர், நலம்தானே? விளம்பரம் கண்டேன். கல்யாண சுயம்பரம் விளம்பரத்தை தான் சொல்லுகிறேன். போட்டியில் அடியேனும் கலந்து கொள்ள உத்தேசம். பிப்ரவரி 4 நேரிலே தோன்றுவேன். வரும்போது நேரிலேயே என் படத்தையும் தருகிறேன். போதுமா? விதி இவ்வளவுதானே அம்மணி? இப்படிக்கு எஸ்பி சிதம்பரம். ராவ் அந்நேரத்தில் அங்கிருந்து சமர்த்தமாகவே காணாமல் போயிருந்தார். ஆகவே அவள் பலமாகவே சுத்தமாகவே பெருமூச்சை நெட்டி பிடித்து தள்ளிவிடலானாள். இந்த சிதம்பரம்? ஆமாம், எஸ்பி சிதம்பரம். ஏற்கனவே கல்யாணமானவராயிற்றே. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்கினியை சாட்சியாக வைத்து என் ஆறுயிர் தோழி செந்தாமணியை திருப்பூட்டினாரே. அப்படியென்றால் அவளை இவர் மனவிலங்கு செய்துவிட்டாரா? இவரும் என்னை போல்தானோ? நினைவுகள் தாயமாடின. காலையில் வந்த நாளிதழை எடுத்தாள், புரட்டினாள். ராஜகுமாரியில் அழகான படம் ஓடுகிறதாமே, போகலாமா? ஓ, போக வேண்டியதுதான். கூடத்தை பூட்டிக்கொண்டு படித்தாண்டி கீழே இறங்கி வந்தாள் ரேவதி. 5:31. ராவ் எழுந்து நின்றார். அவள் பெருமைப்பட்டு கொண்டாள். அவளுக்கு டெலிஃபோன் டைரக்டரி தேவைப்பட்டது. சைகை காட்டினாள். தேடி வந்தது அது. புரட்டினாள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. இன்று முகரம் பண்டிகையை முன்னிட்டு ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் செய்த தியாகங்களை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளனர். உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் அவர் முன்னுதாரணமாக திகழ்கிறார் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு ஆகாஷவாணியில் ஒளிபரப்பாகிறது. இந்த 135வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் அலைவரிசை முழுவதிலும், ஏஏஆர் நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றிலும் ஒளிபரப்பப்படும். மேலும் ஏஏஆர் நியூஸ், டிடி நியூஸ், பிஎம்ஓ மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் யூடியூப் சேனல்களிலும் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பப்படும். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுபவர்களின் முயற்சிகளை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் பயன்பாடு என்னும் உலகளாவிய சவாலுக்கு எதிராக இந்தியா மிக தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் நாசா முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் இன்று போதைப் பொருளுக்கு எதிரான பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி காரைக்காலில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர், துணை மாவட்ட ஆட்சியர், NSS மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஆடவர் T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ வணக்கம் நேயர்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்க ஆர்ஜே ஆஷா. நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை கேட்க போறீங்க.
2: நிறைய வந்து சைபர் குற்றங்கள் வந்து ஜாஸ்தியா பெண் குழந்தைகளை வச்சு மிரட்டுறது, இல்ல பணம் கேட்கறது, இல்ல வேற மாதிரி ஏதாவது பிளாக்மெயில் பண்றது, இந்த மாதிரி நம்ம நிறைய பாத்துட்டு இருக்கோம். நிறைய கேசஸும் ஒரு ஒரு நாளும் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இத பத்தின விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கோ இல்ல வளர் இளம் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: இது பற்றிய விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கு நிறைய பேருக்கு இல்ல. இருக்கிற சிலரும் அந்த குழந்தை என்ன பண்ணது என்கிறதை முழுசா பாக்குற நிலையில இல்ல. அதனால இந்த

0: குழந்தைகளை விடும்போது உள்ள போயிடுச்சுன்னா ரொம்ப டீப்பா போயிடுச்சு. ஒரு குழந்தை செல்ல நோண்டிட்டு இருக்கும், சாப்பிட வாடா இல்ல ஏதோ ஒண்ணு சொல்றேன்னா கூட அப்படின்னு அந்த செல்ல வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுது. ஏன்னா தன்னை விட்டு ஒரு செகண்ட் கூட அந்த போனை பிரிஞ்சு இருக்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தை அடிக்ஷன் போயிடுது. அந்த அடிக்ஷன் ரொம்ப ஆபத்தானது. அதனால அதை நம்ம என்ன பண்ணணும், அசா பெற்றோரா நம்ம வந்து குழந்தைக்கு வழி நடத்தி முதல்ல இன்னொன்னுங்க நம்ம பேரண்ட் பசங்க கிட்ட செல்ல நோண்டாத செல்ல நோண்டாத சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உட்காந்து செல்ல நோண்டிட்டு இருக்கோம். அஸ் அ பேரண்ட் நம்ம தான் ரோல் மாடல், நம்ம டிவி பாக்குறியா செலக்டடா இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை எங்க வீட்டில் ரொம்ப நாள் டிவி பார்க்க மாட்டாங்க ஒரு அதுதான் சொல்லும், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டு நீ டிவி பார்க்காத நீ செல்ல பார்க்காத அப்படின்னு சொல்ல முடியுங்களா? ஸோ பேரண்ட்ஸ் அவேர்னஸ் இருக்கிறதோட இல்ல, முதல்ல அவங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அப்படி இருந்தா பசங்களை நம்ம ஈஸியாவே காப்பாத்திடலாம்.
1: குறிப்பா வந்து வளரிளம் பெண்கள் வந்து இந்த பாலியல் தொந்தரவு வந்து அதிகமா இருக்கு. ஸோ இது எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது, குழந்தைகள் அதுல சிக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள்லாம் வந்து குழந்தைகள் மேற்கொள்ளணும்?
0: பாலியல் தொந்தரவு அப்படின்னாலே ஒருவரோட விருப்பம் இல்லாம அவரை சங்கடப்படுத்துற வகையில் செய்யப்படுகின்ற சொற்கள் செயல்கள் அல்லது நடத்தை இது மூன்றுமே நம்ம பாலியல் தொந்தரவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல உடல் ரீதியா மட்டுமே இல்லாம வார்த்தைகள் பார்வைகள் செய்திகள் தொடுதல் இதெல்லாம் கூட ஒரு பாலியல் தொந்தரவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அதற்கான சில அடையாளங்கள் என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க இருக்கும்போது நம்ம உடம்பை பத்தி பேசுறது, ஒரு ஆள் சாதாரண கான்வர்சேஷன்ல தேவையில்லாம உடலை பத்தி பேசுறாங்களா கொஞ்சம் அவேரா இருக்கணும். அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணணும். நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் அப்படி அக்செப்ட் பண்ணிக்காம யார் என்னங்கறத ஜட்ஜ் பண்ற செல்ஃப் அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். அதே மாதிரி பேசும்போதே தேவையே இல்லாம டச் பண்ணி பேசுவாங்க, அங்க தொடுவதற்கு வேலை இருக்காது ஆனாலும் சும்மா சும்மா டச் பண்றாங்களா கொஞ்சம் நம்ம அவேரா இருக்கணும். அதே மாதிரி சிலருடைய பார்வைகளை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது, அது கூட அசௌகரியமா இருக்கும் அப்படிப்பட்ட பார்வைகள். அடுத்தது நம்ம கூட எப்பயும் சாட் பண்ணிட்டு இருப்பாங்க, செல்போன்ல எப்பயும் பேசுறவங்க தேவையில்லாம நம்மளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்திகளையோ இல்ல வீடியோ கிளிப்ஸ்களோ அனுப்புறாங்களா அப்ப கொஞ்சம் அவேரா இருக்கணும். அதே மாதிரி இது ரொம்ப ரகசியம், இது வந்து அப்படி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விஷயங்களை வாங்கிக்கிட்டு, அதான் நான் சொல்லியிருக்கேன் எமோஷனல் பாண்டிங் சொல்லிடுவோம், நம்ம மீறி சில விஷயங்களை அவங்க கிட்ட கொட்டிடுவோம், ஏன்னா அவங்க நம்மளுக்கு ரொம்ப வெல்விஷர். ஆனா அந்த கொட்டின விஷயத்த வாங்கிக்கிட்டு திருப்பி அதை வச்சு நம்மள என்ன பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா எந்த செயலோ ஒரு குழந்தைக்கு பயம் சங்கடம் மன வருத்தம் இதெல்லாம் ஏற்படுத்துதுன்னா அதெல்லாமே பாலியல் தொந்தரவு அப்படின்னு நம்ம அடையாளம் காமிச்சுக்கலாம். இந்த கண்டிஷன்ல உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம பெரியவங்க பெற்றோர் ஆசிரியர் யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட இது தொடர்பான செய்திகளை கண்டிப்பா பகிர்ந்துகிட்டு அதுல இருந்து வெளியில வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
2: இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து குட் டச் பேட் டச் இதெல்லாமே சொல்லிதான் வளர்க்கிறோம். இது எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க பெண் குழந்தைகளுக்கு?
3: பாலியல் தொந்தரவுல தொடுதல் கூட ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா தொடர்றது கூட நல்ல குட் டச் அண்ட் பேட் டச் ரெண்டா இருக்கு. அப்ப குட் டச் எது டச் எது என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வு பெண் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது அவர்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்யுது. ஒரு பெண் குழந்தைக்கு மிக மோசமான சீரழிவு ஏற்படுவதற்கு முன்ன அந்த குழந்தையை படிப்படியாதான் ஒருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தை முதல்ல நோ சொல்ல கத்துக்கணும். அப்ப சின்ன விஷயங்கள் பண்ணும்போது இந்த குழந்தை அக்செப்ட் பண்ண போனா இது ஒன்னும் நடக்கல, இத வீட்டுல யார்ட்டையும் சொல்லல, இந்த குழந்தைக்கு நம்மளுக்கு மிஸ்யூஸ் பண்ண சேஃப் அப்படிங்கறத ஸ்டெப் ஸ்டெப்பா தான் அவன் அனலைஸ் பண்ணுவாங்களே தவிர யாருக்கும் குழந்தைக்கு எடுத்த தன்னம்பிக்கை வருது, சுய பாதுகாப்பு உணர்வும் வளருது. எனவே இது வந்து ஒரு பாதுகாப்பு பாடமா இருக்கு குழந்தைகளுக்கு.

0: கண்டிப்பா குட் டச் பேட் டச் என்கிறத பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ரொம்ப அவசியம்.
1: இப்ப பொதுவாவே வந்து நீங்க நிறைய ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு நிறைய வந்து விழிப்புணர்வு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க?
0: அரசு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா யூத் கிளப், ஈகோ கிளப் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த யூத் கிளப்ல நாங்க நிறைய சட்ட வல்லுநர்கள், மருத்துவ ஆலோசகர்கள் இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேரை அழைச்சு பிள்ளைகளுக்கு ஒரு உரையாடல் மாதிரி ஒன்னு ஏற்பாடு பண்ணுவோம். அங்க என்னன்னா அவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், உடல் ரீதியா மனது ரீதியா இந்த விஷயங்களை பேசுவாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப டாக்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அது நிறைய பிள்ளைகளை மட்டும் தனியா வச்சுப்போம், அவங்கள ஜென்ரலாவே நாங்க டிஸ்கஸ் பண்ண சொல்லும் போது குழந்தைகளுக்கு கூட பல்வேறு டவுட்டுகளை அவங்க மேம் கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. சட்ட ஆலோசகர்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்களும் வந்து குழந்தைகளுக்கு இந்த போக்சோ இதை பற்றிய அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அம்மா சைல்டு ஹெல்த் லைன் ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, அதையும் எப்படி பயன்படுத்துறீங்கிறத இதை கொடுக்குறோம். சோ பள்ளிகள்ல அரசு பள்ளிகளில் முடிந்தவரை அந்த வயதில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் பயன்படுகின்ற வகையில நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த அவேர்னஸ் நாங்க குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரோம்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
3: இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கண்டிப்பா வந்து படிச்சாகணும். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் மார்க் கம்மியானா கூட வீட்லயும் ப்ரெஷர் இருக்கும் எக்ஸாம் டைம்ஸ்ல, இல்ல ஸ்கூல்லயும் ப்ரெஷர் இருக்கணும், அவங்க வந்து ஃபுல் ரிசல்ட் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் சைடு அழுத்தம் இருக்கும். பெற்றோர்கள் வந்து நம்ம தான் வந்து இப்படி இருக்கும், நம்ம குழந்தைகள் வந்து இன்னும் நல்லா படிச்சு நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும்னு அவங்க சைடு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பசங்களை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு அவங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. சோ இந்த அழுத்தம் எல்லாம் வந்து எப்படி இந்த வயதுல இருக்கிறவங்களை பாதிக்குது?
4: நம்ம சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் இயற்கையாகவே எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கிறாங்க. இதற்கு காரணம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தன்னை பற்றிய நிறைய கேள்விகள். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பியர் பிரஷர், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் பிரஷர், டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட், படி எழுது எழுது மார்க் வாங்க, இந்த போனா பேரண்ட்ஸ். சோ குழந்தைகள் வந்து பள்ளியில அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகி வீட்டுக்கு வரும்பொழுது வாடா எப்படி இருக்க என்ன அது கேள்வி கேட்க உடனே இல்லாம ஃபேஸ் வாஷ் பண்ண புக் எடுத்து வச்சு படி படி படி, இந்த பிரஷர் வந்து உண்மையிலே அந்த குழந்தைகளை ரொம்ப மன அழுத்தத்துக்கு கொண்டுட்டு போகுது. ஒரு குழந்தைக்கு நான் சொன்ன மாதிரி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கான நேரம் கேள்விகள் கேட்கும் போது அந்த குழந்தைகள் பிரஷர் பிரஷர் வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஒரு மீன் வந்து தண்ணியில அழகா நீந்தும், அதை தூக்கிட்டு வந்து தரையில போட்டு ஓடு ஓடுனா எப்படி ஓடும், அதே மாதிரி தரையில் ஓடுற முயல தூக்கி தண்ணியில போட்டு ஸ்விம் பண்ணனா எப்படி பண்ணும். சோ சில விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும். குழந்தை, அதாவது நான் சாதிக்கல என் குழந்தை சாதிக்கணும் அப்படின்னு போடுறதே பிரஷர். ஏன்னா எதுவுமே ஒரு குழந்தை முடிவு எடுத்துடுச்சுன்னா எவ்வித சங்கடங்கள் இருந்தாலும் அந்த குழந்தை அதை சாதித்து விடும். எப்பனா அந்த இனிஷியேஷன் குழந்தை கிட்ட வரணும். முதல்ல குழந்தையோட டேலண்ட், அதனுடைய டார்கெட், அதனுடைய எண்ணம், ஆசைகள், கனவுகள் என்னங்கறத குழந்தைங்களை பேச விட்டு அவர்கள் விருப்பத்துக்கேற்ப நம்ம போகணும். நம்மளோட விருப்பத்தை அந்த குழந்தைக்கு திணிச்சா அந்த குழந்தைக்கு அது கண்டிப்பா அழுத்தத்தை கொடுக்கும். சோ இந்த கல்வி எதிர்பார்ப்பு பள்ளியின் அழுத்தம் வந்து மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் தவிர்க்க ட்ரை பண்ணணும்.
3: ஓகே, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த வளரிளம் பெண்கள் என்னன்னா இந்த சாப்பிடுறது கிடையாது, காலையில பசிக்காது, ஒரு இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டாங்க, மதியானமும் நம்ம சாப்பாடு அனுப்பிச்சாலும் அது பார்த்தா பாதி திரும்பி வந்துடும். இந்த மாதிரி வந்து உணவு பழக்க வழக்கங்கள்லாம் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுது. முன்னாடி மாதிரி இப்ப சாப்பிடுறது இல்ல அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸோட கவலையா கூட இருக்கு. இது ஏன் இப்படி இருக்கு?
4: இன்னைக்கு இந்த குழந்தைகள் சாப்பாடு சாப்பிடல அப்படின்னு சொல்லும் போது அதற்கு பல வகையான காரணங்கள் சொல்லலாம். மாணவர்கள் பள்ளிகளும் வீடுகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருக்கும் போது பள்ளிக்கு டைமுக்கு போகணும்னா கொஞ்சம் ஏர்லியா எழுந்திருக்கிறது இல்ல, ஏதோ டைமுக்கு ஏந்தமா அவசரம் அவசரமாக கிளம்புறதுனால சாப்பிடறது இல்லை. இது ஒண்ணு. செகண்ட் திங், நான் கொஞ்சம் ரெண்டு இட்லி கூட சாப்பிட்டா நான் வெயிட் போட்டுருவேன், நான் ஆல்ரெடி குண்டா இருக்கேன், நான் வந்து கொஞ்சம் இழைக்கணும் அப்படிங்கிற தவறான புரிதலோடு சாப்பாட அவாய்ட் பண்ற ஒரு ஃபேஷன் இப்ப போயிட்டு இருக்கு. அடுத்ததாக எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கு ஒத்து வரா

0: நம் இடம் சார்ந்த உணவுகளை இன்னைக்கு தவிர்க்கிறது ஆல்மோஸ்ட் 90% இருக்கு. அப்படியே பீசா பர்கர் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அதிகரிச்சிருச்சு. பசங்களுக்கு வந்து உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரியல. சோ நமக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷனும் நம்ம சுத்தி இருக்கிற உணவுகள்ல இருக்கு, அதை எடுத்துக்கணுங்கிற அவேர்னஸ் இல்லாதனால இன்றைய பிள்ளைகள் உணவை வந்து சரியா எடுத்துக்கிறது கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு இரும்பு சத்து, கால்சியம், புரதம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதற்கு பழங்கள், தானியங்கள், சத்தான உணவுகளை தான் மாணவர்கள் எடுத்துக்கணும். ஆனா அந்த போக்கும் இப்போ ரொம்ப கம்மியா தான் இருக்கு.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
3: இந்த மாதிரி வளர் இளம் பருவத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பெண் குழந்தைகள் வந்து இந்த அனிமியா அப்படின்றது வந்து அதிகமா காணப்படுது. இதுக்கான காரணம் என்ன?
4: பெண் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் அதிகமான ரத்த போக்கு இருக்கிறதுனால, அந்த பிளட் லாஸ் இருக்கிறதுனால நிறைய வந்து குழந்தைகளுக்கு அனிமியா வருது. அதுவும் ஒரு சர்வே போய் பார்க்கும்போது அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருந்து அவங்க அனிமியா இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் வாரம் ஒரு முறை இரும்பு சத்து மாத்திரை அரசே வந்து வழங்குது. ரெகுலரா அது எப்படின்னா பசங்க கிட்ட கூட தூக்கி போட்டுருவாங்க. நாங்க டீச்சர்ஸ் அங்க இருப்போம், எங்க எதிர்க்க கொடுப்பாங்க, பசங்களை போட்டுக்க சொல்றோம். சோ அந்த பசங்க அந்த இரும்பு மாத்திரையை இங்க எங்க பிரசன்ஸ்ல அது எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த இரும்பு சத்து குறைபாடால ரத்த சோகை நோய் வந்து நிறைய குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு சோர்வு, தலை சுற்றல், மனச்சோர்வு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது. இப்படி இருக்கின்ற குழந்தைக்கு சப்ளிமெண்ட் தேவை இல்லைங்களா? அதனால கீரைகள் எல்லாம் எடுத்துக்க சொல்றோம். அதை எடுக்காத குழந்தைகளுக்கு நம்ம பள்ளிகள் மூலமாக இரும்பு சத்து மாத்திரைகளும் கொடுத்துட்டு வரும்.
3: இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா காலையில எழுந்துக்கிறது, படிக்கிறது, மறுபடியும் ஸ்கூல் கிளம்புறது, மறுபடியும் ஈவினிங் வருது, இது மாதிரி ரொட்டீனா ஆயிட்டு இருக்கு. இப்ப விளையாட்டுன்னா குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து இந்த விளையாட்டுல ரொம்ப தேர்ச்சியா இருப்பாங்க, அவங்கள மட்டும் வந்து ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறது அப்படி இருக்கும். ஆல் ஓவர் அந்த கிளாஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சியோ விளையாட்டோ இருக்காது. படிக்கணும், அதுதான் மெயின், இதெல்லாம் வந்து செகண்டரின்ற மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உடற்பயிற்சி விளையாட்டு பெண் குழந்தைகளுக்கு ஏன் அவசியம்?
4: நிறைய குழந்தைகள் ஹைப்பர் டென்ஷனா ஏன் இருக்கு பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு உடல்ல நிறைய எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜிய அந்த குழந்தை எங்க போய் ஸ்பெண்ட் பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆளாளுக்கு ஒரு பக்கத்துல பிரஷரை கொடுத்து கொடுத்து குழந்தைக்கு பிரஷர் பில்டப் ஆயிருக்கு. அந்த பில்டப் ஆன பிரஷர் கண்டிப்பா வெளியில வரணும். குக்கருக்குள்ள பில்டப் ஆகிற பிரஷர் அந்த சின்ன நாசில் வழியா வெளியில வரலன்னா குக்கர் என்ன ஆயிடும்? வெடிச்சிடும். அப்ப அந்த குழந்தையான பிரஷர் வெளியில வரணும்னா அதற்கு தேவையான விளையாட்டு கொடுக்கணும்.

0: விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தேசிய அளவிலான மாவட்ட மாநில அளவிலான போட்டிகளுக்கான குழந்தைகளை தயார்படுத்துறது இல்லை. அவர்களுக்கான ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேணும்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு விளையாட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பள்ளிகளை மட்டும் இல்லை, நம்ம வீடுகளில் கூட நம்ம பெற்றோர்கள் அந்த குழந்தைகளோட விளையாட அனுமதிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் கம்பெனி கொடுக்கணும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. விளையாட்டு, அதை தொடர்ந்து யோகா, ஏதோ ஒரு உடற்பயிற்சி அப்படி கூட நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பண்ணணும். அது அவர்களுடைய பிரஷரை குறைச்சி அவங்கள ரிலாக்ஸாக கண்டிப்பாக வச்சுக்கும்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
3: ஓகே, இப்ப நிறைய பேர் நம்ம பாக்குறோம், இப்ப எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலோ இல்ல அவங்க ஏதாவது மேற்கொண்டு ஏதாவது கோர்ஸ்க்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும், அந்த மாதிரி இதுல வந்து தோல்வி அடைஞ்சிட்டா கூட உடனே வந்து அவங்களால அதை தாங்கிக்க முடியாம தவறான முடிவுக்கு எல்லாம் போயிடுறாங்க. சோ இந்த மாதிரி வந்து இந்த மன அழுத்தம் வந்து அதிகமாகி நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி தவறான முடிவுகளுக்கெல்லாம் போறாங்க. சோ இதை எப்படி அவங்க எதிர்கொள்றது, எந்த அளவுக்கு அவங்க போல்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: முதல்ல குழந்தைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படிங்கிற மாயையை உடைக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 10 ப்ரொஃபஷன், 10 போஸ்டிங்கை வச்சுக்கிட்டு இதுதான் இதுதான் இதுதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை தாண்டி ஆயிரக்கணக்கான துறைகள் இருக்குது. எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஒரு குழந்தை ஷைன் ஆகுதுன்னா அதற்கு மிக சரியான எதிர்காலம் இருக்குங்கிறத முதல்ல பேரண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல குழந்தைகள் கொஞ்சம் வெக்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா இது இல்லைன்னா அதை பார்த்துக்கலாம்டா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்க தான் வேணும். ஏன்னா படிப்பு முக்கியம், மார்க் முக்கியம், வேலை முக்கியம், அதையெல்லாம் விட நம்மளுடைய குழந்தை நமக்கு முக்கியம். அப்போ அந்த குழந்தைக்கு தெளிவுபடுத்தணும், இது உன் ஆசை, நீ ட்ரை பண்ணு, உன்னால முடியாத வரைக்கும் ட்ரை பண்ணு. அப்போ அந்த குழந்தையோட கேப்பபிலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வரணும். இந்த குழந்தையால அடுத்த தடவை ட்ரை பண்ண போகுது, முடியும்னா ஓகே போடா, முடியலன்னா பரவாயில்லடா, உனக்கு என்ன அடுத்த ஆல்டர்னேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குற பழக்கம் இருந்ததுன்னா குழந்தை தவறான முடிவுக்கு போகாது. ஏன்னா என்ன நம்பி எங்க அப்பா இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டார், என்னால முடியல முடியல நினைக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அடுத்த வழி ஆல்டர்னேட் தேடுவதற்கு பதிலாக எஸ்கேப் ஆவதற்கான வழியாகத்தான் தவறான இந்த பாதையை மாணவர்கள் சூஸ் பண்றாங்க.
3: இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு, குழந்தைங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, சோ வந்து ஆஸ் எ பேரண்ட்ஸா அவங்க சொல்லல, உங்கள மாதிரி இப்போ ஆசிரியர்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வளரிளம் குழந்தைகள், சோ அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான சப்போர்ட் எல்லாம் கொடுக்குறீங்க?
4: சாதாரணமாவே பாத்தீங்கன்னா முக்கியமான விஞ்ஞானிகள் நோபல் பரிசெல்லாம் வாங்குவாங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்டு, அப்படிலாம் அந்த செய்திகள் கூட அவ்வளவு ரீச் ஆகாது. ஆனா பிப்ரவரி மாசத்துல வரக்கூடிய வேலண்டைன்ஸ் டே இருக்கு பாருங்க, அந்த டே இந்த வளர் இளம் பருவம் உள்ள மாணவர்கள் கிட்ட பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க மாணவர்கள் கிட்ட ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஆரம்பிச்சிடும். எப்பயுமே பசங்களோட நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது சில நான் குழந்தைங்கள்ட்ட சொல்வேன், ஒரு நல்ல நண்பன் என்பவன் யாருன்னா தன் முன்னாடி இருக்கிற ஒரு குழந்தை தன் கண்ணுக்கு முன்னாடி பாதை மாறும்போது நீ செய்யறது தப்புடா, வேண்டாம், சரியான வழிக்கு வான்னு கூட்டிட்டு வர மாணவன் தான் நல்லவன், அதை விட்டு அவன் சப்போர்ட் போட்டு நல்லா இருக்கு, அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்கன்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது மாணவர்கள் இப்படி சில செயல்களுக்கு தயாராகும் போது அதை பற்றிய செய்தி எனக்கு வந்துடும், நான் உடனே போய் யார் அது அப்படின்னு அட்ரஸ் பண்ண மாட்டேன், அசகோல பசங்களை வச்சுப்போம், வச்சுட்டு ஜென்ரலாக பேசுவோம், எப்படிடா இருக்கீங்க ஏது என்னன்னா ரெண்டு மூணு விஷயங்கள். நம்ம ஒரு பெண் குழந்தையை தொடர்ந்து ஒரு நாலு நாள், ஒரு வாரம், பத்து நாள், ஒரு ஆண் தொடர்ந்து பாத்துக்கிட்டே வரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை கூட நோட் பண்ண மாட்டா, ஆனா பக்கத்துல இருக்க ஒருத்தவன் பாக்குறான், உன்ன ஒருத்தன் ஃபாலோ பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பக்கத்துல இருக்க மாணவர்கள் தான் செய்வாங்க. அப்படி அந்த குழந்தைக்கு சொல்ல சொல்ல ஒரு நாள் டெய்லி பார்க்க ஆரம்பிக்க, ஒரு நாள் இல்லைன்னா எங்கடா காணோங்கிற ஒரு கியூரியாசிட்டியை மாணவர்கள் வளர்க்கறாங்க. அந்த போக்கு ரொம்ப தவறான போக்குங்கிறத மாணவர்களுக்கு உணர்த்தணும். ஒண்ணு, செகண்ட் திங், அந்த குழந்தை என்ன நினைச்சுக்குது, டெய்லி நம்ம பின்னாடி வரான் பாவம் பாவம் நினைச்சுக்குது. நான் என் குழந்தைகிட்ட சொல்றது என்னன்னா, உன் பின்னாடியே டெய்லி ஒருத்தவன் வந்துகிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வேலை இல்லைங்கறத நீ புரிஞ்சுக்கணும். வேலை இருந்தா அவனுக்கு வேலையை பார்க்கவே சரியா இருக்கும். அப்ப வேலை இல்லாத ஒருத்தவன் உன் பிளான் சுத்துறான், அப்ப அவனுக்கு சாப்பாட்டுக்கு டிரெஸ்ஸுக்கு எல்லாம் யார் செலவு செய்யறா? அவனே யாரோ ஒருத்தவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தவனை எதிர்பார்த்திருக்க அவன் உனக்கு என்ன செய்வான்? அதுவும் போக இந்த ஏஜ்ல நிறைய பேர் சில சங்கடங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு, நாங்க மாணவர்களை பாக்குறோம் படிச்சு.

0: வருவாங்க. கடைசி எக்ஸாம் அன்னைக்கு நம்ம வந்து இதுக்கப்புறம் வீட்டில் விட மாட்டாங்கன்னு நினைக்கும் போது நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட கடைசி எக்ஸாம் அன்னைக்கு என்ன பண்ணும், பேக்கோட வந்துட்டு எக்ஸாம் ஏதனமோ எதுலையோ போயிடுறாங்க. நான் எங்க குழந்தைங்கிட்ட சொல்றது அதுதான், இந்த ஏஜ்ல நீங்க போறீங்க, அவனுக்கு ஒரு 18-20 கூட இருக்காது, உனக்கு 15, மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை வந்துருது, அடுத்து என்ன பண்ணுவீங்க, அந்த நேரத்தில் அவன் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொண்டுட்டு வர பணம் உனக்கு அப்பொழுது சாப்பிட போதும், ஆனா ஃபர்தரா உன்னோட வளர்ச்சி, அந்த குழந்தையோட வளர்ச்சி எப்படி, ஜஸ்ட் ஒரு 20 கூட இல்லாம உன் வாழ்க்கையில வருவ, அதுக்கப்புறம் ஒரு 40 நீ எப்படி கடக்க போகிற. அதனால முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ, யாரு பின்னாடி சுத்துறானோ அவனுக்கு முதல்ல வேலை இல்லை, வேலை இல்லாத ஒருத்தனை நம்பி போகாது. லவ்ங்கிறது உண்மையான லவ் என்ன தெரியுமா, அவனை படிக்க சொல்லி அவன் ஒரு இடத்துக்கு வரணும், நீ படிச்சு ஒரு நிலைக்கு வரணும், நீங்கள் சொந்த காலில் நிற்கணும், அப்படி நிற்கின்ற நிலை வரும்போது மட்டும்தான் அது உண்மையான லவ்வா இருக்கும், அப்படி இருந்ததுனால அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதனால இன்ஃபாக்சுவேஷன் லவ்னு தப்பா புரிஞ்சு ஒரு புரிதல மாணவர்களுக்கு கொடுப்போம். நீங்க முதல்ல படிங்க. பெண் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆயுதம் வந்து அவர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார சுதந்திரம். நீ எவ்வளவு பெரிய வீட்டு பொண்ணாயிரு, ஆனா உனக்கான செல்ஃப் ஏர்னிங் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பெம்பளை பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் கல்வியின் அவசியம், தன்னுடைய வேலை சம்பாத்தியம் எப்படி முக்கியம் நினைக்கும் பொழுது சின்னதா பாதை மாறலாம் நினைக்கிற நிறைய பசங்கள் திருப்பி வெளியில வந்து அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, மேம் நான் இருந்தது மேம் நான் மாறிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த குழந்தைகளோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி பல மாணவிகள் இன்னைக்கு நல்ல நிலையிலே இருக்காங்க.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். ஓகே, பொதுவாவே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இந்த வளர் இளம் பெண்கள் வந்து இந்த கர்ப்பம் தரிக்கிறது வந்து நம்ம பொதுவா நம்ம பாக்குற ஒரு விஷயமா இருக்கு. சோ இத பத்தின புரிதலோ இல்ல விழிப்புணர்வோ அவங்க கிட்ட ஏன் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: முதல்ல அவேரா இருங்க. ஏன்னா ஒரு பெண் குழந்தை அந்த பிரெக்னன்சிங்கிற ஒரு ஃபேஸுக்கு போயிட்டா உடல் மனம் எல்லாத்துலயும் மாற்றம் வருது. அதற்கப்புறம் அந்த குழந்தை நார்மலான நிலைக்கு வரவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தவறான பாதைக்கு போகாதீங்க. ஏன்னா அது உங்களோட பிசிக்கல் ஃபீச்சர்ல இருந்து எல்லாமே மாத்திரும், உனக்கான நம்பிக்கையே உடைச்சிரும். அப்போ அது மாதிரி போகக்கூடாது அப்படின்னா உனக்கு அவேர்னஸ் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு சொல்லணும். இந்த மாற்றங்கள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த கேசஸ் வந்து ரெக்கார்டிங்கே வந்து நிறைய தான் ஆயின்றிருக்கு. அதற்கு காரணம் பிள்ளைங்களுக்கு சரியான அவேர்னஸ் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஆப்புகள் வந்திருக்கு. யாரனா எனக்கு பிடிச்ச பாய் ஃப்ரெண்ட நான் தேடுறேன், எனக்கு பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்ட தேடுறேன் என்பதற்கான ஆப்புகள் உருவாக்கப்பட்டு அதுவும் இன்னைக்கு பெண்கள் கிட்ட மாணவர்கள் கிட்ட நிறைய போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர்கள் சிந்தனை அதை தாண்டி உலகம் ஒன்னு இருக்கு, சாதிக்க வேண்டியது இருக்கு, என் காலில் நிக்க வேண்டியது இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு இல்ல. ஏன்னா குழந்தைகளை நம்ம கண்டிப்பா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பாடங்கள் மாணவர்கள் ஆஸ் அ டீச்சராவோ பேரண்ட்ஸாவோ நீ வந்து படி படி படின்னு சொல்றதை தாண்டி உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, தேடுவதற்கான நிறைய இருக்குன்னு அந்த தேடல்களை நம்மள கொடுக்கணும், அதற்கான எக்ஸ்போசர்ஸ் கொடுக்கணும். அது எதுவுமே இல்லாத போது சமூக ஊடகங்கள்ல பூந்து வர குழந்தைகள் சில சில விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு அதை இம்பார்ட்டன்ஸா எடுத்துக்கிறதுனாலதான் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்த கூடாது என்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாம இந்த குழந்தைகள் ரொம்ப வீணாகி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு.
0: ஓகே, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சமூக அழுத்தம் வந்து பெண் குழந்தைகள் வந்து அவங்களோட விருப்பங்கள் ஏதாவது அவங்க ஆசைப்பட்டா கூட அதை வெளியே சொன்னா இது தவறுதலா போயிடுமோ, இல்லை சுற்றி இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறாங்க சில பெண் குழந்தைகள்லாம். ஸோ இந்த நிலை ஏன் உருவாகுது, ஏன் அவங்களால அது தைரியமா வெளியே சொல்ல முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண் பைலட் டிரைவர்ஸ் நம்ம ட்ரெயின் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனா இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இனிஷியலா எந்த ஒரு மாற்றமும் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ ஒரு அப்சக்கல்ஸ் இருக்கும். அதை தாண்டி உடை தெரிந்து சில பெண்கள் வரும்பொழுது அதுக்கப்புறம் கடகடகடன் வந்துடுறாங்க. சமூகத்தில் சில வேலைகள் ஆண்களுக்கு சில வேலைகள் பெண்களுக்கு அப்படின்னு பாகுபாடு பண்ணி வச்சிருக்கோம். அந்த சமூக வகைப்பாடுகள் பெண் குழந்தைகள்

0: ஒரு தடுப்பா இருக்கு. அதை முதல்ல நம்ம உடைக்கணும். சில குழந்தைகள் சொல்லும் பொழுது அது உனக்கானது இல்ல, நம்ம நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம். அந்த குழந்தை ஆசைப்படுறது என்னவோ அந்த குழந்தைக்கு அது சரியா இருக்கா என்ற தேடுதலை நம்ம சரிப்படுத்தணும், வழிகாட்டணும். அதற்கான அவேர்னஸ் பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பா இருக்கணும்.
1: வளரிளம் பெண்கள் வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்க குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற உங்களோட அட்வைஸ் என்ன?
0: வளர் இளம் பருவத்தில் உள்ள குழந்தைகளுடைய மனநிலையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைக்கு தேவை அன்பு, அரவணைப்பு, தன்னுடைய எண்ணங்களை ஷேர் செய்வதற்கான ஒரு ட்ரஸ்ட் ஓத்தியான ஒரு பர்சன். அப்ப பேரண்ட்ஸ் அங்க என்னவா இருக்கணும்னா, அந்த குழந்தைக்கு அம்மாவா, அப்பாவா, நண்பனா, கைடா, பிலாசபரா, மல்டி ரோலை கண்டிப்பா பிளே பண்ணணும். அந்த குழந்தைக்கு அதை தாண்டி எதுவுமே தேவைப்படாது. அந்த எமோஷனல் கம்ஃபர்ட்டை நம்ம கொடுக்கணும். குழந்தை தனக்கு என்ன நடந்தாலும், பாசிட்டிவோ நெகட்டிவோ, தான் ஷேர் செய்வதற்கான ஒரு இடமாக கண்டிப்பா பெற்றோர்கள் இருக்கணும். அந்த குழந்தைக்கு இருக்கின்ற திறன், நம்ம ஒன்னு நினைச்சிட்டு அதை செய்யும் சொல்லாம அந்த குழந்தைக்கு வேற ஒன்றுல திறனோ ஆர்வமோ இருந்தா உனக்கு என்ன வேணுமோ செய், உன் கூட நான் இருக்கிறேன் என்கிற ஒரு அன்பான புரிதலான ஒரு வார்த்தை, இது அந்த குழந்தைக்கு தேவை. இத்தனையும் ஒரு பேரண்ட் குழந்தைக்கு கொடுக்க தயாரா இருந்தா எந்த குழந்தையுமே, எல்லா குழந்தையுமே கண்டிப்பாக வெற்றியை அடையும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயராவதும் பெற்றோர் வளர்ப்புல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை புரிஞ்சு அதற்கான சரியான சப்போர்ட்டையும் வழிகாட்டுதலையும் கொடுத்தனா எல்லா குழந்தைகளும் வாழ்க்கையில ஜெயிக்கும். அதுதான் பெற்றோர் செய்ய வேண்டிய கடமையா நான் நினைக்கிறேன்.
1: ஓகே, கிட்டத்தட்ட நம்ம வந்து நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வளரிளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி கல்வே கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள், மேம் உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: நன்றிமா.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன், அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சௌந்தரராஜன் குரலில். ஆலயமணி திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: உங்கள் குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சௌந்தரராஜன் பாடிய பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து.

ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ எந்தன் கோவில், நான் அங்கு தீபம். தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல், கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல், இதே கமலம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் 2:33. எஃப்எம் ரெயின்போவில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. பாடல் கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பிரிந்தது உறக்கம் நெஞ்சில் எத்தனை எத்தனை மயக்கும், உன்னிடம் சொல்லிட நினைத்தும் உள்ளம் உண்மையை மூடி மறைக்கும். நிகழ்ச்சியில் வரும் பாடல் வி குமார் இசையில், பி சுசீலா பாடிய பாடல் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து.

நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. பாடல் கேட்கலாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து.

0: கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேரம் 2:45. இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். சிரித்து சிரித்து உறவு வந்தால் நிலைத்து வாழுமா? மனம் துடித்து துடித்து சேர்ந்த பின்னே தோல்வி காணுமா? காலத்தை வென்ற கணங்களில் வரும் பாடல் ஏஎம் ராஜா இசையில் ஏஎம் ராஜா மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்.

வான் மேகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல் திங்கள் மேனியை தொட்டு தாளாட்டுது. குளிர்காற்றிலே தளிர் பூங்கொடி கொஞ்சி பேசியே அன்பை பாராட்டுது. காலத்தேவன்ற கானங்களில் வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாணி ஜெயராம் குரலில், தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

தமிழ்த்தேவன் ஜெகானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. விளம்பரத்தை தொடர்ந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்கு
2: மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தீ காய மறுசீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு பற்றி விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிளாஸ்டிக் மற்றும் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ரகுவீர் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம்.
1: நேர்களை, தீ காய மறுசீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு பற்றிய உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275232300 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நபராக இருந்தா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து தீ காய சீரமைப்பு அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன?
4: பொதுவா வந்து தீக்காயங்கள் ஏற்பட்ட நபருக்கு அக்யூட் கேர் ஆஃப் த பர்ன்ஸ், அதாவது தீக்காயம் பட்ட உடனே கிடைக்கிற சிகிச்சையும், அதற்கு அப்புறம் அவங்க உயிர் பிழைத்து வாழும்போது அதனால் அந்த தீக்காயத்தினால் ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகளையும் சரி செய்தது தான் வந்து தீக்காயத்தினால் ஏற்படும் குறைபாடுகளுக்கான மறுசீரமைப்பு சிகிச்சை முறை.
1: ஓகே டாக்டர். ஸோ இந்த தீக்காயங்கள்ல எத்தனை வகைகள் இருக்கு டாக்டர்? ஸோ அது ஆழமான பாதிப்பை வச்சுதான் இதை வகைப்படுத்த முடியுமா?
4: தீக்காயங்களுடைய வகைகள்னா பொதுவாக நம்ம சொல்றது வந்து சூட்டுனால வர்றது, அதாவது வெப்பத்தினால வர்றது ஹீட். இது வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று ஈரமான மாய்ஸ்ட் ஹீட், அதாவது கிச்சனில் நீராவி மட்டும் பாகு நிலையில் இல்லாத, அதாவது நான் விஸ்கஸ் லிக்விட்ஸ், அதாவது வாட்டர் அல்லது பால், இதன் மூலமாக ஏற்படலாம். பொதுவாக நம்ம சாதாரணமாக பார்க்கறது வந்து ட்ரை ஹீட், அதாவது ஃப்ளேம், ஃப்ளேம்னால வர்றது. அந்த ஃப்ளேம் பர்ன்ஸ் வந்து வீட்டில் வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் தெரியாமல் நம்ம எதிர்பாராத விதமாக நடக்குது. வீட்டில் சமைக்கும்போது அல்லது விளக்கு கொளுத்தும் போது இல்லை கோயிலில் விளக்கு அல்லது சூடகங்கள் ஏற்றும் போது, இப்போ நாங்கள் அந்த மாதிரி பேஷண்ட்ஸாக நிறைய பார்க்குறோம். ஆக்சிடென்ட்லாம் நடக்குது சில டைமில், திருவிழா காலங்களில், தீபாவளி மட்டும் மற்ற திருவிழா காலங்களில். இப்போ ஆஃப்லேட்டாக வந்து சில கோயிலில் தீமிதி திருவிழா நடக்குது, அதுலேயும் தவறி விழுந்தவங்களும் வந்து இப்போ வந்து நிறைய பேர் அட்மிட் ஆகிறாங்க. ஸோ பொதுவாகவே இது வந்து எதிர்பாராத விதமாக தான் நடக்குது. ரொம்ப ரேராக சூயிசைடலாகவும் நடக்குது, ரொம்ப ரொம்ப ரேராக ஹோமிசைடலாகவும் நடக்குது. ஸோ இது வந்து ஈரமான ஹீட், அதாவது மாய்ஸ்ட் ஹீட்னால வர்றது. இதுதான் பொதுவான நம்ம எதிர்பார்க்கறது. மட்டும் வந்து கெமிக்கல் பர்ன்ஸ், ரசாயனத்தினால் ஏற்படும் தீக்காயங்கள் வந்து ஆசிட், ஆல்கலி, அமிலம், காரங்களால் நடக்கலாம். இதுவும் பொதுவாக வீட்டில் ஆக்சிடென்ட்லாம் நம்ம ஆசிட் ஏதாவது எடுத்து ஸ்பில் ஆயிடுச்சுன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ண வச்சிருக்கிறதுக்கு இது, இல்லைன்னா தொழிற்சாலைகளில் அவங்க வேலை செய்யும் போது நடக்குது. இதுவும் மெதுவாக பொதுவான டைமில் எதிர்பாராதமாக தான் நடக்கிறது. ரேராக வந்து சூயிசைடலாகவும் சில டைமில் ஹோமிசைடலாகவும் இருக்குது. அடுத்தது எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ், அது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். இதுவும் நிறைய டைமில் நம்ம எதிர்பாராதமாக வீட்டில் சின்ன சாக்கெட்டில் தொடும்போது நடக்குது. சில டைமில் வேலை

0: செய்யும் போது இல்லை ரேராக வெளியில் ஹை டென்ஷன் லைனில் அந்த மாதிரி நடக்குது. அடுத்ததாக குளிரினால் ஏற்படும் ஃப்ராஸ்ட் பைட்டுன்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு விதமான தீக்காய வகை தான் அது. ஆனால் தீ ஹீட் இல்லைனாலும் அது குளிரினால் ஏற்படுறது. இன்னொன்று ரேடியேஷன் பேர்ன்ஸ், அதாவது இப்போ வந்து அணு உலைகள்லாம் நிறைய வந்ததுனால ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் ரேடியேஷன் பேர்ன்ஸ் இருக்குது. முன்னாடி வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு அந்த அதுக்கதிர் சிகிச்சை கொடுக்கும்போது அந்த சிகிச்சை பெற வேண்டிய இடத்தையும் தாண்டி மற்ற இடங்களில் வந்து அந்த கதிரோடைய எஃபெக்ட் இருக்கிறதுனால ரேடியேஷன் பேர்ன்ஸ் வரும். இப்போ அந்த மாதிரி பேர்ன்ஸ் நம்ம நிறைய பார்க்கறது இல்லை, ஏன்னா இப்போ வந்து கதிரியக்க சிகிச்சை வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. இவைகள் தான் வந்து தீக்காயத்தினுடைய வகைகள்.
1: ஓகே டாக்டர், இதில் வந்து எந்த தீக்காயம் வந்து ரொம்ப ஆபத்தானது, ஐசியு கொண்டு போகிற அளவுக்கு அதிக ஆபத்து உள்ள காயங்கள்லாம் எந்த வகைன்னு சொல்லுங்கள்.
0: தீக்காயத்துடைய தீவிரத்தன்மையை அறியறது வந்து நம்ம ஒரு நாலு காரணிகள் வைக்கிறோம். ஒன்று வந்து உடம்புல எவ்வளோ தூரம், உடம்புல மொத்த பாடியில் எவ்வளோ தூரம் பரவி இருக்குதுங்கிறது, எக்ஸ்டெண்ட் ஆஃப் பர்ன்ஸ். ரெண்டாவது ஆழத்தோட தன்மை, ஒவ்வொரு வெவ்வேறு காரணிகளினால ரொம்ப ஆழமான வகையில் தோல் பாதிக்கப்படலாம். மூணாவது சில டைமில் தீக்காயம் நடந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஷாக்கு நடந்திருக்கும், அவர் ரெண்டு மூணாவது மாடியில் இருந்திருப்பார், கீழே விழுந்திருப்பார், ஷாக்கு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் மேலேருந்து விழுந்ததுனால ஏற்பட்ட இதர காயங்கள்னால அவர் பாதிக்கப்படலாம். நாலாவது வந்து அவங்களுடைய மற்ற பாடி கண்டிஷன். ஸோ இதில் சொல்ல போனால் எக்ஸ்டெண்ட் ஆஃப் பர்ன்ஸுங்கிறது ஒரு ரூல் ஆஃப் நைன் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம உடம்புல எவ்வளோ தூரம் பாதிப்பு ஏற்படுத்துக்குன்னு பார்க்குறதுக்கு. ரெண்டாவது டெப்த் ஆஃப் பர்ன்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் டிகிரின்னு சொல்கிறது வந்து இந்த நீராவி பட்டம் சொல்லலை இல்லையா, அதாவது இந்த தோலின் தடிமனில் மேல் பகுதி மட்டும் பாதிக்கப்படும், இதனால் எரிச்சல் இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் வராது, எந்த மருந்து போட்டாலும் போடலைனாலும் தானாக ஆறிடும். அதுக்கு அடுத்தால செகண்ட் டிகிரி பர்னில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று மேலோட்டமானது, இன்னொன்று ஆழமானது. இந்த மேலோட்டமானது வந்து பாகுநிலையில் இல்லாத திரவங்கள், நான் சொன்னேன் இல்லையா, பால், தண்ணி, சூடான தண்ணி படும்போது தோலின் மேல் பகுதி கொஞ்சம் மட்டும்தான் பாதிப்பு வரும், கொப்பளங்கள் வரும், இந்த மாதிரி காயமும் தானாக ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துட்டா, சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா. அடுத்து இதில் கொஞ்சம் ஆழமானது வந்து டீப் செகண்ட் டிகிரி பேர்ன் சொல்கிறது. இது வந்து பாகுநிலையில் உள்ள திரவங்கள் இல்லைன்னா ஆக்சிடென்டல் ஃப்ளேம் பேர்ன்ஸ், தெரியாமல் நம்ம ஒரு எதிர்பாராத தீ விபத்து நடக்கும், அதுலேருந்து தப்பிக்க முயற்சி செய்வோம், தீயை அணைக்க முயற்சி செய்வோம், உடனே உதவி கேட்போம், அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு மினிமல் பேர்ன்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஆழமானது. இந்த மாதிரி இருக்க பேர்ன்ஸ் வந்து தானாக ஆறுறதுக்கு வாய்ப்பு குறை. ஸோ இந்த மாதிரி காயங்கள் அல்லது இதற்கு ஆழமான காயங்கள் தான் வந்து முக்கியமாக அங்க குறைபாடுகளையும் மற்ற பலவீனத்தையும் ஏற்படுத்துது. தேர்ட் டிகிரி பர்ன் சொல்லுவோம், அது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும், அதுக்கு வந்து நம்ம கட்டாயம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணினாதான் சரியாகும். இந்த இதர விப காயங்கள்னு சொல்லும்போது மேலேருந்து கீழே விழும்போது தலை காயம், இல்லைனா லாங் போன்ஸ் ஃப்ராக்சர், இல்லைனா இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ளார மார்பு வயிறில் உள்ள ஆர்கன்லாம் டேமேஜ் ஆகும்போது, இல்லைனா அதிக இரத்த இழப்பு ஏற்படும் போது, இல்லைனா மற்ற மிகவும் வயதானவர்கள், ரொம்ப சின்ன குழந்தைங்க, இல்லைனா நீரழிவு நோய் உள்ளவங்க, இல்லைனா உடலில் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க, உடல் உறுப்பு தானம் பெற்றவங்க, அவங்கெல்லாம் வந்து ட்ரக்ஸில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து தீவிர தீக்காயம் சாதாரணமான மற்றவங்களுக்கு ஆறுறத விட இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆழமாகவும் அதிகமாகவும் சிவியராகவும் இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இந்த அங்க குறைபாடுகளை எப்படி தவிர்க்கலாம் டாக்டர்?
0: இந்த விதமான தீக்காயங்களினால தலையிலிருந்து கால் வரைக்கும் நிறைய அங்க குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அங்கை குறைபாடுகள்னு சொல்லும்போது வந்து அதனுடைய மூணு டிஃபார்மிட்டிஸ் வந்து மூணு விதமான ரெப்ரசன்டேஷனில் இருக்கலாம். ஒன்று வந்து நிறைய காயங்கள் ஆறிடும், சில காயங்கள் ஆறாமல் நீண்ட நாள் ஆறாமல் இருக்கலாம். ரெண்டாவது வந்து தடித்த அல்லது ரொம்ப அரிப்பு எடுக்கிற தழும்புகளாக இருக்கும், அதாவது சாதாரணமாக தழும்பு வந்து எந்த அடிப்பட்டாலும் சாதாரணமாக ஃப்ளஷ்டாக ஆறிடும், இது வந்து மேலே எலும்பி காணப்படும், அதில் வந்து ரொம்ப அரிப்பும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது வெரைட்டி. மூணாவது வந்து கண்ட்ராக்சர்ஸ், இதுதான் நம்ம வந்து ரொம்ப பேச போகிறோம், அதாவது சதைப்பிடிப்பு, இதுவும் ஏற்படலாம். ஸோ இதில் வந்து நீண்ட நாள் காயத்துக்கு வந்து சரியான முறையில் அந்த ட்ரீட் பண்ணி நல்ல ட்ரெஸ்ஸிங் போட்டாலே அது ஆறிடும். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து கொலாஜன் பேஸ்ட் க்ரீம்ஸ் வந்துருக்குது, தெர் ஆர் சம் க்ரோத் ஃபேக்டர்ஸ், எபிடர்மல் க்ரோத் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி க்ரோத் ஃபேக்டர்ஸு, அது போக ஹைட்ரோஜெல் க்ரீம், சில்வர் பேஸ்டு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வந்திருக்கிறதுனால இது அந்த காயங்களை வந்து நம்ம ஆற்ற முடியுது. தோல் தடிமன் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆழம் அதிகமான காயங்கள், அது ஆறும் போதே வந்து அந்த தோல் தடிமனாக தான் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த விதமான காயங்கள் வரும்போதே அதை எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை குணப்படுத்த முடியும், அதை ரீசர்ஃபேசிங் அதாவது அந்த புண்ணை ஆற்ற வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு

0: முயற்சிகள்லாம் நாங்கள் எடுக்க ஆரம்பிப்போம். ஒன்று, சாதாரணமாக செய்கிற காரியம் வந்து அந்த தோல் அகன்று போய் இருக்கிற இடங்களில் உடம்பின் வேறு இடத்திலிருந்து தோல் எடுத்து வைத்து, அதாவது ஸ்கின் கிராஃப்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இது சாதாரணமாக வந்து ஸ்கின் கிராஃப்ட், அதாவது பாதிக்கப்பட்டவருடைய வேறு இடத்திலிருந்து பொதுவாகவே வந்து தொடையிலிருந்து எடுக்கிறாப்பில் இருக்கும். ரெண்டு தொடைகளையும் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அது பெரிய இடமா இருக்கும், கன்சீல்டாகவும் மறைவான இடமாகவும் இருக்கும், அதுலேருந்து தோல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். சில டைமில் தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது தொடையிலுமே பாதிக்கப்பட்டிருக்குது, ஒரு தொடை தான் இருக்குது அப்படின்னா, கால் பகுதியில் இல்லைன்னா பிட்டத்தில் பட்டக்ஸ்லேருந்து எடுக்கலாம், லோவர் அப்டமன் பேக்கு இந்த மாதிரி இடங்கள்லேருந்தும் தோல் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கருவி, அதாவது டெர்மட்டோம் அப்படிங்கிற கருவியை வச்சு அந்த தோலை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து இது யூஸ் பண்ணுவோம். அந்த தோலும் அதிகமாக தேவைப்படுதுன்னா, வேற மெஷின் இருக்குது, ஸ்கின் எக்ஸ்பேண்டர்ஸ் அல்லது ஸ்கின் மெஷர்ஸ்னு இருக்குது. ஸோ அது வந்து 1:2, அதாவது 10x10 cm இருக்கிறத 10x20 cm மாற்றி அளவு அதிகமாக ஜல்லடையாக்கி கொடுக்கும். அப்போ இன்னும் நிறைய ஏரியாவை கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அவங்க உடம்புலேருந்தே எடுத்து போடுற தோல் வந்து ஆட்டோ கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இன்னொரு வெரைட்டி, இப்போ அவங்ககிட்டருந்து தோல் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் சில டைமில் ரேராக ஹோமோகிராஃப்ட், அதாவது ஒன்று ஐடென்டிக்கல் ட்வின்ஸு அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸ்ட இருந்து தோல் எடுத்து போடலாம். யூஸ்வலாக சின்ன குழந்தைகளுக்கு அது பண்ணுவோம், ரொம்ப ரேராக. இதுவும் சரி, அடுத்த பாசிபிலிட்டி வந்து தோல் வந்து ஸ்கின் பேங்க்லேருந்து எடுத்து போடலாம், அதாவது தோல் வங்கி இருக்குது, அது எப்படின்னா ரத்த வங்கி மாதிரியே. இப்போ வந்து மூளைச்சாவு அடைந்தவங்க கண் தானம் கிட்னி தானம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க தோலும் தானம் பண்ணலாம். அந்த தோல் தானம் பண்ணாங்கன்னா அந்த டைம்லேயே மூளைச்சாவு அடைஞ்சு அந்த டைமில் மற்ற ஆர்கன்லாம் டொனேட் பண்ணும்போது இந்த தோலையும் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை சரியான முறையில் ப்ரிசர்வ் பண்ணி அப்புறமா தேவைப்படும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அதுக்கு தேவையான செட்டப் நிறைய வேணும், அதாவது இந்த ஸ்கின் பேங்க்குங்கிறது ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதுக்கு தனியாக எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேணும். ஸோ இந்த விதமான ஹோமோகிராஃப்ட் அண்ட் இந்த ஸ்கின் பேங்க்லேருந்து எடுத்து வர கிராஃப்ட் வந்து இதெல்லாம் டெம்பரரி கவர் தான், அது வந்து பெர்மனெண்ட்டாக உடம்புல ஒட்டாது, ஏன்னா அவங்களோட உடம்புலேருந்து எடுத்தது தான் ஃபுல்லாக ஒட்டும். இந்த மாதிரி கிராஃப்ட் போடும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணினா திரும்ப கிரானுலேஷன் வந்ததுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவரோட உடம்புல ஏற்கனவே தோல் இடத்துலேருந்தே எடுத்துருந்தே திரும்பியும் நம்ம எடுத்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து தோல் ஸ்கின் கிராஃப்ட்டு உடம்புலேருந்து எடுத்து போடுறது. அதர் தேன் தேட் லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து செயற்கை தோல், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் மாதிரிகள் வர ஆரம்பிச்சிருக்கு. பேஷண்ட்டோட எபிடர்மிஸ் அண்ட் டெர்மிஸ் எடுத்து அதை வெளியில் லேபில் வந்து கல்ச்சர் பண்ணி, பரிசோதனை சாலையில் கல்ச்சர் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து திரும்ப பேஷண்ட்டுக்கு போடலாம். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் நிறைய ஆகும் அந்த கல்ச்சர் வளர்கிறதுக்கு, அண்ட் நிறைய செலவும் ஆகும். இது இன்னும் பரிசோதனை அளவில் தான் இருக்கிறது. அதர் ஸ்கின் ஈக்குவலன்ஸ் இருக்காங்க, அதாவது தோல் மாதிரியானது. ஸோ வந்து கொலாஜன் ஷீட்டு, மேட்ரிடம், பிடிஎம் அப்படின்ட்டு இன்னும் நிறைய ஸ்கின் ஈக்குவலன்ட், அதாவது ஸ்கின்னுக்கு பதிலாக அதே மாதிரி டெக்ஸ்டர் கொடுக்குற சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது, அதோட யூசேஜும் இருக்குது.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்றைக்கி வந்து தீக்காய மறுசீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்னும் நிறைய பேச போகிறோம். ஸோ குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஓகே, இணைந்திருங்கள் இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: குழந்தையை போலியோவிலிருந்து பாதுகாக்க பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வரும் ஜூன் 28 அன்று தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடப்பட வேண்டும்.
1: வெளியிடுவோர் நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர் அடுத்த ஒரு லிசனர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நான் சேலம் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: ஓகே சார், சார் இருக்காரு, உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க.
5: டாக்டர், இந்த ஸ்கின்ல ஒருத்தருக்கு தீக்காயம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு நாளுக்குள்ள அந்த ஆபரேஷன் அப்படிங்கிற

0: இதை செஞ்சா அது ரெக்கவரி அப்படிங்கறது கொஞ்சம் நல்லாகும். அதுக்கு அந்த ஹீலிங் டைம் அப்படிங்கறது எப்படி ஆகும்? உதாரணத்துக்கு ஒரு சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகர் லெவல்ஸ் கம்மியான உணதான் இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் மேற்கொள்ளுவாங்க. இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப சின்ன பசங்களுக்கு தீக்காயம்லாம் ஏற்பட்டுது அப்படின்னா ஒரு சர்டைன் ஏஜ் ஒரு 18 or 19 வரும்பொழுதுதான் சில ஃபேஷியல் தொடர்பான விஷயங்கள் பண்ணறதுக்குரிய அந்த வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. சோ ஏன் இந்த சின்ன குழந்தைகளுக்கு தீக்காயம் ஏற்பட்டதுன்னா ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறமா பண்ணறது நல்லதுன்னு சயின்டிபிக்கா சொல்றாங்க? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: உங்களுடைய முதல் அந்த உங்களுடைய முதல் கேள்வி, நீங்க வந்து ஸ்கின் கிராஃப்ட் எடுத்து வைக்கிறத பத்தி கேட்டீங்க. அந்த தோல் எடுத்து வைக்கிற காயம் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட். அந்த காயத்துடைய தன்மையை பொறுத்து நம்ம வந்து காயம் நல்லா இருக்குதா, அதாவது கெட்டுப்போன செய்திகள் எதுவும் இல்லாமல், ஃபீவர் இல்லாமல், வீக்கம் இல்லாமல் இருக்கும்போது, சுகர் கண்ட்ரோலாக இருக்கும்போது தோல் எடுத்து வைத்தாதான் அந்த எடுத்து வைத்த தோல் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தீக்காயம் வந்து இது ஏற்பட்டதுலேருந்து எப்போ அந்த மேல் தோல், அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த டீப் செகண்ட் டிகிரி ஆழமான காயம் அல்லது தேர்ட் டிகிரி பேர்ன் இருக்கும்போது அந்த ஸ்கின்னு தானாக ஆடுறதுக்கு வழியே இல்லை. ஸோ அந்த ஸ்கின்னை நம்ம அகட்டிட்டு எவ்வளோ சீக்கிரம் அந்த காயங்கள் உடனே ரெடியானோடனே திரும்பி நம்ம தோல் எடுத்து வைக்கிறது தான், எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த தோல் எடுத்து வைக்கிறோமோ அந்த தான் அப்போ தான் வந்து அந்த தோல் மேலே எழும்பி வர்றதையும் தடுக்க முடியும். இந்த காயங்கள் ஆறிடுச்சுன்னு சொன்னா நம்ம நிறைய இயற்பயிற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும், பிசியோதெரபி. அதுக்கு வந்து காயம் இருக்கும்போது பண்ண முடியாது. அதனால தீக்காயங்களை பொறுத்தளவில் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்கின் கிராஃப்ட் பண்ண முடியுமோ பண்ணி அந்த காயத்தை ஆத்துறது தான் வந்து சரியான முறை. தீக்காயத்தை பொறுத்தளவில் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவோம். ரெண்டாவது நீங்கள் வந்து இதை பற்றி கேட்டீங்க, சிறு குழந்தைகளுக்கு இருந்தா, அதாவது அதுவும் வந்து உங்களுடைய அபிப்பிராயம் வந்து தவறானது. ஏன்னா வந்து இந்த தீக்காயத்தினால ஏற்படும் குறைபாடுகள் அது நம்ம இன்னும் பேச இருக்கிறோம். அதாவது கை விரல்கள் வந்து மடங்கிக்கலாம், கணுக்கால்கள் அது இது கழுத்து இழுத்துக்கலாம், அதாவது கண்ட்ராக்சர்ஸ் சொல்லுவோம், போஸ்ட் பேர்ன் கண்ட்ராக்சர். அதே மாதிரி அக்கிள், முழங்கால், ஆக்சில்லா, ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கண்ட்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பெரியவங்களை விட சின்ன குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம அதை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா பெரியவங்க வந்து ஆல்ரெடி அவங்க க்ரோத் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கண்ட்ராக்சர் ஏற்பட்டுச்சுன்னா திரும்ப சரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் லேட்டாக கூட. ஆனால் சின்ன குழந்தைகளை வந்து ரொம்ப நாள் நம்ம விட்டுட்டோம்னா அந்த மடங்கி இருக்கிற நிலையிலேயே அந்த க்ரோத் வந்து நார்மலாக இருக்காது, அந்த க்ரோத் ஸ்டண்டர்டாக இருக்கும். இப்போ சாதாரணமாக கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த இன்வால்வ் ஆன ஃபிங்கரும் அடுத்த கையில் உள்ள ஃபிங்கர்ஸும் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட வளர்ச்சி குறைவாக இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த மடங்கி இருக்கிற விரல்களை நீட்டும் போது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா அந்த வளர்ச்சி, அதாவது எலும்பு வளர்ச்சி மட்டும் இல்லை, அது கூட தசைகள், இரத்த குழாய்கள் எல்லாமே வந்து குறைவாக இருக்கிறதுனால அதை நீட்டும் போது வந்து அந்த விரல்கள் வந்து ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு விரல்கள் அழுகி போகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சிறு குழந்தைகளுக்கோ கட்டாயமாக குறைபாடுகள் இருக்கும்போது அதுக்கு உடனே எவ்வளோ சீக்கிரம் தீர்வு செஞ்சாதான் நல்லது, அப்போ தான் வந்து நார்மல் க்ரோத் ரெஸ்டோர் ஆகும்.
2: ஸோ அவங்க கேட்டாங்க வந்து இந்த மாதிரி சின்ன வயசில் தீக்காயம்
1: வெயிட் பண்ணணும்னு தேவையே இல்லை. எவ்வளோ சீக்கிரம் அங்கே குறைபாடுகள், தீக்காயத்தினாலே ஏற்பாடும் குறைபாடுகளை எவ்வளோ சீக்கிரமே, அதாவது உடனே நம்ம செய்யணும். ஒரு 6 வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டிவ் மெஷர்ஸில் சரியாகலை அப்படின்னா அந்த ஸ்கார் வந்து ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிடுச்சு, முதிர்ந்த நிலையில் இருந்ததுன்னா உடனே கரெக்டிவ் சர்ஜரி பண்ணிடுவோம்.
2: ஓகே டாக்டர். அப்புறம் அடுத்ததாக வந்து இந்த தீக்காயங்கள் ஏற்பட தழும்புகளை குறைக்க இந்த ப்ரெஷர் கார்மெண்ட்ஸ் அந்த உடைகள்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்களே, ஸோ அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது?
1: இந்த தீக்காயத்தினால் ஏற்படும் தழும்புகள் சொன்னேன் இல்லையா, இந்த தழும்புகள் வந்து ஆழமாக இருக்கும்போது அது மேலெலும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆழமாக இருக்குது, மேலெலும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போதே அந்த தழும்புகளுக்கு வந்து குறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதில் நீங்கள் சொன்னது வந்து ப்ரெஷர் கார்மெண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று சொல்கிறது வந்து ஸ்கார் மசாஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கார் மசாஜ் வந்து சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் சம் லூப்ரிகண்ட் எடுத்துகிட்டு அந்த தழும்புக்கு மேலே விரலை வச்சு நல்ல அழுத்தம் கொடுத்து அது ரொட்டேட்டரி மூமெண்ட்டில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து பண்ணணும். அந்த தழும்புக்கு மேலே அழுத்தம் கொடுத்து பண்ணணும். நிறைய பேர் மாலிஷ் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாத்தையும் அப்படி ரவுண்டாக தேய்ப்பாங்க, அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இதுக்கு வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ், அதாவது தோலை வந்து ஈரப்பதத்துடன் வைத்திருக்கக்கூடிய சில களிம்புகள் திரவங்கள் இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வேறு மெடிக்கேட்டட் க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சது 15 நிமிஷம், தொடர்ந்து 6 மாதங்கள் வரைக்கும் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாதிரி செஞ்சுன்னா ஏர்லி ஸ்டேஜிலே பண்ணால்

0: ஆரம்பிச்சுட்டா அந்த தழும்புகள் வந்து அமுங்கியே காணப்படும். இது கூட சேர்ந்து ப்ரெஷர் கார்மெண்ட்ஸ், அந்த ப்ரெஷர் கார்மெண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது வந்து நம்ம எலாஸ்டிக் அதாவது அந்த மீள்தன்மை உடைய துணிகளை வச்சு எந்த இடத்துல அந்த தழும்புகள் இருக்கோ அந்த இடத்துல அழுத்தி பிடிக்கிறாப்புல உள்ள ஒரு டைட்டான உடை மாதிரி போடணும். இது வந்து அந்த ஒவ்வொருத்தங்களுக்கு இண்டிவிஜுவலாக பிரத்யேகமாக அளவெடுத்து கஸ்டம் மேடாக செய்ய வேண்டியிருக்கும். இதில் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் கார்மெண்ட்ஸ் அணியும் போதும் அந்த கண்டினியூஸ் ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த ஸ்கார் மெச்சுரேஷன் அதாவது தழும்புகள் வந்து ஒரு முதிர்ச்சியான நிலையை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் முதல்ல வந்து பிகினிங்கில் நம்ம வந்து 1 or 2 hours அணிய வேண்டியிருக்கும். ஆஸ் தி டேஸ் கோவை வந்து கொஞ்சம் அது பழக்கமானோடனே 24 hours அதாவது ஸ்கார் மசாஜ் பண்ணாமல் இருக்கும்போது, ஃபிசியோதெரப்பி பண்ணாமல் இருக்கும்போது ஃபுல்லாக, சில டைமில் ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது கூட அதை போட்டுக்கலாம். ஸோ அந்த ப்ரெஷர் கார்மெண்ட்ஸும் தொடர்ந்து அணிய வேண்டும். அடுத்ததாக வந்து இந்த தழும்புகள் குறையிறதுக்கு சிலிகான் ஜெல் ஷீட்ஸும் இருக்குது, இதுவும் அதே தான். ஸோ என்ன காரணம் இதுன்னா அந்த ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி அந்த தழும்புகளை சீக்கிரமாக முதிர்ச்சி அடைய செய்யுது. திரும்ப அந்த ஃபிசியோதெரப்பின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அதாவது இயன்முறை சிகிச்சைகள், இது வந்து ரொம்ப இன்றியமையாதது. அண்ட் மருத்துவர்களுடைய பங்கு, அந்த இயன் சிகிச்சை இயன்முறை சிகிச்சை மருத்துவர்களுடைய பங்கு மிக அதிகம். ஸோ இந்த வந்து தசைப்பிடிப்புகள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் அந்த காயங்கள் இருக்கும்போது பாதிக்கப்பட்ட நபர் வந்து அந்த ஜாயிண்ட்டை மடக்கி வச்சுக்குவாங்க, அதாவது பொசிஷன் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், யூனிவர்சல் ஃப்ளெக்ஷன், அந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு வலி இருக்காது. அதனால் அப்படியே கூனி குறுகி கையெல்லாம் மடக்கி கழுத்தை நெஞ்சோட சேர்த்து வச்சு காலையும் மடக்கி இருந்துருவாங்க. அந்த மாதிரி பொசிஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸான பொசிஷன். அவங்க வந்து தீக்காயத்தினால உயிர் பிழிச்சு வந்தாலும் இந்த மாதிரி கண்ட்ராக்சர் சதைப்பிடிப்புகள் ஏற்படும் போது அதனால் உள்ள விளைவுகள்லாம் இருக்குது, அது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக எல்லா மூட்டுகளையும் மடக்கி நீட்டி அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக ஃபிசியோதெரப்பி பண்ண வேண்டியிருக்கும். அது கூட சேர்ந்து அவங்க ஃபிசியோதெரப்பி பண்ணாமல் இருக்கும்போது அந்த மூட்டுகள் வந்து அந்த மடங்கிய நிலையில் இல்லாமல் இருக்கிறதுக்காக கரெக்டிவ் ஸ்ப்ளின்ஸ் அதாவது சீரமைப்பு பட்டைகள் இருக்குது, அதையும் அந்த இடத்துல மாட்டி அதை வந்து பயிற்சி பண்ணாமல் இருக்கும்போது ஃபுல்லாக அது போட்டிருக்க வேண்டியிருக்கும். இப்போ கழுத்தில் காயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கழுத்து இழுத்து பிடிச்சிக்கோம் அப்படின்னா அவங்கள வந்து நாங்கள் முதுகில் தலையனை வச்சு கழுத்து அண்ணாந்து படுக்க சொல்லுவோம். அதே மாதிரி ஹார்ட் செர்வைக்கல் காலர் இருக்குது, ஏன்னா அந்த தழும்புகள் ஆறும்போது அது இழுத்து பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்த ஃபோர்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக குறைஞ்சது 6 months இது மாதிரி அந்த அந்த பட்டைகள் போட்டிருந்தா தான் வந்து அந்த தழும்புகள் வந்து ஓரளவுக்கு சரியாகும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். என்னது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 3:34. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தீ காய மறுசீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு பற்றி விளக்கம் அளிச்சுட்டு இருக்காரு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிளாஸ்டிக் மற்றும் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ரகுவீர் அவர்கள்.

0: தீக்காய மறுசீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு பற்றி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275232300. டாக்டர், அடுத்த கேள்வி, இந்த பர்ன் டிஃபார்மிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு டாக்டர்?
1: இந்த பேர்ன்னால ஏற்படுற குறைபாடுகள் வந்து நம்ம ரெண்டு பார்த்தோம். ஒன்று வந்து தழும்புகள், ரெண்டாவது வந்து சதைப்பிடிப்புகள். இந்த தழும்புகள் ஆகாமல் இருக்க வர்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள், தடுப்பு முறைகள்லாம் பார்த்தோம். முதல்ல வந்து அந்த காயத்தை சீக்கிரமாக ஆற்றணும், அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. இதையும் தாண்டி 6 மாதத்துக்கு மேலேயும் அந்த தழும்புகள் மேலெழும்பி காணப்பட்டுச்சு, தெரியிற வெளியில் தெரிகிற இடங்கள்ல இருக்குது, அல்லது தீக்காயப்பட்டவங்களுக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, அது நீட் வாக்கில் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு திரும்ப தையல் போட முடியும். சில டைமில் பெரிய ஏரியாவாக இருந்ததுன்னா திரும்பி தையல் போட முடியாது, அந்த இடத்துக்கு திரும்ப வேறு இடத்துல இருந்து தோல் தான் எடுத்து வச்சு அறுவை சிகிச்சை பண்ணுறாப்புல இருக்கும், ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணுறாப்புல இருக்கும். இன்னும் சில மேலான தழும்புகளுக்கு லேசர் சிகிச்சையும் இருக்குது. லேசர் சிகிச்சை வந்து நிறைய லேசரில் நிறைய வகைகள் இருக்குது. அந்த சிகிச்சைகள் மூலமாக எல்லா தழும்புகளையும் குணமாக்க முடியலைனாலும் மேலோட்டமான தழும்புகள் வந்து குணமாக்க முடியும். இதுவும் பல நிலைகளில் செய்யணும், அதாவது செவரல் சிட்டிங்ஸ். ஸோ ஒரே தடவை போயிட்டு வந்தால் சரியாகாது, இன்னும் நிறைய 2-3 தடவை வந்து போய் சரி பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து இந்த தீக்காயத்தினால் வரும் தழும்புகளை முழுவதுமாக அகற்ற முடியாது, இவைகளை மாற்றி அமைக்கலாம் அல்லது அளவை குறைக்கலாம், இல்லை மேலெழும்பி இருக்கிறத வந்து தட்டையாக மாற்றலாம். பழைய தோல் மாதிரி எனக்கு தீக்காயம் படுறதுக்கு முன்னாடி இருந்த தோல் வேணும் அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு வந்து மிகவும் குறைவு. அதனால் நம்ம ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் அண்ட் அதர் மெத்தட்ஸ்னால தான் நம்ம அதை சரி பண்ணணும். ரெண்டாவது சதை பிடிப்புகள்னு சொன்னேன் இல்லையா, இந்த பிடிப்புகள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கை விரல்கள், அதாவது விரல்கள் மடங்கி அந்த விரல் நுனிகள் வந்து நல்ல உள்ளங்கையில் பதிகிறாப்பில் இருக்கும், அல்லது மணிக்கட்டு, முழங்கை, அப்புறம் அக்கில் அல்லது கக்கம்னு சொல்கிற ஆக்சில்லா, கழுத்து பகுதி, இதனால் பிடிப்புகள் ஏற்படும் போது ரொம்ப விகாரமாக இருக்கும். கையில் இருக்கும்போது ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி, அவங்களால கையை யூஸ் பண்ண முடியாது. கழுத்தெல்லாம் இருக்கும்போது அந்த வாயை கூட இழுத்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களால சாப்பிட முடியாது. முகத்தில் வந்து கண் ரப்பைகள் மேலே அல்லது கீழே நோக்கி இழுத்து காணப்படலாம். வாயை சுற்றி காயங்கள் இருந்ததுன்னா அதனால் வாய் வந்து சுருங்கி போகலாம், வாயை திறக்க முடியாது, கொஞ்சமாக தான் திறந்து தண்ணி தான் குடிக்க முடியும், அந்த மாதிரி இருக்கலாம். இன்னும் கிராயின் கண்ட்ராக்சர், அப்புறம் நீல வந்து பின்பகுதியில் ஏற்பட்டதுன்னா கால்கள் மடங்கி போகலாம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ராக்சர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி தடுக்கணுங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது ஸ்கின் கிராஃப்ட் பண்ணணும், ஃபிசியோதெரப்பி பண்ணணும், மூமெண்ட்டு ப்ளஸ் வந்து அந்த பட்டைகள் மூலம் ஸ்ப்ளிண்ட் மூலமாக பண்ணணும். இதையும் மீறி கண்ட்ராக்சரோட சிலவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் லேட்டாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நான் ஃபிசியோதெரப்பி சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தட் எல்லாமே வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பேஷண்ட்டோட கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பெயினையும் மீறி மசாஜ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த தழும்புகள் கண்ட்ராக்சர்ஸ் வராமல் தடுக்க முடியும். அதோடு வந்தாங்கன்னா இதற்கு வந்து மயக்கம் கொடுத்து அந்த கண்ட்ராக்சர் மடங்கி இருக்கிற பகுதியை சரி செஞ்சனா அது வந்து சரி செஞ்ச உடனே ஏற்கனவே என்ன காயம் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் வரும். அது நிறைய இடங்களில் நம்ம தொடையிலேருந்து தோல் எடுத்து வச்சு சரி பண்ணிடலாம். சில இடங்களில் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவோம், சதை எடுத்து வைக்கிறாப்புல இருக்கும். ஏன்னா சில இடங்களில் அது வெறும் தோல் போட்டாச்சுன்னா திரும்பி இழுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் சதை ஃப்ளாப் எடுத்து வச்சு பண்ணுறாப்புல இருக்கும். இது பண்ணினாலும் திரும்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஸ்கார் மசாஜ் பண்ணணும், ஃபிசியோதெரப்பி பண்ணணும், ஸ்ப்ளிண்டிங் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணணும். சில தழும்புகளில் வந்து அரிப்பு அதிகமாக இருந்ததுன்னா அந்த அரிப்புக்கு வந்து தனியாக மருந்துகள் இருக்குது. அரிப்புகள் அந்த மருந்துகள் சாப்பிட்டேன்னா அரிப்புகள் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோலாக குறையும்.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த தழும்புகளை வந்து சரி செய்ய வந்து இப்போ இருக்க நியூ டெக்னாலஜிஸ், அதாவது இந்த 3D பிரிண்ட்ஸு, ஸ்டெம் செல், இதை பற்றிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இதை பற்றி இதை சொல்லுங்கள் டாக்டர்.
1: இந்த நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்துருக்குது. இது எல்லாமே வந்து டிஷ்யூ இன்ஜினியரிங், டிஷ்யூ மாடலிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது வந்து அதாவது அந்த டோட்டிபொட்டன் செல்னு சொல்லுவோம், அதாவது அந்த சில டிஷ்யூக்கள் நம்ம உடம்புல உள்ளது, சில இடங்களில் உள்ள ஃபேட் இல்லை மேரோவில் உள்ள செல்ஸ் வந்து திரும்பி நம்ம எங்கே வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு திரும்ப அதே அந்த அதாவது எடுத்த இடத்துலேருந்து இல்லாமல் எங்கே வச்சோமோ அந்த விதமான டிஷ்யூவாகவே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மெத்தட்லாம் வந்து இன்னும் பரிசோதனை முறையில் இருக்குது. இன்னும் நிறைய புது ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது.
0: தொடர்ந்து பேசலாம், ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இணைந்திருங்கிறது FM Rainbow புதுவை 102.8.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர், அடுத்த கேள்வி, இப்போ இந்த தீ காயங்களால் வரக்கூடிய பின் விளைவுகள் அப்படின்னா
1: என்னென்ன? இந்த தீ காயப்பட்டவருக்கு அந்த பேர்ன் சீக்குலை அதாவது பின் விளைவுகள் சொல்லுவோம், அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். சில டைமில் ஒரு 60-70% 80% தீ காயப்பட்டவங்க, ஆழமான தீ காயப்பட்டவங்க வந்து இறந்துடுறாங்க. ஒரு 60-40% தீ காயப்பட்டவங்க அவங்கள வந்து கஷ்டப்பட்டு நம்ம காப்பாற்றுறோம், ஆனால் அந்த காப்பாற்றினவங்க வந்து இந்த சீக்குலைனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது முகம் விகாரமாக இருக்கும், அந்த கண்ட்ராக்சர்ஸ் இருக்கும். அதனால் வந்து சில டைமில் சில பேஷண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, நான் இறந்துருந்தால் கூட பரவாயில்ல போல இருக்கு டாக்டர்,
0: இது
1: இவ்வளோ டிஃபார்மிட்டிஸோடு இருக்கும்போது வந்து நான் வீட்டில் போய் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக வந்து அவங்க தங்களாவே தனக்கு தேவையான செயல்களை, அதாவது ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங்னு சொல்லுவோம், அவங்க செல்ஃப் கேர் அவங்கள பண்ணக்கூடிய முடியாது, அதுக்கே வந்து வேற யாரையாவது சார்ந்து வாழ்கிறாப்புல இருக்கும், அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ரெண்டாவது, ஏற்கனவே அவங்க வீட்டில் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற யாராக இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, அந்த வேலைகளையும் அவங்க செய்ய முடியாது. அதோட ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, இந்த தீகாயம்பட்ட நகவர் வந்து குடும்பத்தில் முக்கியமான சம்பாதிக்கும் நபராக, அதாவது இந்த பிரெட்வினராக இருந்திருந்தேன்னா அவங்களோட வருமானம் இல்லாதனால அந்த குடும்பமே வந்து நிர்கதியாக ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அது போக வந்து இந்த விகாரமான தழும்புகள்னு சொல்லலை இல்லையா. ஸோ ஒன்று ஃபைனான்ஷியல் பேர்டன், ரெண்டாவது வந்து சைக்கலாஜிக்கலாக இந்த ஒரு விகாரமான தழும்புகளாக இருக்கிறதுனால அவங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டிருப்பாங்க, அப்போ வந்து கையில் உள்ளது வந்து யார் கேட்டாலும் என்ன என்னன்னு சொல்லி கேட்பாங்க, எப்போவுமே வந்து ஒரு பியர் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஒரு பிரச்சனை. ரெண்டாவது ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு இது இருக்கும், ஒரு அழுத்தம், ஒரு டிப்ரெஷன் இருக்கும்.

0: ரெண்டாவது இந்த போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்கிறோம்
1: ம்
0: இல்லையா, விபத்துக்கு பின் ஏற்படும் பயம் அல்லது ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஸோ இந்த காரணம் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மனநல மருத்துவம் அதாவது சைக்கியாட்ரிஸ்ட் மூலமாக நிறைய மருந்துகள் இருக்குது. சரியான முறையில் அந்த மருந்துகளை தேவையான காலத்துக்கு சாப்பிட்டா அதனால் வந்து கட்டாயம் எதிர்பார்த்த பலன் இருக்கும். இதை எல்லாத்தையுமே விட்டு வெளியில் வரலாம். ரெண்டாவது சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், உளவியல் ஆதரவு, அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைக்கலாஜிக்கல் தெரப்பி இருக்குது, அதுவும் செய்யலாம். அது போக வந்து கவுன்சிலிங், மனநல ஆலோசனை, ஸோ அதுவும் மூலமாகவும் வந்து அவங்கள வந்து பழையபடிக்கு திரும்ப அவங்க பழைய இருந்த நிலைமைக்கு கொண்டு வரலாம். இவை அனைத்திற்குமே வந்து மனைவி, கணவன், குழந்தைகள், ரெண்டாவது குடும்பத்தினுடைய மற்ற மெம்பர்ஸ் அவர்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் வந்து ரொம்ப முக்கியமாக தேவை. அது போக உறவினர்களுடைய மற்ற உதவிகள், பண உதவி வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இருந்தால் தான், இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் இருந்தால் தான் ஒரு தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த அதனால் உள்ள பின்விளைவுகளிலிருந்து மீண்டு வர முடியும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு க்வெஸ்சன் என்னால, இப்போ இந்த தீக்காயம் ஏற்பட்டவங்களுக்கு உணவு மூலயமா சீக்கிரம் வந்து ஆறதுக்கு ஏதாவது விட்டமின் இருக்கு, அந்த மாதிரினா என்ன மாதிரி ஊட்டச்சத்துக்கள் உள்ள சாப்பாடுகள்லாம் சாப்பிடலாம்?
0: இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது தீக்காயம் வந்து ஒரு கெட்டபாலிக் ரியாக்ஷன் சொல்லுவோம், அதாவது பாடியில் வந்து நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம், வரும்போது 65-70 கிலோ இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சர்வைவ் ஆகி நல்லா போவாங்க, ஆனால் 40-45 கிலோ வந்துடுவாங்க, ரொம்ப வெயிட் குறைஞ்சிருவாங்க. அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தம், அதாவது அவங்களுடைய அவுட் ஆஃப் டேஞ்சர்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து ஃபீட்ஸ் கட்டாயமாக கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ரெண்டாவது ஹை ப்ரோட்டீன் டயட், எப்போவுமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள டயட் கொடுக்க தேவை இருக்கும். கார்போஹைட்ரேட் ரொம்ப ஒரு தேவையான அளவுக்கு கொடுத்தா போதும், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாப்புல இருக்கும். அது போக விட்டமின்ஸ், ஸோ அந்த தழும்புகள்லாம் நல்லா செட் ஆகிறதுக்கு வந்து விட்டமின் சி, அது அதனுடைய ஜிங்க், இதோடைய தேவைகள் அதிகம். இது வந்து தழும்புகளை நல்ல சரியான முறையில் அந்த கொலாஜன் டெபாசிஷன் நடக்கிறதுக்கு உபயோகப்படும். ஜென்ரலாகவே வந்து அவங்களுடைய நியூட்ரிஷன் நல்லா இருந்தால் தான் காயங்களும் ஃபாஸ்ட்டாக ஆறும். ரெண்டாவது ஹீமோக்ளோபின் ஸ்டேட்டஸ், அவங்களும் வந்து நிறைய லேடிஸ்லாம் வரும்போது ஹீமோக்ளோபின் 8 கிராம்ஸ் 9 கிராம்ஸ் இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஹீலிங் கெப்பாசிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுடைய பொது சுகாதாரத்தையும் கருதி மற்றபடி நியூட்ரிஷன் லெவல்லையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணினாதான் இந்த தீக்காயங்கள் ஃபாஸ்ட்டாக ஆறும். இதனால் செய்யக்கூடிய நம்ம சிகிச்சைகளும் நல்ல விதமாக பலன் அளிக்கும்.
1: ஓகே டாக்டர், இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ வெயிலில் போகிறப்ப அந்த தீக்காய தழும்புகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா?
0: கட்டாயமா, நாங்கள் தீக்காயப்பட்டவங்கள சொல்லுவோம், குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்காவது டைரக்ட் சன்லைட்டு அல்லது சன்லைட்டு வந்து ஒரு பிட்வீன் மார்னிங் 10 to 4 வந்து வெளியில் போகாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த தழும்புகளுடைய தன்மையில் மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஈவன் அந்த 1st degree பேர்ன், 2nd degree சூப்பர்ஃபிஷியல் பேர்ன் இருந்தாலும் அந்த தீக்காயம் ஆறினோடனே ஒரு ரோஸ் கலரில் இருக்கும். இவங்க வெயிலில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று பிளிஸ்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெண்டாவது அந்த பிங்க் கலர் போய் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம், அதிகமாக கருப்பாயிருவாங்க. இப்போ ஃபேஸ் எல்லாம் பட்டிருந்ததுன்னா சிலவங்க வந்து நார்மல் கலர்லேருந்து ரோஸ் கலரில் வந்து திரும்பி கருப்பாயிருவாங்க. ஸோ அதனால் கடுமையான வெயில் அல்லது வெப்பத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, குறைந்தது 6 மாதத்துக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த தீக்காயம் இருக்கிறப்ப தொற்று ஏற்படாமல் இருக்க என்னெல்லாம் செய்யலாம்?
0: இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தீக்காயம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அக்யூட் பேர்ன்ஸ் பண்ணும்போது எப்படி ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு அல்லது குழந்தைகளுக்கு தனியாக வைக்கிறோமோ அது மாதிரி இன்டென்சிவ் கேர், அதாவது ஒரு ஐசோலேஷன் வார்ட் தனியான முறையில் இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்னா மெயினாக வந்து நர்சிங் பர்சனல் இருப்பாங்க, தேவைப்பட்டதுன்னா யாராவது ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்து நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்கன்னா, ஏன்னா தீக்காயம் தெரியும், தீக்காயம் வந்து உடம்பில் தோலை தான் பாதிக்குது முதல்ல, அந்த தோல் வந்து நமக்கு வந்து உடம்புல உள்ள ஒரு பெரிய ஆர்கன், அது வந்து உள்ளார உள்ள பாடி கண்டிஷனையும் எக்ஸ்டர்னல் உள்ள அட்மாஸ்பியருக்கும் ஒரு தடுப்பாக இருக்குது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன், மெயின் ப்ரொடெக்ஷன் ஃபார் த இன்டர்னல் பாடி. ஸோ அது டினியூட் ஆகும்போது நம்ம பாடி இஸ் டைரக்ட்லி எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், வெளியில் நோய் தொற்றுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஐசோலேஷனில் வச்சிருந்து அந்த நோய் தொற்று அதிகம் ஏற்படாமல், நோய் தொற்று வந்தாலும் அது உடனே கண்டறிஞ்சு அதுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்கறதுனால தான் அவங்கள வந்து அந்த நோய் தொற்றுனால செப்சிஸ்னால இறந்து போகாமல் அவங்கள தடுக்க முடியும்.
1: ஓகே டாக்டர், இன்னொன்று என்னென்னா, இப்போ வீட்டிலே சின்ன சின்ன தீக்காயங்கள் ஏற்படுது குழந்தைங்களுக்கு அப்படின்னா, ஐஸ் கியூப் வைக்கக்கூடாது, எண்ணெய் தடவக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, இது ஒரு மித்தாயில வந்து இது நமக்கு உண்மையில் அதை பண்ணக்கூடாதுன்ற விஷயமா?
0: என்ன சின்ன தீக்காயம் ஏற்பட்டாலும் உடனே அந்த எரிச்சல் குறையிற வரைக்கும் சாதாரண தண்ணி, டேப் வாட்டரோ அல்லது அந்த தண்ணி, சாதாரண சுத்தமான தண்ணி, நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியை யூஸ் பண்ணுறது நல்லது. ஐஸ் வைக்கிறது சில டைமில் என்ன ஆகும்னா, அந்த தோலில் ஏற்கனவே வந்து ரத்த ஓட்டம் குறைஞ்சி காணப்படும், ஐஸ் வைக்கும் போது இன்னும் ரத்தம் குறைஞ்சி

0: காணப்பட்டு, அதனால் ஆர்டினரி வாட்டர் போதும், ஐஸ் க்யூபோ ஐஸ் வாட்டரோ யூஸ் பண்ணணும்னு சொல்லி தேவையில்லை. ரெண்டாவது அந்த இடம் சுத்தமாக வச்சுக்கணும், அதுதான். இப்போ நிறைய நிறைய மித்து இருக்குது, நிறைய பேர் வீட்டில் தோசை மாவு முன்னாடி இங்க் போடுவாங்க, இப்போ இங்க் கிடைக்கிறது இல்லை, பேஸ்ட்டு அதெல்லாம் தடவுறாங்க, அது வந்து தேவையில்லாதது தான். ஏன்னா வந்து சூதனிங் ஏஜென்ட், ஏதாவது சூதனிங் ஏஜென்ட், வாட்டர், ஆர்டினரி டெப்பிட் வாட்டர் தான் வந்து நல்லது. இல்லைனா மெடிக்கேட்டட் க்ரீம் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் போடலாம், அது சுத்தமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ சில டைமில் நம்ம மறுநாள் போட்டுட்டு அதனால தான் ஆறிடுச்சுன்னு நினைப்போம். இட் இஸ் ஜஸ்ட் அ சூதனிங் ஏஜென்ட்டு. ஸோ அன்வான்ட் திங்ஸ், தேவையில்லாத பொருட்களை போடாமல் இருந்தாலே அந்த காயம் நோ தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், கடைசி கேள்வி, தீக்காய மறுவாழ்வோட முறைகள் என்ன, மறுவாழ்வோட ஒரு நோக்கம் என்ன டாக்டர்?
0: நம்ம ஏற்கனவே இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி தீக்காய சிகிச்சையுடைய கடைசி, அதாவது அதோடைய முழு ஏமே வந்து அவங்கள தீக்காயம் பட்டவங்க வந்து முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே இடத்துக்கு அவங்க போகிறாப்பில் நம்ம அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணினா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோடைய கம்ப்ளீஷன். ஸோ இதில் வந்து அங்க குறைபாடுகள் சிலவங்க வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் ட்ரீட்மெண்ட், ஏன்னா இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது வந்து டாக்டர்ஸ், மருந்துகள், ஆப்ரேஷன் மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டோட கோஆப்ரேஷன் ரொம்ப தேவை இருக்குது. அது அவங்களோட கோஆப்ரேஷனும் நம்ம இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல், அவங்கள மட்டும் சொல்ல முடியாது. அவங்களோட ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட யார் இருப்பாங்க, சில டைமில் ரெண்டு மூணு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும், ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் இருக்க வேண்டியிருக்கும், கூட இருக்கிறக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, எவ்ரிபடி வில் பி பிஸி, ஏதாவது ஒரு வேலையாக இருப்பாங்க. ஸோ நிறைய காரணிகளால் வந்து அங்கே குறைபாடு வந்து சிலவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. தீக்காயம் நல்லாயிட்டு போயிட்டு மூணு மாதம் கழித்து வருவாங்க, ஃபுல் கண்ட்ராக்சஸோடு வருவாங்க, ஏன் இடையில வரவே இல்லைன்னா கூட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை சார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, ஸோ இந்த அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மறுவாழ்வு அனுக்குள்ளையும் அப்படின்னு சொன்னால் அந்த எந்த வகை அவங்கள தேர் லெஃப்ட் அவுட் வித் லாட் ஆஃப் கண்ட்ராக்சஸ். இப்போ சில டைமில் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சவங்க இருந்தாங்கன்னா சில விரல்களில் தீக்காயம் ஏற்பட்டு அதனால் அந்த பழைய முன்னாடி செஞ்ச ஃபைன் ஒர்க் பண்ண முடியலன்னா அவங்க வந்து அந்த தொழிற்சாலை அனுமதியோட வேறு வேலைகள் பண்ணலாம். அதாவது சூப்பர்வைசிங் ஒர்க்கு, அவங்களுடைய ஏற்கனவே உள்ள ஸ்கில் செட்டுக்கு ஏற்றாப்புல, அல்லது மேற்பார்வை பண்ணுறாப்புல, இல்லைன்னா அதே இதில் வேறு பகுதியில் வேலை செய்கிறாப்புல பண்ணலாம். ஸோ அது மூலமாக அரசு மூலமாகவும் மற்ற என்ஜிஓஸ் மூலமாகவும் ஹெல்ப் கேட்டு அவங்க ஆல்டர்னேட்டிவ் ஒர்க், அதாவது முன்னாடி செஞ்ச ப்ரொஃபஷன் இல்லாமல் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு இந்த குறைபாடுகளோடு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணலாம். கடைசியாக வந்து ரொம்ப அதிகமான குறைபாடு இருந்தால் கவர்மெண்ட்லேருந்து கட்டாயமாக உதவித்தொகை கொடுக்குறாங்க, அதுவும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியோட நிறுவத்தினதுக்கு வந்தாச்சு. தீக்காய மறுசீரமைப்பு மற்றும் மறுவாழ்வு பற்றி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சி நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: நன்றி, நன்றி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை,
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English.
4: என்ன சொல்றா பெருமாள் சத்தியமா அந்த ஆஞ்சி கொலையும்
2: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். லெட்ஸ் கோ.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:40 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு அழகான குட் ஈவினிங் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி, வித் மீ
2: ஆர்ஜே ரேவதி.
1: என்ன ஷோ யாருக்கு தெரியாதா, கட் கேமரா ரோலிங்காக தான் மாலை நேரத்துல உங்களோட வேலை, டிராபிக், டென்ஷன் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வயிறு கொழுங்க சிரிச்சுட்டே சூப்பரான அதிரடியான சாங்ஸ் மட்டும் இல்லாம கட்டோட நார் ரெடி, கேமரா இல்லாம ரோல் பண்றதுக்கு நீங்க ரெடினா கால் பண்ணுங்க 2271760 2272530. கட்டெல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு கேக்குறது காதல விழுது. என்ன ரேவதி,
2: நான் அதைதான் கேக்குறேன், கட்டெல்லாம் ரெடியா
3: தெரியாம
1: கட்டட நரடி. அப்ப நான் கால் பண்ணுங்க. இப்ப ஒரு அதிரடியான சாங்கோட ஷோவை அதிரடியா ஸ்டார்ட் பண்றோம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 4:09 ஆயாச்சு. கட் கேமரா ரோலிங்ல ஃபர்ஸ்ட் எடுத்தனே நான் தான் பேசுவேன் அப்படின்னு அதிரடியா ஆரம்பிச்ச நம்ம ஷோல அதிரடியா ஒரு காலர் வந்திருக்காரு, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது, கொஞ்சம் பிரைட்டா பேசுறீங்களா
3: சார்? அதிரடியா பேசுங்க சார்.
4: அதிரடியா சொன்னதுக்கு அப்புறம் உள்ள மெலடியா பேசலாமா?
5: தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்து ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க, நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல, போற இடமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்து.
3: கேட்டீங்களா சார்? எப்படி சொல்லுங்க பாப்போம்.
6: ஐயா வணக்கம், நாங்க ரொம்ப நல்லவங்க, யார் வம்பு தும்புக்கு போறது இல்ல, ரொம்ப நல்லவங்க.
3: அது நடுவில் ஏதோ ரெண்டு லைன்ல விட்டீங்க போல,
4: முக்கியமான லைனை விட்டுட்டீங்களே.
6: ஐயா வணக்கம், அதுக்கப்புறம் என்ன
4: போற இடமும் தெரியாம வர தடமும் தெரியாது,
6: தெரியாது.

0: பொழுதுபோக்கு போறது இல்ல, நாங்க ரொம்ப நல்லவங்க.
1: அடுத்த வாட்டி என்ன பண்ணுங்க, ஒரு கல்வெட்டுல பதிச்சுட்டு வந்துருங்க, அப்பதான் தடம் தெரியும் அடுத்து வர சந்ததிகளுக்கு.
2: வாழ்க்கையிலுமே
1: பாருங்க ஒரிஜினல் சாண்டியோட ரூபம். சோ எப்படி அப்படி எடுத்து விட போறாங்கன்னு மட்டும் பாருங்க. நீங்க
2: மாதிரி ஏதாவது காலேஜ்ல ஃபன்னா மாட்டி இப்படி நல்ல பிள்ளையா சமாளிச்ச தருணம் இருக்கா?
1: நிறையவே இருக்கு. ஸ்போர்ட்ஸ் டே அப்பலாம் நிறைய பண்ணிருக்கோம். நம்ம ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கவே மாட்டோம், வேடிக்கை பாக்குற கூட்டம் நம்ம. ஆனா என்ன பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸ்ல நாங்களும் இருக்கோம்னு போயிட்டு வரதுக்குள்ள கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை வெளியே நிக்க வச்சு இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணோம்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. நம்ம கிளாஸுக்கே போவாம கடைசி வரைக்கும் ரெஸ்ட் ரூம்லயே நின்று பீரியட் முடிவு வரைக்கும்
2: நின்று
1: இப்படி வந்துடுவோம்.
2: என்ன ஒரு நல்ல அனுபவம். நீங்களாவது அப்படி? நான் அதுக்கும் மேல ஸ்போர்ட்ஸுக்கு எனக்கு ஆவே ஆகாது. ஆனா எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் கீழே சப்ஸ்டியூட்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலயும் என் பேர் இருக்கும். சர்டிபிகேட்டுக்கு சர்டிபிகேட் ஆச்சு, சப்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்டியூட் ஆச்சு. மக்களே, இது மாதிரி ஃபன்னோட நீங்களும் பேசுறதுக்கு ரெடியா இருந்தா கால் பண்ணுங்க 2271760. ஏன்னா இங்க சாண்டியும் ரேவதியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு சூப்பரான சாங், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: எங்களை நாங்க விடுறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
1: வணக்கம்,
4: நல்லா இருக்கீங்களா?
2: நாங்கள் மிக நல்லம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பயங்கரமா இருக்கு. பதில நாங்க எதிர்பார்க்கல. வந்திருக்கிறது யாரு?
4: ஹேமலதா.
2: கோல்டுனால டக்குன்னு குரல் கண்டுபிடிக்க முடியல.
1: பாருங்க
4: நீங்க அம்மா இருக்கீங்களா, அதனால ஐயா அவர் சொன்னாரு, நான் அம்மாவை சொல்லிட்டேன். ஐயா அம்மா வணக்கம்.
2: வணக்கம்.
4: நாங்க ரொம்ப நல்லவங்க, வர்ற இடமும் தெரியாது, போற தடமும் தெரியாது, நாங்க எங்க வழிய பாத்துட்டு போயிட்டே இருப்போம்.
1: எங்க எங்க நல்லவங்களாவே நீங்க இந்த மாதிரி போயிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்.
5: ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க, நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல, போற இடமும் தெரியாம வர தடமும் தெரியாம பூ போல வாழ்ந்து.
1: ஐயா
4: அம்மா ரொம்ப அம்மா வணக்கம்.
1: பாவம் இல்ல மேம், கொஞ்சம்

0: நாங்க ரொம்ப நல்லவங்க, போற இடமும் தெரியாம வர்ற தடமும் தெரியாம நாங்க பாட்டுக்கு பூ போல வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லவங்க நாங்க, போற இடமும் தெரியாது வர தடமும் தெரியாது
1: முன்னாடி
2: என்னோட
0: நன்றி.
3: அடுத்ததா ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் மேடம்.
4: வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறது?
5: இதுவரைக்கும் வணக்கம் சொல்றது வாழப்பட்ட மலையம் கலா. வணக்கம். நலமா?
3: நலமா. நாங்கள் நலம். நீங்கள் நலமா?
5: நானே
3: சொல்லிப்பேன்.
5: ஐயா வணக்கம். நாங்க ரொம்ப நல்லவங்க, யாருடைய வம்பு துமுக்கு போறதில்ல. போற இடமும் தெரியாது வர தடமும் தெரியாது, பூ போல வாழ்ந்துகிறோம்.
3: அப்படியே கொஞ்சம் அதிரடியா சொல்லுங்க பாப்போம். நீங்க பூ போலயே சொல்றீங்க
4: ரஜினி. ரஜினி சார் மாதிரி இப்ப அதிரடியா.
5: ஐயா வணக்கம். நாங்க ரொம்ப நல்லவங்க, போறதும் தெரியாது வரதும் தெரியாது, யாரு வம்பு துமுக்கு போறதில்ல. போற இடமும் போற இடமும் தெரியாது வர தடமும் தெரியாது, பூ போல வாழ்ந்துகிறோம்.
4: இது எப்படி இருக்கு?
3: வாழைப்பழத்தில் இறங்கும் ஊசி எப்படி.
4: ஓகே சாண்டி மேம், உங்களுக்காக உங்க ரெக்வெஸ்ட் ஏத்து இப்ப சாண்டி. எஸ் ரோல் இருங்க, கேட்டு போங்க. உங்களுக்காக லைவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நான் இவ்வளவு நாள் மூச்சு பிடிக்க பேசுனதெல்லாம் இதுக்குதான். எஸ் ரெடியா சாண்டி.
3: ஐயா வணக்கம். நாங்க ரொம்ப நல்லவங்க, போற இடமும் தெரியாம வர தடமும் தெரியாம பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
4: போல வாழ்ந்துட்டு இருக்கோம் மேம்.
5: நடுல வர விட்டுங்க மேம்.
4: பாத்தீங்களா இதுதான் கலா மேம்.
3: என்ன என்ன விட்டு சொல்லுங்க.
4: இப்ப சொல்வாங்க பாருங்க.
5: யாருக்கு வம்பு திம்புக்கும் போறதில்ல.
4: நாங்க உங்களை டெஸ்ட் பண்ணோம், நீங்க டயலாக கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களா?
3: இல்ல ரேவதி ஆர்ஜே வந்து டக்குன்னு சொன்ன உடனே எனக்கு பதட்டத்துல ஒண்ணும் புரியல.
4: பாத்தீங்களா கரெக்டா பேசுவாங்க சாண்டி. ஓகே மேம்.
3: ஓகே மேம். ஓகே மேம். கால் பண்ணதுக்கு நன்றி.
5: ரொம்ப தேங்க்ஸ் மேம் எனக்காக நீங்க பேசுனதுக்கு.
3: நன்றி நன்றி. மக்களே இதே மாதிரி ஃபன் லோடடா இந்த பொழுத கழிக்கிறதுக்கு கால் பண்ணுங்க 2271760 2275230. அடுத்ததா ஒரு சூப்பராங் சாங் விளம்பரத்தை தொடர்ந்து வருது.
6: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
7: இருக்கு. சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
6: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
9: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
8: செம்ம டேஸ்ட்.
9: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: நேரம் 4:24 கட் கேமரா ரோலிங் கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. அதிரடியா ஸ்டார்ட் பண்ண ஷோல அடுத்தடுத்த காலர்னு மிரட்டலா போயிட்டு இருக்கு. ஃபன் லோடட் சாஞ்சல அந்த வகையில இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் ஜான்சி ராணி, ஜனவரி நகர்ல இருந்து பேசுறேன்.
2: ஜான்சி ராணி மேம்,
0: நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா, ஆ நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும்.
0: ஓகே மேம், கட் கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்.
0: பேசுறீங்களா?
1: ஆ பேசுறேன்.
0: பேசிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், அதிரடியா பேசணும். ரொம்ப சாஃப்டா பூ போல எல்லாம் பேசக்கூடாது.
2: இப்ப எப்படி வந்து சாண்டி பேசுறாங்க,
1: அதிரடியா பேசணும்.
2: அப்படி மிரட்டணும் பேச்சுல, நீங்க கேக்குறவங்கள
1: அதிரடியா ட்ரை பண்றேன்.
2: ட்ரை பண்ணுங்க,
0: ட்ரை பண்ணுங்க. கட் கேமரா ரோலிங்.
1: ஐயா வணக்கங்க.
0: வணக்கம்.
1: ரொம்ப நல்லா, தடமும் தெரியாம வர, தடமும் தெரியாம பூ போல வாழ்ந்துட்டு.
2: பூ போல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? சரி, டயலாக் பேசலாமா?
1: போதுமா?
2: என்னங்க,

0: ஃப்ளோக்குவாங்க ஃப்ளோக்குவாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க பூ போல சொன்னீங்க.
1: பூ போல வேண்டாம், அந்த பூவே வந்து அதிரடியா சொல்லணும். அந்த பூவே அதிரடியா பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இப்ப ஜான்ஸ் ராணிமா அப்படியே பொங்கி எழ போறீங்க.
2: புலி பசிச்சாலும் புள்ள தின்னக்கூடாது. புலிக்கு பசிச்சதுன்னா பக்கத்துல புல்லு திங்கணும் டோட். புள்ள தின்னுட்டு உயிர் வாழ்ந்துட்டு புள்ள திங்க வச்சவங்கள திங்கணும் டோட்.
0: எப்படி மேம், அதிரடியா இருந்துச்சா?
3: இல்ல எனக்கு சரியாவே கேக்கல.
0: நீங்க அப்படிதான் சொல்ல கூடாது.
1: பாவம் அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க.
0: சரி அப்ப திருப்பி போட்றவா?
3: இல்ல இல்ல, அது நான் லைன்ல இருக்கேன்ல, எப்பவும் இது பண்ண முடியாது, கான்சென்ட்ரேட்
0: வராது. ஓ, கான்சென்ட்ரேஷன் வரலையா?
1: நீங்க ஃபர்ஸ்ட் டயலாக்கே மறக்காம மாதிரி ஓகேங்களா?
3: திரும்ப
1: ஐயா வணக்கம், நாங்க ரொம்ப நல்லா, எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டோம், போற இடமும் தெரியாம வர தடமும் தெரியாம பூ போல
0: வாழ்ந்துகிட்டு
1: இருக்கோம். ஓகே, ஜான்ஸ் ராணி மேம் வந்து அதிரடியா பேச போறாங்க. ஆமா, அடே இப்படி வந்து ஃபயர் பறக்கணும் மைக்ல எங்களுக்கு. ஓகே, கட் கேமரா ரோல்.
3: ஐயா வணக்கங்க, நாங்க ரொம்ப நல்லவங்க, போற இடமும் தெரியாம வர தடமும் தெரியாம பூ போல வாழ்ந்துட்டு இருக்கோங்க.
1: வாழ்ந்துட்டு இருக்கோம், விட்டுருங்க
0: இங்க ஃபயரை காணோம்.
1: தெரியாம உங்ககிட்ட மாட்டிட்டேன்.
0: ஸ்போர்ட்டிவா எடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி மேம்.
3: நன்றி நன்றி.
1: அவரே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டன்ற மாதிரி நானும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இன்னொரு தடவை போட்டீங்க, நம்ம நேயர்களுக்கு இன்னொரு தடவை புரியும்.
2: புலி பசிச்சாலும் புள்ள தின்னக்கூடாது. புலிக்கு பசிச்சதுன்னா பக்கத்துல புல்லு இருந்தா திங்கணும் டோட். புள்ள தின்னுட்டு உயிர் வாழ்ந்துட்டு புள்ள திங்க வச்சவங்கள திங்கணும் டோட்.
0: எப்படி
1: எப்படி இப்ப எப்படி பேசி காட்டுவாங்க மட்டும் பாருங்க சாண்டி.
0: இப்ப பாரு என்னைய கோத்து விட்டு இருக்கீங்களா? இந்த டயலாக் நீங்க பேச போறீங்க.
1: நான் வந்து ஷோ முடியறப்ப பிராக்டிஸ் பண்ணி நம்ம நேயர்கள் எப்படி பேசுறாங்கன்னு பார்த்து காப்பி அடிச்சு பேச போறேன்.
0: ஸ்டார்ட் பண்றேன், அடுத்த டயலாக் நீங்க பேச போறீங்க.
1: இந்த டயலாக் அவங்க கொடுத்துப்பாங்களாம், கொஞ்சம் பெரிய டயலாக் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்களா என்னங்க நீங்க? சரி ஓகே, பட் கண்டிப்பா நான் பேசுவேன். நம்ம நேயர்கள்லாம் வந்து எப்படி பிச்சு உதற போறாங்க, அவங்க எப்படி பேசுறாங்க பார்த்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க?
0: அதுக்கு நானும் ரெடியா இருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டு வந்துடலாம்ப்பா.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: புலி பசிச்சாலும் புள்ள தின்னக்கூடாது.
2: புலிக்கு பசிச்சதுன்னா பக்கத்துல புள்ளு இருந்தா திங்கணும் டோட். புள்ள தின்னுட்டு உயிர் வாழ்ந்துட்டு புள்ள திங்க வச்சவன திங்கணும் டோட்.
3: நேரம் 4:33. கட் கேமரா ரோலிங் கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்தடுத்தா கட்டும் மிரட்டலா வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்
3: பேசுறேன்.
4: புலி பசிச்சாலும் புள்ள திங்க வைக்கணும் டியூட். ஆமா, புலி பசிச்சாலும் புண்ணை திங்க வச்சு யாரு திங்க வச்சாங்களோ அவங்கள நம்ம தின்னுணும் டியூட்.
3: ஆஹா, உங்க ஸ்டைல்ல உங்களோட டைலாக் மாதிரி பேசுறீங்க சார்.
4: ஆமா, சரி, இத வேற மாடுலேஷன்ல பேசுறேன்.
3: ஆ, பேசுங்க பேசுங்க. அடுத்த மாடுலேஷன் வேற லெவல். நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா, உங்களை ஸ்போர்ட்டிவ் யாராலயும் அடிச்சுக்கவே முடியாது சார்.
5: அப்படியே வந்து நான் அடுத்த 5 மாடுலேஷன்ல பேசுறேன் இல்ல சார்.
4: எஸ் ஓகே, பேசுறேன்.
3: பேசுங்க சார்.
4: புலி பசிச்சாலும் புள்ள தின்னாது டியோட். புலி பசிச்சாலும் புள்ள தின்ன வைக்கணும் டியோட். புலி பசிச்சாலும் புள்ள தின்னுட்டு அதை சாப்பிட்ட வைக்கிற ஆளு புடிச்சு தின்னோ டியோட்.
3: ஓகே, அடுத்த அடுத்த அடுத்த ஜோனர்.
4: புலி பசிச்சாலும் புள்ள தின்னாது டியோட். புலி பசிச்சாலும் புள்ள திங்க வைக்கணும் டியோட். புள்ள தின்ன வச்சுட்டு
3: அழுதுகிட்டே பேசும்.

0: ஆமா எஸ்
1: புலி பசிச்சாலும் புல்ல தின்னாத டியூட் அது நிச்சயமா புலி பசிச்சாலும் புல்ல திங்க வைக்கணும் டியூட் புல்ல திங்க வச்சு தின்னவன நாப திங்கணும் டியூட்
2: எதிர்க்க யாரு இருக்கா
0: பாருங்க யாரையோ பார்த்து பயங்கரமா
2: ஒருத்தர் பார்த்து ரொம்ப கோபமா பேசுற மாதிரி இருக்கு
1: இல்ல எல்லாத்தோட இன்னைக்கு இந்த கடைசி கட்டில கொஞ்சம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா
0: கொஞ்சம் பக்கத்துல இருந்தவர் பக்கத்து வரைக்கும் ஓடி இருப்பாரு அந்த அளவுக்கு பேசிருக்கீங்க
2: நானே பேசி காட்டுறேன் பாருங்க வந்து நீங்க பேசினதுக்காக ரொம்ப நன்றி
1: தேங்க்யூ சோ மச் மேம் இருவருக்கும் நன்றி
2: நன்றி நன்றி சொல்லுங்க அர்ஜே எப்படி இருக்கு
0: ரெடியான டயலாக் ரொம்ப ஈஸியா பேசிட்டு போயிட்டாரு மலைப்பா இருக்கு எனக்கு
2: ஃபர்ஸ்ட் கட் கஷ்டமா இருந்ததுன்றாரு செகண்ட் கட் வேற லெவல்ல பேசிட்டு போயிருக்காரு உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க
0: எனக்கு பிடிச்சது எனக்கு அவர் பேசுனது இல்லையா
2: அப்படி இல்ல இந்த கட்ல
0: இந்த கட்ல எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு ரெண்டுமே சூப்பர் டயலாக் தான்
2: அப்பனா ரெண்டாவது கட்ட பேசி காட்டு
0: பாத்தீங்களா எப்படி கிவ் அண்ட் டேக் பாலிசி ஆமா
2: இதுக்கு பேரு தான் போட்டு வாங்குறது
0: போட்டு வாங்குறது சரி எனக்கு வர்றத நான் பேசுறேன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க
2: யாரும் டென்ஷன் ஆகாதீங்க நான் வந்து பாவமா ஸ்டார்ட் பண்றேன் நீங்க ரொம்ப கோவமா பேசுங்க சரியா
0: ஓகே
2: புலி பசிச்சாலும் புள்ள திங்க கூடாது டியூட் ஆன்சரிங்க
0: சொல்லுங்க அப்படியா நீங்க வந்து ஃபுல்லா நான் பேசுறேன் அப்படினா நீங்க ஃபுல்லா
2: அப்படி இல்ல
0: புலி பசிச்சாலும் புள்ள திங்கணும் டியூட் புலி பசிச்சாலும் புள்ள திங்கணும் டியூட் அதுக்கு அப்புறம்
2: தின்னுட்டு
0: பக்கத்துல இந்த புள்ள எடுத்து தின்னுட்டு நம்மள திங்க வச்சு நாம திங்கணும் முடியும்
2: வேற லெவல் வேற லெவல்
0: ஆக்சுவலா கொஞ்சம் தடுமாறிடுச்சு நம்ம போக போக பாத்துக்கலாம் ஜஸ்ட் ரிஹர்சல்
2: அடுத்து ஒரு சூப்பரான சாங் வருது வாங்க கேக்கலாம் இதே மாதிரி ஃபன் லோடடா எங்க கூட நீங்களும் பேசி ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ணுங்க 2271760 2275330 வெளியூர் நேயர்கள் 0413 மறந்துடாதீங்க சேர்த்து கால் பண்ணுங்க

0: ஐயா வணக்கம், நாங்க நல்லவங்க, நாங்க யார் ஒம்பு தும்புக்கும் போறது இல்ல, போற இடமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்து.
1: புலி பசிச்சாலும் புள்ள தின்னக்கூடாது.
2: புலிக்கு பசிச்சதுன்னா பக்கத்துல புல்லு இருந்தா திங்கணும் டோட். புல்ல தின்னுட்டு உயிர் வாழ்ந்துட்டு புல்ல திங்க வச்சவன திங்கணும் டோட்.
3: நேரம் 4:43. கட் கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. கட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. காலர்ஸும் விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஒரு செடியின் பூத்த இரு மலர்களுக்கு மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா.
3: வெண்ணிலா மேம்,
5: வெண்ணிலா மேம் வந்துட்டாங்க பாத்தீங்களா? அதுக்குள்ள
3: நான் கொடுத்த இன்ட்ரோ விட நீ கொடுக்கிற இன்ட்ரோ வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா?
4: எனக்காக
3: இன்னொரு முறை சொல்லுங்க பாப்போம். மனசார கேட்டுக்கிறேன்.
4: வணக்கம் ஐயா, எங்க வானொலியில பணிபுரியும் அனைத்து ஆர்ஜிக்கும் ரொம்ப நல்லவங்க. எந்த வம்புத்துப்பும் போக மாட்டாங்க, போற இடமும் தெரியாது, வர தடமும் தெரியாது, பூ போல வந்துட்டு
5: மர்க்கா மர்க்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல.
3: ரெக்கார்ட் பண்ணி வச்சு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல. ஐயா இங்க வாங்க, இதை ஒரு தடவை கேட்டு போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. மனசுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு.
5: வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். இருவருமே எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நேரில் இணைஞ்சிருக்கீங்க.
4: நல்லா இருக்கோம் மேம்.
5: எஸ் டயலாக் எல்லாம் கேட்டிங்களா?
3: டயலாக் எல்லாம் கேட்டிங்களா?
4: கேட்டா மேம்.
5: கேட்டிங்களா?
3: எப்படி இருக்கு?
5: அப்படி இருக்கு. இப்ப ரெண்டு டயலாக் மாத்து கட்டல பேச போறீங்க.
4: ஏடு கடைசி வரைக்கும் பேசுறேன். ஃபர்ஸ்ட் டயலாக் பேசுறேன்.
3: சரி பேசுங்க.
5: ஓகே, பேசலாமா?
4: ம், ஓகேங்க மேம்.
5: எஸ் கட் கேமரா
3: ரோலிங்.
4: ஐயா வணக்கம். நாங்க ரொம்ப நல்லவங்க.
3: நம்மளே நல்லவங்க தானா அப்படின்னு?
5: இல்ல, எதுக்கு இந்த சிரிப்பு? நீங்க சொல்றப்ப எங்களுக்கே சிரிப்பு வந்துடுச்சு.
4: சிரிப்பு வந்துச்சு.
5: எப்படி எல்லாம் பச்சை போய் பேச வைக்கிறாங்க நம்மள அப்படின்னு தான் நினைச்சு பேசுறீங்க.
4: அப்படிதான் படிச்சுட்டேன்.
3: சரி சரி, சொல்லுங்க.
5: சீரியஸா பேசலாமா?
4: கட்
5: கேமரா ரோலிங்.
4: ஐயா வணக்கம். நாங்க ரொம்ப நல்லவங்க. யாரு வம்பு தும்புக்கு போறது இல்ல, போற இடமும் தெரியாம வர தடமும் தெரியாம பூ போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
3: பூ போல எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க?
5: அழுத்த அழுத்தமா சொல்லிட்டாங்க
3: மேம். இத மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்னைக்குன்னா இருந்து நல்ல புள்ள மாதிரி நழுவி இருக்கீங்களா?
4: நல்ல புள்ளையவதான்
5: மேம் இன்னுமே இருக்கேன். கோட்டையே அதிர்ந்து போச்சு.
3: வெண்ணிலா மேம் வந்து பூ போல ரொம்ப நல்லவங்க. சரி மேம், பூ போல நீங்க வாழ்ந்த வரைக்கும் போதும். இப்ப அடுத்து புலி டயலாக் சொல்றீங்களா?

0: மாதிரி பாய போறீங்க, பூல இருந்து இப்ப புளியா மாற போறீங்க.
1: ஆமா, பூல இருந்து இப்ப புளியா மாற போறீங்க. அடடா, என்ன ஒரு கவிதை
0: கவிதை கவிதை. பேசலாமா? பேச.
2: புலி பசிச்சாலும் புள்ள தின்னக்கூடாது. புலிக்கு பசிச்சுன்னா பக்கத்துல இருக்கிற புல்ல தின்னுட்டு அதுக்கப்புறம்
0: தெரியாது.
1: இல்ல, அது எவ்வளவு ஒரு கோபமான ஆக்ரோஷமான டயலாக், என்ன ஒரு தத்துவம் இப்படி பொசுக்கணும் வரலாமே. சரி,
3: புலி பசிச்சாலும் புள்ள தின்னக்கூடாது. புளிக்கு பசிச்சதுன்னா பக்கத்துல புள்ளு இருந்தா திங்கணும் டோட். புள்ள தின்னுட்டு உயிர் வாழ்ந்துட்டு புள்ள திங்க வச்சவன திங்கணும் டோட்.
1: எப்படி ஒரு ஆக்ரோஷமா வந்த டைலாக் தெரியுமா? அப்படி சொல்லுங்க
0: பாருங்க, ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்ட்டு வந்து புளியா மாறிட்டீங்களா மேம்?
1: எங்க பூ, எங்க புளியும் காணோம்,
0: எங்க ஒரு நிசப்தமா இருக்கு மேம்.
1: புளியா மாறிட்டாங்க
0: அப்படியா மேம்? ஓகே, டேக் யூ ஆன் டைம்.
2: புலி பசிச்சாலும் புள்ள தின்னக்கூடாது. புலிக்கு பசிச்சுன்னா பக்கத்துல இருக்கிற புள்ள தின்னுட்டு தின்னணும் டியூட்டோ ஏதோ ஒன்னு வரும்.
0: உங்களுக்காக
1: அடுத்த கட்டு போடுறேன்.
4: குளிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்ன தெரியண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போடா.
1: எப்படி
0: உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு டைலாக் எத்தனை வந்து போட்டு
2: போடான்றதான்
0: போடாங்க.
1: சூப்பர் சூப்பர் மேம், இவ்வளவு நேரம் ஸ்போர்ட்டிவா எடுத்து எங்க கூட ஃபன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி மேம்.
1: ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: புலி பசிச்சாலும் புள்ள தின்னக்கூடாது. புலிக்கு பசிச்சதுன்னா பக்கத்துல புள்ளுங்க திங்கணும் டோட். புள்ள தின்னுட்டு உயிர் வாழ்ந்துட்டு புள்ள திங்க வச்சவன திங்கணும் டோட்.
1: நேரம் 4:49 நிமிடம். கட் கேமரா ரோலிங் கேட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8 ல. அடுத்து ஒரு காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கமே ரொம்ப அதிரடியா இருக்குல்ல.
0: என்ன டைலாக் சார் பேச போறீங்க? மூணு டைலாக் கொடுத்திருந்தோம் இல்லையா?
6: புலி பசித்தாலும் புள்ள தின்னாது.
1: வாங்க சார், வாங்க சார். அப்படியே உங்க அந்த வணக்கம் சொன்னீங்கல்ல, அந்த டயலாக் ஒரு அதிரடியோட ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: எஸ் கட் கேமரா ரோலிங்.
6: புலி பசித்தாலும் புள்ள தின்னாது. புள்ள தின்னு வச்சு பாக்கணும் தாண்டியோ பக்கத்துல நின்னு புலி
0: எப்படி தின்னு
6: புள்ள தின்னணும், எப்படி தின்னு பாக்கணும். தின்னுட்டு வெளியே வருதா என்னன்னு பாக்கணும்.
0: நம்ம அவ்வளவு டீப்பெல்லாம் போவேனா, தின்ற வரைக்கும் பாக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா டைலாக்கே
1: மாத்திட்டேன். புள்ள தின்னுட்டு திங்க வச்சவன புள்ள திங்க வைக்கணும் டியூட்ன்றதுதான் சார் டைலாக்.
0: வேகத்தை பாக்குறப்போ இன்னைக்கு அதிரடியா வந்து பேச போறாங்க.
1: இல்ல சார், இவரு எனக்கு தெரிஞ்சு டைலாக விட ஆக்சன்லதான் வந்து அதிரடியா இருப்பார் போல இருக்கு.
0: என்ன சார் பாருங்க, புலி பசிச்சாலும் புள்ள தின்னக்கூடாது. புலி பசிச்சதுன்னா பக்கத்துல இருக்க புள்ள திங்கணும் டியூட். புள்ள தின்னுட்டு புள்ள திங்க வச்சவன தின்னணும்,
1: இதான் டைலாக் சார்.
0: புள்ள தின்னுட்டு புள்ள திங்க வச்சவன தின்னணும், இதான் டைலாக். புள்ள தின்றத வேடிக்கலாம் பார்க்க கூடாது. ஓகேங்களா?
1: சரி, இப்ப லாஸ்டா போட்ட கட் போடவா? தேர்ட் கட்
6: போடவா.

0: பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குளிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்ட எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி மூளைய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போட.
1: சார் கேட்டீங்களா?
2: பாப்போம். முழிக்கிற மொழிய பாரு, திருவிழாவில காணாம போன மொழி மாதிரி. ஏய், எனக்கு தெரியுண்டா நீ எப்படி எப்படி கில்லாடின்னு, எங்கெங்க எந்தெந்த மொழி எப்படி எப்படி வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். போடா போடாடு.
1: சார் வேற லெவல், வேற லெவல். இது ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க பலருக்கு, கரெக்டா வருது.
3: பல பேருக்கு இந்த டயலாக் டெலிவரி பண்ணிருக்கீங்க நான் நினைக்கிறேன், கரெக்டா சார்? அப்படிலாம் இல்லையா?
1: ஓகே சார், ஓகே சார். ஸ்போர்ட்டிவா எடுத்து கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
3: நன்றி சார்.
1: ஆர்ஜி ரேவதி அவர்களே, நீங்க இது மாதிரி எங்கனா திரு திரு திருன்னு முழிச்சு மாட்டிருக்கீங்களா?
3: அது பல இடத்துல மாட்டிருக்கோம். இப்ப நீங்க கேக்குறப்ப டக்குன்னு எனக்கு வந்து ஞாபகம் இல்லைங்க,
1: ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். அப்படிதானே?
3: முழிக்கிற மொழியை பாரு, திருவிழாவில் காணப்பட புள்ள மாதிரி. டேடே, நீ எப்ப எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப சொல்லுவோம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கப்போ பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார இருக்கும்.
1: இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவோம், தப்பு பண்ணிட்டு நம்ம தான் பண்ணிருப்போம், நம்ம ஐடியா நம்மள காட்டி கொடுத்துரும். ஆனா நல்ல புள்ள மாதிரியே நிக்கிற ஒரு மொமெண்ட் இருக்கு தெரியுமா? சீனியர் கேப்பாரு நம்மள, நீ தானே பண்ண, நானா இல்ல அது சிஸ்டமே பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி மாத்தோம்ல.
3: இது வந்து உங்களோட உண்மையான வரலாற்றை சொல்லிட்டு இருக்காங்க.
1: இல்ல, இது உண்மையாலுமே நடந்திருக்கு.
3: இவன் தான் இங்க செம்மையா வாங்கிட்டு வந்திருக்கான்ற மாதிரி அவங்க கதையை அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க.
1: ஓகே ஓகே, வேற லெவல் வேற லெவல். இதே மாதிரி ஃபன்னோட எங்க கூட பேசுறதுக்கு கால் பண்ணுங்க, 2271760 2275230.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 4:58 கிட்டத்தட்ட நம்ம இந்த ஷோட க்ளோசிங் வந்தாச்சு. எப்படி இந்த நேரம் போச்சு அப்படின்னே தெரியாத அளவுக்கு
1: இன்னைக்கு போட்ட கட்ல எல்லாம் வெறியாயி நான் இன்னும் போட்டி போட்டு வந்து பயங்கரமா மாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ டைம் போட்டே தெரியல.
0: சோ ஓகே, அடுத்த ஷோக்கு அலையோட விளையாடுறதுக்கு அலையோட விளையாட ஒருத்தர் போயிருக்காரு.
1: அவங்க யாருன்னு 5 மணிக்கு தான் சொல்லுவேன், இப்ப சொல்ல மாட்டேன்.
0: அடுத்த ஆர்ஜியம் ரெடியா இருக்காங்க, அதனால டாடா பை பை சொல்லிட்டு அடுத்த ஷோல வந்து ஹாய் சொல்றாங்க. உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்லிக்கிறது உங்க ஆர்ஜே சண்டி. இன்னைக்கு ஸ்போட்டிவை எடுத்து கால் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow 102.8 இன்று முன்னல் மனதோடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் குட் ஈவினிங். நீங்க ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: நிகழ்ச்சியில் தான் நீங்கள் சஹி ரேவதி. ஸோ வழக்கம் போல இந்த ஒரு மணி நேரம் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி உங்களை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக ஹாப்பி மோடுக்கு கொண்டு போக பாண்டி மெரினாலேருந்து ரொம்ப நேரமாக அட லைனை கொடுங்கப்பா அப்படின்னு நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜே. யார் அந்த ஆர்ஜே? யார் யார் யார் வேற யார்? நம்ம ஆர்ஜே புவி தான். ஸோ ஆர்ஜே இன்னைக்கு என்னெல்லாம் ஃபன் பண்ண போறாரு, என்னெல்லாம் பண்ணி என்டர்டெயின் பண்ண போறாரு அப்படின்றத அவரே கேட்டுடலாமா? ஹாய், வணக்கம்.
1: வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே புவி. அலையோடு விளையாடும் நிகழ்ச்சினா நாங்கள் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாண்டி மீடியனாவில் இருக்கேன். இன்னைக்கு சூப்பராக ஷோ பண்ண போதும் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நேரே வந்து சூப்பராக வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நீங்கள் யார்? என்னோட பேர் ஆனந்த்ராஜ், நான் முதல் பிரிந்து வரேன். ஓகே. ஸோ பாண்டிச்சேரி தானே நீங்கள்? ஆ, நான் பாண்டிச்சேரி தான் சார். ஓகே சார். உங்களுக்கு வந்து அப்போ பீச் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபெமிலியரான பிளேஸாக இருக்கும். அது பாண்டிச்சேரியே இருக்கிறதுனால என்ன தெரியல, இது அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் எனக்கு சேர்ந்த எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட டுவெல்த்து முடிச்சு காலேஜில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சப்போ தான் எனக்கு பீச்சுன்ற ஒன்னே வந்து எனக்கு ஃபேவரட்டாக மாறி. ஓகே ஓகே. அது வரைக்கும் வந்து ஃபேமிலியோட வந்து போயிருக்கலாம் இருக்கு. ஆ, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வருவோம். எங்கள் அப்பா தண்ணியில் கூட இறங்க மாட்டாரு, டே கரெக்டாக நீச்சுன்னு போயிடுவாரு. எப்படா அந்த தண்ணியில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காற்று நிற்கிறதுலாம் ஒரு காலம் முடிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட குளிக்கிறதுலாம் ஜாலியாக அந்த காலேஜ். என்னோட காலேஜ் தவளக்குப்பம், அங்க இருந்து பக்கத்துல எங்களுக்கு வந்து பூர்ணாங்குப்பம் பீச் வச்சுங்க. நாங்க என்ன பண்ணுவோம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பீச்சுக்கு தான் போவோம். எனக்கு எப்ப இந்த பீச் விசாவதா மாத்தினா, என்னோட ஃப்ரெண்டு விக்கின்னு ஒருத்தனுக்கு பிறந்த நாள், அவனுக்கு சர்ப்ரைஸா பண்றதுக்காக அவனை ஒண்ணுமே சொல்லாம தரத்தாரு பீச்சு கொண்டு போறதான் பிளானு. நாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்குன்னு வச்சுங்களா, அதுல ஒருத்தனுக்கு எக்ஸாம், அவனுக்கு 200 ரூபாய் காசு கொடுத்து என்ன பண்ண, நீங்க தயவு செஞ்சு எங்க ஃப்ரெண்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மச்சான் உனக்கு எக்ஸாமுக்கு போனாலும் பரவாயில்ல, நான் அவனை கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா நீத்து போயிட்டு ஒரு பீச்சில் கேக்கெல்லாம் வச்சு ஒரு சந்தோஷம் ஒரு கொண்டாட ஒரு மெமரிஸ் இருக்கு.
1: ரொம்ப பயங்கரமான ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க நீங்க. அதுக்கப்புறம் அவன் எனக்கு திட்டதும் அதெல்லாம் ஏகப்பட்டது நடந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ணிடாதுங்க.
2: இல்ல இல்ல, இதுக்கு மேலே நிறைய பண்ணிட்டோம்.
1: ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான கேம் வச்சிருக்கேன் நான். கேம்ஸ் எல்லாம் விளையாடுங்க, விளையாடிட்டு நீங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய விடுங்க, நான் உங்களா கேட்கலான்னு இருக்கேன். ஓகேவா? என்ன பிடிக்க முடியாது ஆனா எல்லாராலையும் என்ன உணர முடியும் அப்படின்னா அது என்ன விஷயம் கரெக்டா சொல்றீங்களே, அவ்வளவுதான் சொன்னா ஈஸியா இருக்கு. ஓகேவா? இப்ப உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்ன, எனக்கு வாய் இருக்கு ஆனா பேச முடியாது, அது என்ன? வாய் இருக்கு ஆனா பேச முடியாது. நல்லா யோசிங்க, டக்கு டக்கு சொல்லணும். சொல்லிட்டீங்க, நல்லா இருக்கும். இல்ல, கிணறு, கிணறுக்கு வாய் இருக்கு ஆனா பேச முடியாது. ஓகேவா? நீங்க வேற ஏதாவது கூட யோசிச்சிருக்கலாம். மூணாவது மூணு பத்து. ஓகேவா? நீங்க சொல்ற, நீங்க வந்து ஆன்சர் யோசிச்சு கரெக்டா சொன்னாலும் என் ஆன்சருக்கு வந்துன்னா நான் ஒத்துப்பேன். ஓகேவா? ஓகே. உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, நான் வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க ஆனா போனா எல்லாம் சோகம் ஆயிடுவாங்க. நல்லாவே தெரியும் வாழ்க்கை எல்லாருக்குமே தேவையான பணம், பணம்னு சொல்றத விட சேலரினு சொல்லலாம். அது வந்து ரெண்டு நாள் லேட் ஆகுதா? லேட் ஆகுதா? ரெண்டு நாள் சாந்து மட்டுக்கிட்டு. ஓகே, சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, நான் உயிரோட இல்ல ஆனா என்ன பார்த்தா என்ன நினைச்சாலே வந்து ஒரு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆயிடும். ஒரு உயிர் உள்ள பொருள் கிடையாது ஆனா அதை நினைச்சா நம்ம ஹார்ட் பீட்ல இன்க்ரீஸ் ஆயிடும். ஆஹா, இல்ல எனக்கு
2: நீங்க ரொம்ப ரொம்ப பிளாசபிளா யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரிசல்ட், எந்த ரிசல்ட்டா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐயோ என்னமா வந்துருமோ அப்படின்ற பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும்ல. அது படிக்கிற பசங்க நமக்கு படிக்க வந்து ஒரு மைண்ட் செட்லதான் இருந்திருக்கீங்க, அதை மட்டும் கவலைப்பட்டுக்கிறேன். சரி, ஓகே. இப்ப உங்களுக்காகவே நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருக்க மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க போறேன். ஓகேவா? இது வரைக்கும் அப்படிதான், என்ன நீங்க இப்படி வாரி விடுறீங்க? சரி, ஓகே, சொல்றது கேளுங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொடுத்தேன்னா ஒரு லெட்டர் கொடுத்தேன், லெட்டர்னா தமிழ் எழுத்து ஒண்ணு கொடுத்தேன். தான் கொடுக்கன்னா தாத்தா சொல்லி அதுல நீங்க லைனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேர்ட்ஸ் சொல்லுங்க.

0: எப்படி வேணா சொல்லலாம், ஆர்டர் எல்லாம் கிடையாது, எப்படி வேணா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து காணி வச்சுக்கோங்க. இப்ப என்ன எத்தனை அஞ்சு வார்த்தை சொல்லுங்க. காகிதம், கப்பல், காலை பொழுது, நாலு இல்ல ஒண்ணு ஒண்ணு ரெண்டே ஒண்ணுதான். காத்தாடி, அஞ்சு, சூப்பர், பர்ஃபெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு நான் அடுத்த க்வெஸ்சன், மா மா எடுத்து மாமா தான் வருது. உங்களுக்கான அடுத்து கேம் எல்லாம் ஓகேவா? வீட்டுல இருந்து நீங்க அடம் பிடிக்கிறீங்க, அப்பனா அம்மா ஏதாவது சொல்லி பயன்படுத்திருக்காங்களா? இப்ப என்ன வந்து பூச்சிக்காரம் நல்ல ஞாபகம் இருக்கு. அதுல அப்ப வந்து சுனாமி வந்த டைம், இப்ப நம்ம போனா சுனாமி வந்துடும், சுனாமி வந்துடும் சொல்லிட்டு இதையே வச்சு என்ன பல நாள் பயன்படுத்திருக்காங்க. நேச்சுரல் டிசாஸ்டர் வச்சு பண்ணிருக்காங்க, அதை வச்சு என்ன பயன்படுத்துறாங்க நீச்சல் தெரியாது. நம்ம மோட்டு மேல இருக்கிறோம், நீங்க இப்படி வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திருக்காங்க.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டு நம்ம பக்கம் இல்லைன்றது.
1: ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே.
0: இந்த பூச்சிக்கார வாங்கி வரப்போறான் அதை மாதிரிலாம் எதுவும் பயன்படுத்தலையா உங்களை? அது பயன்படுத்திருக்காங்க, ஆனா அது வீச்சுக்கு வந்தா கண்டிப்பா இது சாப்பிடாம போக மாட்டேன்ப்பா அப்படின்னு வந்தது. பானிபுரி, பானிபுரி யாரு வந்தாலும் எதா சொல்றீங்க, அது எப்படி காமனான ஃபுட்டாயிருச்சு அது வீச்சுல வந்த? இல்ல அது யாமிச்சர்ல சொல்றாங்க போனாங்க. இதே மாதிரி தொடர்ந்து கேளுங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஜாலியா விளையாடலாம். 102.8 இது அலையோடு விளையாடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஸோ பாண்டி மரினால இருந்து நம்ம ஆர்ஜே பூவி அங்க இருக்க மக்களோட சேர்ந்து செமையா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சின்ன வயசுல அவங்க பாட்டி சொன்ன சின்ன சின்ன விடுகதையெல்லாம் இப்போ ஞாபகம் வச்சு மக்கள் கிட்ட கேட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்ததான் என்னெல்லாம் கேள்வி கேட்க போறாரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டலாம்.
1: மீண்டும் நம்மளோட அலுவலக விளையாடு நிகழ்ச்சிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு பாண்டி மரியாதை நான் இருக்கேன். இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்த நேரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா அழகலன்னு பேசிட்டு போனாங்க. இன்னொரு நேர் வந்துருக்காங்க, அவர்கிட்ட பேசுவாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். நீங்க யாரு, எங்கிருந்து
2: வருங்க? ஜெயலட்சுமி சார், ப்ரவாஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே. வீரம்பட்டினம். வீரம்பட்டினம் தான் பாண்டி மரியாதை வந்துருக்கீங்க? சொல்றாங்க
2: தனியா இருந்த அப்படின்ட்டு கேட்டேன். மியூசிக்ஸ் எல்லாம் கேட்போம் கேட்பேன், ஆனா ரொம்ப எல்லாம் இல்ல.
1: ரொம்ப
2: பீச்ல அப்படியே இருந்துட்டு

0: மழையை அப்படியே ரசிச்சுட்டு ரிலாக்ஸா உட்காந்துட்டு எனக்கு அந்த காத்து சத்தமே போகுது பாஸ் மியூசிக்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சூப்பரா சொன்னீங்க. ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு பீச்ல மறக்க முடியாத நினைவு ஏதாவது இருக்கா? மெமரிஸ், ஒரு குட் மெமரிஸ், பியூட்டிஃபுல் மெமரிஸ் அப்படி ஏதாவது? பழமொழி தான் தெரியுமா? பழமொழி தான் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? சரி ஓகே, நான் வந்து பாதி பழமொழி சொல்லுவேன், நீங்க பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, கட்டுறது கைமண் நல்லது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி. ஓகேவா? நான் வந்து சில பழமொழிகள் சொல்றேன், நீங்க எத்தனை கரெக்டா சொல்றீங்க பாப்போம். தப்பா சொன்னீங்கன்னா பெனால்டி கேம் உண்டு. ஓகே ஓகே, அளவுக்கு ஓகே, ஒண்ணு கரெக்ட். அவசரமும் ஸ்பீக்கர் சொல்லுங்க, தெரியலையா? அவசரம் ஆபத்து. ஓகேயா? காக்கைக்கு தங்குஞ்சி. ஓகே, ஒரு பானை சோற்றுக்கு. ஆ, சூப்பரா சொல்லிட்டீங்களே. சரி ஓகே, ஒரு சேஞ்சுக்கு வந்து திருக்குறள் பேசுங்க. சீனால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாது. சரி, நாலு நாள் சுட்டவடு. ஓகேயா? ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்றுபட்டா ஆனா படிச்ச பழக்கம் இருக்கு, கேட்ட ஞாபகம் இருக்கா? ஒன்றுபட்டால் ரொம்ப ஒரு கேட்ட பழக்கம், கேட்ட பழமொழி தானே? உண்டு வாழ்வு. ஓகேயா? சரி, காலம் சூப்பர், பர்ஃபெக்டா சொல்றீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டாக சொல்றீங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்போம் உங்ககிட்ட நான். அந்த கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு விடுகாது, இப்ப லாஜிக்கெல்லாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? சயின்டிபிக் அப்புறம் யோசிக்காது, ஸ்டடி ஜோக்கு தான். சரியா? ஸ்டடி ஜோக் தான் கேட்கறேன். சாயங்கால டைம்ல நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம்னு வந்திருக்கீங்க, வேற வழி இல்ல. ஓகே ஓகே, இப்ப நான் கேக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எங்க நான் வந்த எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நான் போயிட்டேன்னா எல்லாரும் கஷ்டமாயிடுவாங்க, அதுமே சோகமாயிடுவாங்க. இது எப்படி மனசு நடந்துகிட்டே இருக்க ஒரு விஷயம். சேலரி தான், சேலரி வச்சு அப்படி பார்த்தா ஜாலி ஆயிடும். என்ன யாராலையும் பிடிக்க முடியாது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து எல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. பொது கிடையாது. சீக்கிரம் அவ்வளவுதான் சொல்லிட்டீங்களே, அவ்வளவுதான், சிம்பிளா யூஸ்ஃபுல்லா போதும். ஓகேயா? உங்களுக்கான அடுத்த கேம் வைக்கிறேன். சரியா? உங்களுக்கான அடுத்த கேம்னா, நான் ஒரு லெட்டர் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கான் சொல்றேன்னா, தாத்தா டிக்கி கூப்பிடும்னு சொல்லி, நீங்க அதுல ரிலேட்டடா என்ன வேர்டு வேணா சொல்லறேன். ஓகேயா? லெட்டரா சொல்லுங்க. ஓகேயா? தமிழ வச்சு. காலையா இருந்துப்போம். ஒண்ணு என்ன வேணா சொல்ல, காகம் ஒண்ணு, ரெண்டு சீக்கிரம், மூணு, நாலு, அஞ்சு. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி ஓகே, உங்க பர்த்டே டேட் சொல்லுங்க. சிம்பிளா இருக்கு. சரி ஓகே, என்ன
1: பர்த்டே?
0: என்ன வந்து பாத்தீங்கன்னா, தலைகில சொல்லணும, தலைகில சொல்றத தமிழ் இங்கிலீஷும் கலந்து சொல்லணும். ஓகேவா? சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி ஓகே, இப்ப அஞ்சு இட்ல வந்து பாத்தீங்கன்னா, பீச்ல நீங்க பார்த்த உடனே கட்டகம் சென் பண்ற விஷயத்தை
1: சொல்லுங்க.
0: முக்கியமான மாந்துக்கு மணல் இருக்கும், கல் இருக்கும். சொல்லிங்களா? சரி ஓகே, சூப்பரா விளையாடுங்க மேடம். சரி ஓகே, உங்களுக்கான கடைசி க்வெஸ்சன் கேட்கறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் கேரக்டர் கேட்க மாட்டீங்க, இப்ப வந்தாலே நாளே தான் வந்து. சரி ஓகே, நோ ப்ராப்ளம், சூப்பரா விளையாடுங்க மேடம். தேங்க்யூ சோ மச், நல்ல விளையாடுங்க. நேர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த நேர் வந்தாங்க, ரொம்ப சிம்பிளா விளையாடுறாங்க, ஜாலியா இருந்துச்சு அவங்களுக்கும். இதோ பாத்தீங்கன்னா, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நிறைய நேர்களை நம்ம வந்து சந்திச்சு அவங்க கூட ஜாலியா விளையாட போறோம். தொடர்ந்து

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஸோ பாண்டி மெரினால நம்ம ஆர்ஜே புவி வந்து அங்கே வர மக்கள் கிட்டலாம் வந்து தமிழ் மேக்ஸ் இங்கிலீஷ்னு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து அவங்கள வந்து பேச வச்சுட்டு இருக்காரு. ஸோ தொடர்ந்து என்னெல்லாம் பேசுறாரு, என்ன மாதிரி ஃபன் கொடுத்து கேம்ஸ் கொடுத்து ஃபன் பண்றாரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டலாம்.
1: மீண்டும் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பாண்டி மெரினால் தான் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஹோம் ஒர்க் தான் கொடுத்து அனுப்பிட்டு இருக்கேன் எல்லாருக்கும். பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்டே நம்ம போய் விளையாடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். நீங்க யாரு? தனியா வரத்து ரொம்ப பிடிக்கும். பாக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பீச்ல இருந்தே ஆரம்பிச்சேன். சரியா, பீச்சுக்கு வந்தா கண்டிப்பா நான் இதை சாப்பிடாம போக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபுட் இருந்தா
2: என்னது?
1: பானிபூரி. ஓகே, இது வந்து ஒரு டிஃபால்ட்டான ஆன்சரா இருக்கு எல்லாருக்கிட்ட இருந்து வருது. சரியா, ஓகே. இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு வந்தா இந்த அஞ்சு விஷயம் கண்ணுக்கு வந்து கண்டிப்பா தென்படும் அப்படின்னு
2: நினைச்சேன்.
1: எனக்கு கால் கிடையாது ஆனா நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். நீ ரொம்ப பெருசா தான் வச்சுக்கிட்ட, சிம்பிளா இருக்கும் ஆன்சர். டூ வீலர் இருக்கு. வருது ஆனா இது அது கிடையாது. நான் எதிர்பார்க்கற ஆன்சர் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. இதுக்கு எதுவுமே கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்கு.

0: டக்குன்னு யோசிங்க, டிவி நான் எதிர்பார்க்குற ஆன்சர் வரல, நீங்கள் ஆனால் கரெக்டான ஆன்சரை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் ஆன்சர் வேணும் சொல்லிடுறேன். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீர், நதி, ஆறு இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும், கடல்லாம் நிற்கவே நிற்காது, சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வாய் இருக்கு ஆனால் பேசவே முடியாது, அப்படிங்களா? இதெல்லாம் ஸ்கூல் ஞாபகம் வருதா? இதெல்லாம் வந்து புக்கில் படிச்சிருப்பீங்க நீங்கள். சொல்லுங்க. தெரியலையா? கிணறு, கிணறு இருக்கு, அதால பேச முடியாது, வாய் இருக்குல்ல. லாஜிக்கலா திங்க் பண்ண வேண்டாம்ப்பா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான க்வெஸ்சன் என்னன்னா, நான் வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, ஆனா நான் போயிட்டா எல்லாரும் சோக மாட்டாங்க. அது வந்து ஒரு உயிருள்ள பொருள் கிடையாது, ஒரு ஆப்ஜெக்ட். ரொம்ப யோசிக்காம ஈஸியா யோசிங்க, ரிலேட் பண்ணி பாருங்க. ஒன்று பத்தா சூப்பர். காற்றுள்ள போது சூற்றிக்கோள், சூப்பர். மோடி காலம், ஓகே. ஒழித்தவனுக்கு இது கொஞ்சம் உலக மதம், ஓகேவா? இது புதுசா, ஓகே. தாய் போல பிள்ளை, நூல் போல செயல், ஓகே. எல்லாமே கரெக்டா சொல்றீங்களே, ஆல்மோஸ்ட் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒரு சில தான் உங்களுக்கு படிச்சிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப மறுபடியும் தமிழ் ரிலேட் பண்ணி நான் கொஸ்டின் கேட்கிறேன், சரியா? நான் ஒரு லெட்டர் சொல்லுவேன், அந்த தமிழ் எழுத்து அதை ரிலேட் பண்ணி நீங்கள் எப்படி சொல்லணும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டான் சொல்லணும், சக்காசி கீக்கு கூட்டு கைன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடை கடை கடை தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன வார்த்தை வேணால் சொல்லலாம், ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லிட்டேன், டானா வந்து கடல், கல், அந்த மாதிரி, சரியா? சிலி இந்த மாதிரி, ஓகேயா? டான் நான் சொல்கிறேன், ம், தமிழில் நல்லா யோசிங்க. அஞ்சே வார்த்தை தான், தான் கிடையாது, சா தி சு தை சு, எப்படி வேணாலும் சொல்லலாம். நல்லா யோசிங்க. ம், சி ஒண்ணு, சீக்கிரம். ம், ரெண்டு, மூணு. என்ன ஆப்ஜெக்டே வர மாட்டேங்குது, சரி பரவாயில்ல, ஓகேடா இருந்தாலும் ஓகே தான். சீக்கிரம் ஆண்டி, என்ன நீங்க வந்து ஒரு ஒரு பொருளையும் சொல்ல மாட்டீங்க, பொருளையும் கண்ணுக்கு தென்படலையா? ம், சரி, ஓகே. ம், சீக்கிரம் தூண்டில், ஏதோ ஒரு பொருள் வந்துருச்சுப்பா. இன்னும் ஒண்ணுதான், சீக்கிரம் சொல்லுங்க. ம், சார்தான், ஒரு அஞ்சு லெட்டர் வச்சு அஞ்சு வார்த்தை வாழ்க்கிறதுக்கு கஷ்டமாயிடுச்சு போல இருக்கு. இப்போ வந்து சான் சொல்றேன், ஓகே, அட்டாக் ஃபைண்டில் அஞ்சு பேர் சொல்லுங்க. ம், சீக்கிரம் கிடையாது, ஒன்று, ரெண்டு, சீக்கிரம் மூணு, நாலு, ஓகே. ஆ, சீக்கிரம், சீப்பு, ஓகே, சூப்பராக சொல்லிட்டீங்க. நிறைய விதமான ஜாலியாக இல்லாண்டீங்க. சரி, கடைசி உங்ககிட்ட நான் வந்து க்வெஸ்சன் கேட்குறேன். ஜூஸுக்கு வந்தால் நான் இதை கண்டிப்பாக சாப்பிடுவேன்னா நீங்கள் வந்து பண்ண சொல்லுங்க, ஓகேயா? ஜூஸுக்கு வந்தால் இந்த விஷயத்த நான் பண்ணாமல் போக மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து அழகு பார்த்து கட்சிக்கு பண்ணுறேன், அதை மாதிரி ஃபேமிலியோடு வந்தால் இந்த விஷயம் நான் பண்ணுவேன். பீச் தண்ணியில்
1: விளையாடுறது,
0: சூப்பர், சூப்பராக சொன்னீங்க, ஜாலியாக விளையாடுனீங்க. ஓகே, உங்ககிட்டருந்து எப்படி ஆன்சர்லாம் நான் வாங்கிட்டேன், தேங்க்யூ ஸோ மச். நேர்களே பார்த்தீங்கன்னா, இன்னொரு நேரம் வந்து நல்லா ஜாலியாக அவங்க கூட வந்து விளாண்டாங்க. நிறைய வந்து அவங்களும் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் வார்த்தை, ஏன்னா எனக்கே வந்து கெட்டதுன்னு சொல்லும் போது தடுமாறுச்சு, பட் அவங்க சூப்பராக விளாண்டாங்க. தொடர்ந்து கேளுங்க, எஃப்எம் 102.8 அலையோடு விளையாடு.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.

நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே புவி தமிழோடு விளையாடிட்டு இருக்காரு எங்க பாண்டிய மெரினால. சோ தொடர்ந்து பேசலாம்.
1: மீண்டும் நம்மளுடைய எஃப்எம் ரெண்டு 102.8 அலையோடு வந்தாச்சு. பாண்டிய மெரினால வந்து ரொம்பவே ஜாலியா எப்படி சொல்றது ரொம்ப ஃபன்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கூட நம்ம ஜாலியா விளையாட போறோம். உடனே கேளுங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார்
2: இன்னொரு

0: ஐடியா வச்சுதான் சம்பாதிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, ஆல்மோஸ்ட் நீங்க நிறைய கொஸ்டின் ஆன்சர் சொன்னீங்க. அதனால ஒரு சில சொல்லாததுனால பெனால்டி உண்டு. நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் கொஸ்டின் கேட்கறேன். பழமொழிலாம் தெரியுமா உங்களுக்கு? பழமொழி ஸ்கூல்ல நான் படிச்சிருப்பீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், அதுக்கு நான் வந்து பாதி சொல்லுவேன், நீங்க புரிய ஃபில் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சொல்லுவோம், செகண்ட் ஆஃப் சொல்லுங்க. ஓகேவா? அலோ சொல்லுங்க. ஓகே, ஒண்ணு கரெக்ட். கட்டுறது கை மாதிரி நல்லது. சூப்பர். கேட்டு பென்சில். ஓகே, ஒரு பானை தொட்டுக்கு. சூப்பர். தீங்கினால் சுத்த பொருள் எல்லாரும் மாறாது. ஓகே, இது திருக்குறேன் என்ன சொல்றேன். காற்றுள்ள போது எல்லாத்துக்கும் எப்படி கரெக்டா வருது ஆன்சர்? சமூக வாக்கியாரா நீங்க? எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்க நீங்க. ஓகே, காலம் காலம் காலம் பொன் போன்றது.
1: பொன் போன்றதா?
0: ஓகே, சூப்பரா பேசுறீங்க, நல்லா விளையாடுறீங்க. சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, இப்ப உங்களுக்கு அடுத்த க்வெஸ்சன் கேக்குறேன். டக்குனு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சாங் நீங்க வந்து பிரதிஷ்டமா சாங் சொல்லுங்க. சொல்லுங்க. அஞ்சு சாங் இல்ல மூணு சாங். மூணு சாங்கே கேக்குறேன். அடிக்கடி கேப்பன் சொல்லுங்க. நீ கேள்வி கேக்கலாம் பொண்ணு. கேக்கிறோம் சரியா? பரவாயில்ல.
2: வாங்கியாச்சு. தொடர்ந்து கேளுங்க. எப்போ மைண்ட் ஒரு 102 புள்ளி ஜாலியோடு விளையாடு.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே.
3: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. சோ பாண்டி மரினால இருந்து நம்ம ஆர்ஜே போய் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஷோவோட நிறைவு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா ஃபன்ஃபுல்லா என்டர்டெயின்மென்ட் போச்சு. நானே நம்பர்

சூப்பரா போயிட்டு இருந்து எல்லா நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்பெனி கொடுத்து ரொம்பவே ஃபன்ஃபுல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நானும் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். கேட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். இன்னொரு ஷோல நான் வந்து உங்களை வந்து என்டர்டைன் பண்ண ரெடியா இருக்கேன். அது வரைக்கும் நான் வந்து தாத்தா பாபு சொல்லிக்கிறேன் இதுவும் நீ சிறந்த சொல்லி ஏற்றி அழிவோடு விளையாடு நான் உங்களா ஜெயிப்பு.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னாருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பக்கிம் சந்திர சட்டோபாத்யாயின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: பக்கிம் சந்திர சட்டோபாத்யாயின் 188th பிறந்த நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய் ஒரு மிகச்சிறந்த இந்திய ஆளுமை திறனை கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது எழுத்துக்கள் பல தலைமுறை இந்தியர்களிடையே தேசபக்தி மற்றும் கலாச்சார பெருமித உணர்வை தூண்டின என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்தே மாதரம் பாடலின் 150th ஆண்டு விழாவை கொண்டாடி வருவதாக தெரிவித்த அவர், வந்தே மாதரம் பாடல் மூலம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் நாட்டிற்கும் ஒரு சிறந்த உத்வேகத்தை வழங்கியவர் அவர் என்றும் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

0: புகழ்பெற்ற இலக்கியவாதியும் கலாச்சார தேசியவாதத்தின் முன்னோடியுமான பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது அழியாத படைப்பான ஆனந்த மடம் மூலம் தாய்நாட்டின் மீதான சுய அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் தேசிய உணர்வு ஆகிய செய்திகளை அவர் வெளிப்படுத்தினார் என்றும், வந்தே மாதரம் பாடலை இயற்றியதன் மூலம் இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு அவர் புதிய வலிமையையும் உத்வேகத்தையும் ஒரு லட்சிய அடிப்படையையும் வழங்கியவர் என்றும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய மக்கள் மன்றம் புகழ்பெற்ற தேசிய பாடலான வந்தே மாதரம் உருவானதன் 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில் துபாயில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தியது. வந்தே மாதரம் 150 ஆண்டுகள் இந்தியாவின் ஆன்மா, பாரம்பரியம் மற்றும் தேசிய விழிப்புணர்வை கொண்டாடுதல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் இப்பாடல் ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பையும் ஒற்றுமை மற்றும் தேசிய அடையாளத்தின் குறியீடாக அதன் நீடித்த முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தது.
1: இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசு மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்து உள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அப்பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக ஷேசல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேன் உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். செஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மொஹரம் பண்டிகை இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் உசேன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் பங்கேற்றனர். இந்நாளை ஒட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் இமாம் உசேனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக கூறினார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் போற்றுதலுக்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரியும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் நினைவில் கொள்ளப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூ டியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். கிராம மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கு முக்கிய ஆதாரமாக இருந்து வந்த இந்த குளத்தின் சீரமைப்பு பணிகள் 2025 ஏப்ரல் மாதம் தொடங்கி கிராம மக்களின் ஒத்துழைப்பு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு, உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன்,
3: நீர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம், நீரின்றி அமையாத உலகு என்று ஒரே வரியில் சொன்னார் திருவள்ளுவர். நீர் வளம் இருந்தால்தான் விவசாயம் செழிக்கும், பொருளாதாரம் வளரும், சமுதாயம் முன்னேறும். நம்முடைய முன்னோர்கள் இதை நன்றாக உணர்ந்து இருந்தார்கள். பாரத பிரதமர் தொடங்கி வைத்த மிஷன் லைஃப் இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை சொல்லி இருக்கிறது. பூர்ணாங்குப்பம் கிராம மக்கள் செய்திருக்கும் இந்த சீரமைப்பு பணி பாரத பிரதமரின் மிஷன் லைஃப் இயக்கத்தின் உண்மையான நோக்கத்தை பிரதிபலிக்கிறது.
1: தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசுகையில்,
4: சுற்றுலா பயணிகளின் வருகை எண்ணிக்கை உயர வேண்டும் என்பது அரசுடைய எண்ணமாகும். சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக அதிக நிதியை மத்திய அரசு அளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது.

0: மத்திய அரசுடைய உதவி என்பது நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதை நன்றாக அறிவோம். இது நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அறிவித்தது போல் பெஸ்ட் புதுச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் புதுச்சேரிய வளர்ச்சி வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். சுற்றுலா தலங்களில் மிக மிக முக்கியமான ஒரு இடமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கு. இவற்றை மேலும் உயர்த்துவதற்கு நிச்சயமாக நமது அரசு பல முயற்சிகளை எடுக்கும். அதற்கு மத்திய அரசு நமக்கு அதிக நிதியை ஒதுக்கி உதவி செய்யும் என்று நான் நம்புகின்றேன்.
1: சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப் பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இறக்கமின்றி அழிக்க வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து உறுதிமொழி செய்து வைத்தார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருள்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என வலியுறுத்தினார். போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் நஷா முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நலத்துறையின் சார்பில் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழித்து ஆரோக்கியமான பாதுகாப்பான மாவட்டத்தை உருவாக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிறைவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு டி கே எஸ் எம் மீனாட்சி சுந்தரம், நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் திரு விக்னேஸ்வரன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணை மாவட்ட ஆட்சியர்கள் திரு செந்தில்நாதன், திரு பாலு பக்கிரிசாமி, கல்வித்துறை அதிகாரிகள், சமூக நலத்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காரைக்கால் மாவட்ட கல்லூரிகள் மற்றும் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த நாட்டு நலப்பணித் திட்டம் மற்றும் சமுதாய நலப்பணித் திட்ட மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 1500 மேற்பட்டோர் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்று பேரணியாக சென்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 ஒலிபரப்பாக உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னாருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக சேஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். புதுச்சேரி புறநாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21 16 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் இன்னொரு அழகான மாலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி, மனம் விரும்புத நிகழ்ச்சிக்காக உங்கள் மனத்துக்கு பிடிச்ச பாட்டை நீங்க என்கிட்ட கேட்க போறீங்க. 2271760 2275230 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி

0: 4413 வெளியூர் நேயர்கள் இணைத்து கால் பண்ணுங்க. அந்த வரிசையில இப்ப ஒரு காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார். யாரு இங்கிருந்து?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: தாண்டவமூர்த்தி குப்பத்துல இருந்து அபுசாலி சார், எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்கேன் மேடம். தாங்கள் அனைவரும் நலமா இருக்கிறீங்களா மேடம்?
0: நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம் சார். என்ன பாட்டு வேணும்?
1: படம் சின்ன பசங்க நாங்க.
0: ஓகே சார்.
1: பாடல் மயிலாடும் தோப்பில்.
0: உண்மையாலுமே சின்ன பசங்க தானா நீங்க?
1: பாடல் வரிக்கிறீங்க மேடம்.
0: படத்தோட பேர் சார் அது?
1: மறக்காம 2271 7 6 0 2 2 7 5 2 3 0
0: இப்போ சாங் வருது.

0: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:27:50 மனம் பெறும்பதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அவருக்கு பிடிச்ச பாட்டை கேட்க ஒரு நேயர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு, எங்கிருந்து?
1: சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார் மேடம்.
0: சிவகுமார் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சார். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
1: மேடம்? படம் மனதில் உறுதி வேண்டும்.
0: ஆஹா,
1: இந்த படத்துல இருந்து கண்ணின் மணியே கண்ணின் மணி, இந்த பாடல் வந்து எங்க ரம்யா சந்திரன் அவர்களுக்கு பிடித்த பாடல், அவர்களுக்காக இது சிறப்பு பாடல்.
0: ஓகே ஓகே சார். பாட்டுக்கோட பாட்டு ஏன் கேக்குறேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தோட கேட்டிருக்கீங்க, தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார்.
1: ஓகே, நன்றி நன்றி மேடம்.
0: நேர்களே, இதே மாதிரி நீங்களும் பாடலை, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாடலை எங்ககிட்ட கேட்கலாம். கால் பண்ணுங்க 2271760, 2275230. வெளியூர் நேர்கள் 0413 சேர்த்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த வகையில் அடுத்த பாடல்

0: நேரம் 6:33:36 மனம் மருமதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அவருக்கு பிடிச்ச பாட்டு கேக்குறதுக்கு அப்ப நேர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புவனகிரிலிருந்து விரும்பி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
0: சார், உங்க பேர் சொல்லுங்க. புவனகிரியிலிருந்து
1: வீரமணி மேம்.
0: வீரமணி சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி மேம் இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு சார். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் கேளுங்க.
1: ராசாவே ஒண்ணு நம்பி மேம், அந்த படத்துல இருந்து கம்மாக்கார வரும்.
0: ஓகே சார், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: பிடிக்கும் மேம், சித்ராமா வயசு மலேசியம்.
0: ஓகே சார், எதனால இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார்?
1: சித்ராமா வயசு நல்லா இருக்கும் மேம், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, அவங்களுக்காக இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்றீங்க. பாட்டு வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகே, தேங்க்யூ மேம்.
0: நேர்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்க கூட சேர்ந்து கேட்கலாம். கால் பண்ணுங்க 2271760 2275230. புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.

0: நேரம் 6:39 மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. லிசனர்ஸ் சாய்ஸ் உங்க ரெயின்போ எஃப்எம் 102.8ல இப்போ பிடிச்ச சாங் கேட்க வந்திருக்காங்க. பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ மாலை. வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம் சார். யாரு இங்க இருந்து?
1: காரைக்கால் இருந்து ராமலிங்கம் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நான் நலம் சார். நீங்க நலமா?
1: உங்களை பிள்ளை நலமா இருக்க மேடம்.
0: ஓகே சார், இப்ப என்ன பாட்டு வேணும் சார்?
1: பாடல் வெள்ளிக்கிழமை விடிகால வெள்ள குளத்துல வைகால மேடம். ரொம்ப நாளாச்சு கேட்டு பாட்டு வருது.
0: ஓகே சார், வெள்ளிக்கிழமைன்றதுனால இந்த பாட்டு கேக்குறீங்களா?
1: ஆமா மேடம், அது ரொம்ப நாளாச்சு மேடம். இந்த பாடல் வானவில் வராத பாடல் அதிகமா.
0: அப்படிங்களா? சரி, உங்களுக்காக இப்ப எங்க கூட சேர்ந்து நாங்களும் இந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: நேர்களே, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச இது வரைக்கும் யாரும் கேட்காத பாட்டுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க எல்லா பாட்டுக்கும் கால் பண்ணுங்க. 2271760 2275 2330. வெளியூர் நேயர் 0413 மறந்துடாதீங்க.
2: என்ன கூப்பிடுறாங்கடா, இது எப்படி இருக்கு?

0: வசந்த காலம்னு ஒரு பாட்டு இருந்தது.
1: ஓ, உங்களுக்கு ரயில் பயணம்னா ரொம்ப பிடிக்குமோ? ஓகே சார், ஓகே சார், உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
0: நன்றி மேடம், நன்றி.
1: நேர்களே, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை எங்க கூட கேட்டு சேர்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. கால் பண்ணுங்க 2271760, 2275230.

0: நேரம் 6:46. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்சமான பாடலை எங்க கூட கேட்டு சேர்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. அந்த வகையில அடுத்ததா ஒரு காலர் வந்திருக்காரு. யாரு இங்கிருந்து?
1: ஹலோ
0: சொல்லுங்க சார், யாரு இங்கிருந்து கால் பண்றீங்க?
1: கோட்டையிலிருந்து ராஜேந்திரன் மேடம்.
0: ராஜேந்திரன் சார், என்ன பாட்டு வேணும் சார்?
1: ரயில் பயணங்களின் படத்துல

0: இதழ் கள் ஊருமடி.
1: நேரம் 6:52. மனம் விரும்புத நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்போ பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்காக ஒரு நேர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாமல்ல. வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: யாரு, எங்க இருந்து?
0: கடலூர்ல இருந்து கார்த்திக் மேடம்.
1: கார்த்திக் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா சிறப்பா இருக்க.
1: ஓகே, கேட்கவே சிறப்பா இருக்கு.
0: ஓகே மேம்,
1: என்ன படத்துல இருந்து எந்த பாட்டு வேணும் சார்?
0: தனுஷ் நித்யாமன் நடிச்ச படம் இட்லி கடையில இருந்து எத்தனை சாமி வந்த சாங் வேணும், அது புஷ்பான குப்பசாமி பாடினது.
1: ஓகே, என்ன ஒரு டீடைல், எதனால இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
0: அதுல வர லைன்ஸ், அப்போட
1: நேர்களே, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்க எங்க கூட கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். கால் பண்ணுங்க 2271760, 2271523 மறந்துடாதீங்க.

மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: நேரம் 6:59 மனம் வரும்பது நிகழ்ச்சி செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து தொடர்வது 7 செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேன் உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நாடு முழுவதும் மொஹரம் பண்டிகை இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் முகமது நபியின் பேரனான ஹசரத் இமாம் ஹுசேன் மற்றும் அவருக்கு துணையாக நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் பங்கேற்றனர். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள 400 மேல் பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு, உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து உறுதிமொழி செய்து வைத்தார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருள்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என வலியுறுத்தினார். அயர்லாந்தில் உள்ள பெல்ஃபாஸ்டில் இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 1வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 தொடங்கியது. முதலில் ஆடி வரும் அயர்லாந்து அணி சற்று முன்வரை 10.3 ஓவரில் 4 இழப்பிற்கு 76 ரன் எடுத்திருந்தது. லண்டனில் இன்றிரவு 10:30 நடைபெறும் சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஏற்கனவே நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:02. மனம் பெருமதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. எல்லாரும் சீக்கிரமா கடகடன்னு, அப்பா நமக்கு லைன் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில ஒரு காலர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாமல்ல. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: யாரு இங்கிருந்து? செஞ்சில இருந்து கலைமணி மேம் பேசுறீங்க.
2: ஆமாங்க மேம்.
1: எப்படி இருக்கீங்க மேம்?
2: நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
1: சூப்பரா இருக்கேன் மேம். ஓகே, என்ன பாட்டு வேணும் மேம்?
2: தேவா அந்த படத்துல இருந்து சின்ன பொண்ணு சின்ன பையன் காதலிச்சா பாட்டு
1: ரொம்ப பிடிக்கும் போல. கேக்கும் போதே ஒரே சிரிப்பா இருக்கு.
2: பிடிக்கும் மேம், விஜய் சார் பாட்டு எல்லாமே பிடிக்கும்.
1: அப்படிங்களா? ஓகே, உங்களுக்காக சூப்பரான அந்த சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: தேங்க்யூ மேம்.
1: நேர்களே, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்க கூட கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கால் பண்ணுங்க 2272760 2272530. வெளியூர் நேர்கள் 0413

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். நேரம் 7:08 மனம் பெருமத நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ணுங்க. 2271760, 2275230.

0: நேரம் 7:11. மனம் மருமத நிகழ்ச்சியில பாடல் கேட்கிறார்னு ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு முன்னேற வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: நல்லாப்பாளையம்.
0: ஓகே சார், என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும் சார்?
1: ஊர்கூடும் கிளிகள் பாடல் வழியே வருகின்றன.
0: ஓகே சார்,
1: தருவது அன்பு கட்டளை. நன்றி.
0: நன்றி சார், நன்றி சார், தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார்.
1: நன்றி.
0: நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்கறதுக்கு கால் பண்ணுங்க. 2271760, 2275233.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய

0: பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாபாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்காக ஆபரேஷன் அமெஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள், 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிர்

உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பீஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டாங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. மனம் பெருமித நிகழ்ச்சி தொடர்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8ல. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ணுங்க 2271760, 2275230. இப்போ ஒரு சூப்பரான சாங் வருது.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 அன்றாட நிலவரம். டெல்லி அஞ்சல்.
1: காஷ்வாணி, ஆர் ஆப் சுன் ரஹே ஹே எஃப் எம் ரெயின்போ.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது பிஃபா வேர்ல்ட் கப் 2026 அன்றாட நிலவரம். நேரம் 7:32. எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ மனசுக்கு பிடிச்ச பாடல் கேட்க ஒரு நேயர் நம்ம கூட நினைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாரு, எங்க இருந்து கால் பண்றீங்க?
2: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் மூர்த்தி பேசுறோம்.
1: நல்லம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா.
1: சூப்பர் சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
2: ராஜா ராஜாதான் படத்துல இருந்து மாமரத்து குயிலுங்கிற பாட்டு வேணுமா?
1: ஓகே, ரொம்ப பிடிக்குமா சார் இந்த பாட்டு?
2: ஆமா, இளையராஜா சித்ரா அருமையா பாடிருப்பாங்க.
1: ஓகே சார், பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
2: நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
1: நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ணுங்க. 2271760 2275 2330. வெளியூர் நேர்கள் 0413 மறந்துடாதீங்க. புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
3: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 7:38, 41 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 மனமருமத நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. மனசுக்கு பிடிச்ச பாடல் கேட்க ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
1: ராமு.
0: ராமு சார், எந்த படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும் சார்?
1: எந்த அங்கச்சி படிச்சதா?
0: ஓகே.
1: பாடல் வந்து நல்ல காலம் பிறந்துச்சு.
0: ஆஹா, பிறந்துருச்சா? பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
1: நன்றி நன்றி
0: நன்றி சார். நேர்களை, உங்களுக்கு பிடிச்ச பாட்டும் எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ணுங்க. 2271760, 2275230.

0: நேரம் 7:44 நம்மிடம் மனம் பெறுமத நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8ல காலர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யாரு, எங்க இருந்து சார்?
1: சின்ன புதுப்பட்டில இருந்து ராஜா. நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலம்.
0: சூப்பர் சார். என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: பொம்மன் படத்துல இருந்து.
0: ஓகே சார்.
1: அடி கருப்பு நிறத்தழகு திருப்பழகு.
0: அப்படியா, இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமோ?
1: ரொம்ப கேக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் மேடம்.
0: ஓகே சார், ஓகே சார். உங்களுக்காக இந்த பாட்டு வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி சார். நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ணுங்க. 2271760, 2275230. சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேரம் 7:49 மனம் விரும்புத நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 இப்ப புடிச்ச பாட்டை கேட்க ஒரு நேயர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க, பேசிருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம். குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங். கள்ளக்குறிச்சில இருந்து ஹேமலதா மேம், எப்படி இருக்கீங்க மேம்?
1: சூப்பரா இருக்கேங்க மேம், கோல்டோட.
0: என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும் மேம்?
1: பனித்துளி
0: ஒன்று தூங்குது தூங்குது பாருமா, சளி
1: பிடிச்சிருக்கேன். எழுப்புது ஏனம்மா, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு மேம். அடுக்கு தொடரா.
0: ஓகே ஓகே மேம், உங்களுக்கு பிடிச்சமான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. 2272 7 6 0 2272 5 2 3 0

நேரம் 7:57, கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். மனம் வரும்பதே நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு கால் பண்ணி, நிலையத்திற்கு கால் பண்ணி தங்களோட விருப்ப பாடலில் கேட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுக்கு ஹாய் சொல்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் RJ சாண்டி. இறுதியாக ஒரு பாடல் வருது மின்னலை திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: சில நொடிகளில் தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். போதைப் பொருள் இல்லா இந்தியா இயக்கம் இந்தியர்களின் பங்களிப்பால் முன்னெடுக்கப்படும் ஒரு மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதிய போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்த கட்டுரையை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் மை பாரத் ஏனாம் மையம் சார்பில் ஏனாம் சமக்ர சிக்ஷா பயிற்சி அரங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிராந்திய நிர்வாகி திரு சிவராஜ் மீனா நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். இதேபோல் இத்தினத்தை முன்னிட்டு மாஹியில் இளம் தலைமுறையினரை இருண்ட உலகில் இருந்து விளையாட்டை நோக்கி வழிநடத்தும் விதமாக பல்லூர் VN புருஷோத்தமன் அரசு மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டுக் கழகம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்புக் கழகம் இணைந்து தயாரித்த விழிப்புணர்வு காணொலி வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மாஹி பிராந்திய நிர்வாகி திரு அங்கித் குமார் தலைமை வகித்தார். மாஹி சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார் காணொலியை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையே அயர்லாந்தில் உள்ள பெல்ஃபாஸ்டில் நடைபெறும் முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடிய அயர்லாந்து அணி 183 ரன் எனும் வெற்றி இலக்கை இந்திய அணிக்கு நிர்ணயித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
4: டெய்லி நைட் நீங்களும் FM Rainbow கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
3: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 முதல் 11 மணி வரை நமது FM Rainbow புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
3: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நேர்களே, நமது FM ரெயின்போவில் சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநகரத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
4: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறை

0: Rivals Pakistan in its penultimate FIH Pro League match at the Lee Valley Hockey and Tennis Centre in London this evening. The match is scheduled to begin at 10:30 p.m. In men's cricket, hosts Ireland have set a target of 183 runs for India in the first T20 international match of the two-match series in Belfast. Put into bat, Ireland scored 182 for 9 wickets in stipulated 20 overs. In reply, India were 129 for 6 in 15 overs when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah launches 3-year vision document for narcotics control, calls for better coordination and use of technology to strengthen anti-drug campaign. Centre to deploy 1,000 advisory personnel across the country and upgrade trade portal to maximise benefits of India-UK trade agreement. Death toll in Venezuela earthquakes rises to 589. India sends 2 Air Force planes with emergency relief material. US and Iran agree to establish direct military communication channel to reduce risk of further conflict, says US Vice President J.D. Vance. And in US Open badminton, India's Ronak Chahan stuns top seed Cho Tin Shen of Chinese Taipei to enter quarterfinals of men's singles. Kidambi Srikanth and 3 women shuttlers also reach the quarters. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற, அதாவது முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெளி முதுகு நோய் குறித்த நேர்காணல். இது குறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் சார்.
4: வணக்கம் மேம்.
3: ஸ்கோலியாசிஸ் விழிப்புணர்வு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நம்ம பல்வேறு தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது நம்ம கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற நெளி முதுகு நோய் அப்படின்னா என்ன, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
4: நெளி முதுகு நோய், அதாவது ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்க முதுகு எலும்பு பற்றின ஒரு பிரச்சனை. இந்த நெளி முதுகு நோய் அப்படின்னாக்கா நம்மளதுல வந்து முதுகு தண்டு உடமை சர்வைக்கல் தொராசிக் லம்பார் சாக்ரல் அண்ட் காக்சிஜியல் அப்படின்ற ஒரு பிரிவுகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோடது முதுகு தண்டு வடம், அதாவது வெர்டிப்ரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதில் இந்த நெளி முதுகு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா நேராக நம்ம உட்கார்ந்து நிற்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டு நேராக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா வேலைகளுமே செய்ய முடியும், நடக்கிறது உட்கார்றது எல்லாமே. இதில் இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த தண்டு வடம் நேராக இல்லாமல் இந்த முதுகு தண்டு வந்து வளைந்து வெளிப்புறமாக வளைந்து, ஆங்கிலத்தில் லேட்ரல் கர்வேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ரைட் சைடு ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா அந்த வலது புறம் வந்து வளைந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெளி முதுகு அப்படின்ற மாதிரி நம்ம இது சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்டுதோறும் June 27 வந்து நெளி முதுகு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலகெங்கிலும் June 27 வந்து உலக நெளி முதுகு நோய் குறித்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
3: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுவது குறித்து சொன்னீங்க. இந்த நோய் பாதிப்பில் எத்தனை வகையான பிரிவுகள் இருக்குது, இந்த நோய் காரணமாக முக்கியமாக யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றனர், எந்த வயதினர் பாதிக்கப்படுகின்றனர்?
4: இதில் வந்து 5 வகையான ஸ்கோலியோசிஸ் அப்படின்றத டைப் நம்ம சொல்கிறோம். மோஸ்ட்லி 80% வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வளரிளம் பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இதில் வந்து அதிகப்படியாக இந்த நெளி முதுகு நோயினால் பாதிப்படைகிறாங்க. அதாவது இடியோபதிக் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் காரணம், இதனால தான் இது வருது அப்படின்ட்டு சொல்ல முடியாத காரணத்தினால 80% மக்கள் தொகையில் இதை வந்து பாதிப்படைகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம 25 நபர்களில் வந்து ஒருத்தர் வந்து இந்த நெளி முதுகு நோயினால் பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு இருக்குது. அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 2வது வகை வந்து நியூரோ மஸ்குலர் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நேம்லே இருக்கு நியூரோ மஸ்குலர், நியூரோனாவே நரம்பு அதாவது மூளை சம்மந்தப்பட்டதும், மஸ்குலர் அப்படின்றனாக்கா தசை சம்மந்தப்பட்டதும், அதாவது இந்த பெருமூளை முடக்குவாத நோய் எனப்படுகின்ற செரிப்ரல் பால்சி, அதுக்கடுத்து தசை சிதைவு நோய் எனப்படுகின்ற மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, இந்த ரெண்டு நோயும் வந்து மூளையும் தசையும் சம்மந்தப்பட்டது. இந்த நோய் வந்திருந்தாலும் இந்த நெளி முதுகு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கன்ஜெனிட்டல் அப்படின்னு சொன்னாக்க பிறக்கும் போதே, அதாவது குழந்தை வந்து கருவில் இருக்கும்பொழுது இந்த முதுகு வந்து இந்த மாதிரி வளைந்தே காணப்படும். ஸோ அது வந்து நம்ம கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். இந்த டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வயதாக

0: ஆக நம்மளுடைய மூட்டுக்கள் வந்து எப்படி தேய்மானம் அடைந்து முட்டு வலி கை கால் வலி எப்படி வருகிறதோ அது மாதிரி நம்மளுடைய முதுகு தண்டுவடமும் வந்து வலியினால வந்து நம்ம இதுவாகிறதுனால முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸை வந்து நம்ம வந்து பலகீனம் அடைகிறதுனால வருகின்ற டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். அடுத்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டியே வந்து அவங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி உட்காராங்க அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதில் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் வந்து நம்ம வீட்டிலேயே கூட வந்து நம்ம வந்து நிமிந்து உட்காரு, ஏன் அந்த மாதிரி கீழே தலையை ரொம்ப பார்க்குற, குனிஞ்சு பார்க்குற, ஏன் குன் போட்டு உட்கார அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது இந்த ஸ்கோலியோசிஸ் வந்து இது நிஜமாகவே இது பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ், அதாவது நம்ம சரியாக உட்காரதுனால நெளிஞ்சு உட்காரோம் இல்லை குன் போட்டு உட்காரோம் அப்படி இதை நாள்பட்ட போக்கில் போகும்போது இதுவே வந்து நெளி முதுகு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ்ன்றோம். ஸோ இந்த நெளி முதுகே வந்து ஐந்து வகையாக நம்ம பிரிக்கும்போது இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற வளரிளம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த நெளி முதுகு நோய் தான் அதிகமாக உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10-18 வயதுடைய குழந்தைகள் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் நோயினால் அதிகமாக பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு பார்க்க முடியுது.
1: ஓகே டாக்டர், முக்கியமாக 10-18 வயதுடைய குழந்தைகள் இந்த நோய் காரணமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது குறித்து சொல்லுங்கள் டாக்டர்.
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் தான் 80% வந்து இந்த நோயில் வந்து அதிகப்படியான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இவங்களை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒருத்தர் நடக்கும்போதோ நிற்கும்போதோ வந்து அவங்களோட ஷோல்டர் அதாவது தோள்பட்டையும் இடுப்பும் வந்து சமநிலையில் சமதளத்தில் இருக்கணும். இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்தவர்களோட தோள்பட்டை வந்து ஒரு தோள்பட்டை வந்து கீழாகும், ஒரு தோள்பட்டை வந்து மேலாகவும் இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடுப்பு வந்து கீழும் ஒரு இடுப்பு வந்து மேலும் இருக்கும். ஸோ அவங்க நிற்கும் போதோ நடக்கும் போதோ உட்காரும் போதோ நமக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து உயரம் குறைந்து ஒரு பக்கம் வந்து மேலே தூக்கி இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் வந்து இவங்களோட உடல் அமைப்பில் வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் காணப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதிலிருந்தே வந்து ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இவங்களுக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் இருக்கா, இல்லை இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி நின்னாங்களா நடந்தாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இவங்களோட முதுகு வந்து ரொம்ப ஒரு பக்கமாகவும் துருத்தி இருக்கும். அதே மாதிரி நடக்கும்போது ஒரு கால் வந்து கொஞ்சம் இழுத்து நடக்கிறது, அதே மாதிரி ஒரு பக்கமாக வளைஞ்சு உட்கார்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதே நம்ம வந்து இந்த நெளி முதுகுக்கான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்றத ஒரு தீப்பொறியாக எடுத்து நம்ம அதை ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த நபர் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால பாதிப்படைந்திருக்கிறாரா இல்லை வேறு ஏதேனும் விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம்.
1: ஓகே டாக்டர், பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக அவங்க கூட அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு இருக்குது, இவங்க எப்படி இந்த நோய் குறித்து கண்டுபிடிக்கிறது டாக்டர்?
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸை விட அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை பிடி டீச்சர்ஸ் சொன்னாங்க இந்த பையன் வந்து விளையாடும் போது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்றத பேரண்ட் கிட்ட சொல்லி நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து இந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக வீட்டில் எப்படி நடக்கிறாங்க, எப்படி உட்கார்றாங்க, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அவங்க ஹோம் ஒர்க் பண்ணும்போது எந்த விதமாக டேபிளில் உட்காந்து அவங்க எழுதுகிறாங்க, இல்லை அந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் மாற்றும் போதே நமக்கு தெரியும் அவங்களோட முதுகு வந்து நார்மலாக நீட்டாக இருக்கா இல்லை ஏதேனும் வளைந்து இருக்கா, இதில் இந்த ஸ்கேப்புலா அப்படின்ற எலும்பு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் துருத்தி இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்களை வந்து பேர் பாடியாக நம்ம பார்க்கும்போதே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை குழந்தைங்க அந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எப்படி உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை உட்காந்து எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பெற்றோர்கள் காணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் நல்லா கேள்வி கேட்டது போல் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான் அவங்களோட அதிகப்படியான நேரம் வந்து செலவிடுறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் வந்து வகுப்பறையில் ஒரு டீச்சர் வந்து இந்த குழந்தைங்களை பார்க்கும்போதே ஒரு குழந்தை வந்து கிளம்ஸியாக உட்காந்துருக்கு, ஏதோ ஒரு நார்மலாக இல்லாமல் கூன் போட்டு ஒரு பக்கம் சைடாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, நம்ம வகுப்பிலே கூட இருக்கும்போது ஆசிரியர்கள்லாம் நேராக உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லியும் வந்து நம்ம நேராக உட்காருவோம், நம்மளை அறியாமல் ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் போகும்போது டீச்சர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கால் கொடுப்பாங்க. இப்படி சொல்லியும் வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து அந்த வார்னிங் கால் கொடுத்து கூட வந்து அந்த குழந்தை வந்து அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா ஆசிரியர்கள் வந்து அதை ஒரு காலை எடுத்துகிட்டு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து வகுப்பு ஆசிரியர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தைகள் வந்து நடக்கும்போது, ஓடும்போது, இல்லை விளையாட்டில் பங்கு பெறும்போது இந்த குழந்தைங்களோட உடல் உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது, இவங்க தோள்பட்டையெல்லாம் எந்த கரெக்டாக இருக்காங்களா, சிமெட்ரிக்கல் பாடி அலைன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த குழந்தைங்களோட உடல் வந்து கரெக்டாக நேராக இருக்கா, இல்லை வந்து விளையாட்டும் போது இவங்களோட கை கால்கள் எந்த விதமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து, அது விதமாகவும் ஆசிரியர்கள் வந்து இதை கவனித்து பெற்று

0: பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து நம்மளை மாதிரியான மருத்துவர்களிடம் வரும்போது நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய்க்கான அறிகுறிகளை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறது குறித்து சொன்னீங்க. இப்போ பிறக்கும் பொழுதே இந்த ஸ்கோலியோசிஸ் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கு?
0: நிச்சயமாக, இந்த குழந்தை வந்து அதாவது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு ஒரு வகைன்னு சொன்னேன் இல்லைங்களா, குழந்தை வந்து பிறக்கும்போதே இந்த முதுகு தண்டுவடத்தில் முதுகில் வந்து பிரச்சனையாவோட பிறக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த குழந்தை வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறந்த உடனே 3வது மாதத்தில் வந்து கழுத்து நிற்கணும், 6வது மாதத்தில் குழந்தை வந்து ஒரு கழிச்சு படுத்து எழுந்து உட்காரணும், 1 வயதுக்குள்ளவே அந்த குழந்தை வந்து நடக்கணும். இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு குழந்தை செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ், அதாவது பிறக்கும்பொழுதே ஒரு நெலி முதுகு கண்டிஷனோடு பிறக்கிற குழந்தைகள் வந்து இது எல்லாத்தையுமே செய்ய முடியாது. சிலது வந்து ரொம்ப லேட்டாக செய்வாங்க, சிலது வந்து நடக்கக்கூட செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம மருத்துவரை அணுகி மெடிக்கல் டயக்னோசிஸ்லாம் நம்ம பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு காப்ஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது இந்த குழந்தைக்கு வந்து அந்த முதுகு எலும்பு வந்து எந்த லெவலுக்கு வந்து வளைந்து காணப்படுது அப்படின்ட்டு அந்த வளைவு எக்ஸ்ரேயில் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு 20 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். 20லிருந்து 40க்கு போகுது அப்படின்னாக்கா அது ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம். 40 டிகிரிக்கு மேலும் அதாவது முதுகு எலும்பு வந்து நெளிவு காணப்படுகிறது, அந்த ஸ்கோலியாட்டிக் கர்வ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமும் அந்த குழந்தைக்கு வந்து ஃபிசியோதெரபி மருத்துவம் மற்றதெல்லாமே நம்ம கேரி அவுட் பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம வந்து சரிப்படுத்தலாம்.
1: நிரந்தரமாக சரியாக்கி,
0: அதாவது கண்டிஷன்ஸ் பொறுத்து, இந்த சிவியாரிட்டி அப்படின்ற கண்டிஷன்ஸ் பொறுத்து. நான் சொன்ன மாதிரி அந்த 0லிருந்து 20 டிகிரி பர்சன்டேஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நெலி முதுகு இருக்குனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே எக்ஸசைஸ் கொடுத்தே வந்து நீங்கள் சரி பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற மில்வாக்கி பிரேசஸ் இல்லை பாஸ்டன் பிரேசஸ் அந்த மாதிரி பிரேசஸ்லாம் நம்ம போட்டு அந்த குழந்தை வந்து சரி பண்ணலாம். இல்லை 20லிருந்து 40 அப்படின்னு போகும்போது நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரை பார்த்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த வயதுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படின்றத ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுபடி மேற்கொள்ளலாம். இல்லை 40 டிகிரிக்கு மேலே போகும்போது அது ரொம்ப வெரி சிவியரான கண்டிஷன், அதுக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். அது செஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற இந்த மில்வாக்கி பிரேசஸோ இல்லை பாஸ்டன் பிரேசஸோ அந்த குழந்தைக்கு போட்டு முதுகு வந்து மேலும் வளையாமல் நெளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய் பாதிப்பின் அளவை பொறுத்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி வளரிளம் பருவத்தினரை தாக்கக்கூடிய இந்த ஸ்கோலியோசிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன?
0: நெளிமுதுகு குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு பக்கம் தோள்பட்டை வந்து கீழே இறங்கி காணப்படும், ஒரு பக்கம் இடுப்பு வந்து மேலும் கிழமாக இருக்கும், சமதளத்தில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்க்கான மூமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்து முதல்ல வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். எல்லா உடல் முட்டுகள்லையும் வந்து எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொண்டு வந்துக்கான மருத்துவ பயிற்சிகள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நெளிமுதுகு குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து முட்டிக்கால் போட்டு அந்த முட்டிக்காலிலேயே நடக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 கால் பாய்ச்சலில், அதாவது குழந்தை வந்து 2 கைகளையும் 2 கால்களையும் தரையில் வந்து பதிந்து அதில் வந்து நகர்ந்து போகிற மாதிரியான விஷயம். இந்த மாதிரி போகும்போது 2 முட்டியும் 2 கையும் வந்து கரெக்டாக தரையில் ஊனி போகும்போது இந்த நெளி முதுகு அப்படின்றத வந்து நம்ம வந்து முதுகை வந்து நேராக கொண்டு வரும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவியாரிட்டிக்கு பொறுத்து தான். இந்த 0லிருந்து 20 வரைக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த குழந்தைய வந்து சரி பண்ணிடலாம். இந்த 20லிருந்து 40, 40க்கு மேலும் போகும்போது நம்ம நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து இந்த ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் போடும்போது தான் இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பீரியாடிக்காக இந்த நெளி முதுகுனால மட்டும் முதுகு மட்டும் பாதிப்படையிறது இல்லை, அதை சுற்றி இருக்கிற தசைகள் அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்களான நுரையீரலும் வந்து பாதிப்படையும். முழுமையான பாத்திரத்தில் வந்து தண்ணீர் நிரப்ப நார்மலான பாத்திரத்தில் முழு கொள்ளளவு பிடிக்கும். 5 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நசிங் இருந்ததுனாக்கா அதில் தண்ணீர் கொள்ளளவு வந்து குறையும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நெளி முதுகு ஸ்கோலியோசிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து முழுமையாக வந்து விரிவடையாது. இந்த விரிவடையாததுனால வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து சுவாசிக்கிற ஆக்சிஜன் லெவலும் குறையிறதுனால இந்த குழந்தைகள் வந்து நம்மளை மாதிரி நார்மலாக பேச முடியாது. 10 வார்த்தைகள் பேசுவாங்க, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். இல்லை இவங்க நார்மலாக இருக்காங்க, 0 to 20 டிகிரியில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க விளையாட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான பயிற்சிகளும் நம்ம ஃபிசியோதெரப்பியில் பண்ணணும். வேறு ஏதேனும் ஜாயிண்ட்டில் பெயின் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெயின் அலிவியேட் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் ஃபிசியோதெரப்பியில் பண்ணுறோம்.
1: நெளிமுதுகு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேற என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்னு

0: சொன்னீங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் சொன்னீங்க டாக்டர். இயன்முறை மருத்துவத்தால சரி செய்ய முடியல அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணணுமா?
1: நிச்சயமா. இந்த சிவியாரிட்டி அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெலிமுதுகு காப்ஸ் ஆங்கிள் வந்து 0 to 20, 20 to 40, மோர் தென் 40 அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 0 to 20 அப்படின்னும் போதே நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கனாக்கா உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து இது நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ண முடியும். ஃபர்தராக நம்ம வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பீரியாடிக்காக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அந்த 20 to 40 போகும்போது அவங்களோட உடல், அதாவது அவங்களோட வயது, அவங்க செய்யக்கூடிய வேலை, இதெல்லாம் பொறுத்து வந்து அவங்களுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யணுமா இல்லையா அப்படின்றது ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் தான் வந்து அதை ரூல் அவுட் பண்ணணும். ஆனால் 40 degrees மேலே போகும்போது நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பின்பான ஃபிசியோதெரப்பி மருத்துவமும் செய்து அந்த அவங்கள வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு.
0: சர்வதேச ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:31 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஒரு அழகான இரவு வணக்கம். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அஜே சண்டி. இன்னும் தூங்கலையா, தூக்கம் வரலையா? அப்போ நீங்கள் சரியான ஃப்ரீக்குவென்சியில் தான் இருக்கீங்க. பகல் முழுக்க ஓடிய மனசுக்கு இரவு கொஞ்சம் பாஸ் வேணும். அந்த பாஸ்க்கு பிளேலிஸ்ட் என்கிட்ட இருக்கு. காதல் இருந்தாலும் சரி, காதல் இல்லைனாலும் சரி, காதல் தோல்வியானாலும் சரி, இரவும் இசையும் எல்லாருக்குமானது. அப்படிப்பட்ட எல்லாருக்குமான இசையோட நான் இங்கே ரெடி. உங்கள் ஹெட்ஃபோன்ஸ்க்கும் ஹார்ட் பீட்ஸ்க்கும் சாங் தானே கனெக்ஷன். வால்யூமை கொஞ்சம் அதிகமாக வச்சு லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணுங்க. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் வரும் பாடல், காதல் யார் மேலே தான் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட முடியாது. ஏன், கடவுளாக இருக்கக்கூடாதா? அப்படி தான் முதல் பாடல். எதை நான் கேட்பேன் உனையே தருவாயின்னு ஏஆர் ரஹ்மான் இசையில் வரும் பாடலுடன் தேன் சிந்ததே வானம் தொடர்கிறது.

இருந்து இயற்கையின் மீது அழகான காதலை வெளிப்படுத்தும் பாடல். அடுத்த பாடல், கடன் வாங்கி சிரிக்கின்ற மானுட நெஞ்சை கொய்கிறாயின, நா முத்துக்குமார் வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில்.

நேரம் 9:38 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. கடவுளை

புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.

நேரம் 9:44. தேன் சிந்துதேர்வாணம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல், என்ன சொல்வேன் இதயத்திடம் உன்னை தினமும் தேடும், என் பேச்சை கேட்காமல் உன்னை தேடும்னு ஸ்வேதா மோகன் ஸ்ரீனிவாஸ் குரலில், காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:49. தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் வாய வீரா, சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில்.

சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.

நேரம் 9:54. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. வாசம் உள்ள அரும்பு மணக்கும் மலர் முட்டு, இத நறுமுகை அப்படின்னு சொல்லுவாங்களாம். நறுமுகை அப்படின்ற வார்த்தையவே நமக்கு மனப்பாடம் பண்ண வச்ச பாடல் அடுத்த பாடல். உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களின் குரலில் இருவர் திரைப்படத்திலிருந்தார்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவும் இசையும் எல்லாருக்குமானது. நீ நான் அப்படின்லாம் எதுவும் இல்லை. அந்த வரிசையில் அடுத்ததாய் வரும் பாடல், அந்த பாட்டை வெறும் வரிகள் மட்டும் கேட்டாலும் அழகு, இசை மட்டும் கேட்டாலும் அழகு, சோகமாக இருக்கும்போது கேட்டாலும் அழகு, மகிழ்ச்சியாக இருக்கும்போது கேட்டாலும் அழகு. அப்படி ஒரு அழகான பாடல் எஸ்பிபி குரலில் கேட்கலாம்.

நேரம் 10:08. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல், எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவம் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது, குயில் எல்லாம் தேனா பாடுது மனசெல்லாம் இனிப்பா இனிக்குதுன்னு அழகான வரிகள் கொண்ட இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரலில்.

நேரம் 10:14. நாங்கள் தூங்கணும்னு பாட்டு போடுறியா, நாங்கள் தூங்கக்கூடாதுன்னு பாட்டு போடுறியா அப்படின்னு நீ கேட்குறது என் காதில் நல்லா விழுது. ஆனால் அடுத்ததாய் வரும் பாடல் யாரையும் தூங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பாடல். நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான். இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இதுபோல் வேறெங்கும் சொர்க்கமில்லை. இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆஷா போன்ஸ்லே அரியரன் அவர்களது குரலில்.

நேரம் 10:20. மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மங்கி பாத் உரை வரும் 28 நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மத்திய அலை 1215 KHz-லும் FM ரெயின்போ 102.8 MHz-லும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 KHz-லும் FM ரெயின்போ 102.8 MHz-லும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் AIR ஆப்பிலும் கேட்கலாம்.

நேரம் 10:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம் FM Rainbow 102.8.

நேரம் 10:26 தேன் சிந்ததேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. பணியில் நனையும் மார்கழி பூவே, எனினை பிரிந்தால் ஏதொரு வாழ்வே. வரிகள் கொண்ட அழகான பாடல் கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி அவர்களின் குரலில்.

நேரம் 10:31. தேன் சிந்தது வானம் நிகழ்ச்சியில் எஃப்எம் ரெயின்போ 102.8. வானத்தில் என்னென்னலாம் நம்மளை சுற்றி இருக்கோன்னு சில நேரம் நம்ம கவனிக்காமையே விட்டுடுவோம். அப்படி கவனித்து பாடப்பட்ட பாடல் அடுத்த பாடல். இந்த பூமியே பூவனம், உங்கள் பூக்களை தேடுங்கள். இந்த வாழ்க்கையே சீதனம், உங்கள் தேவையை கேளுங்கள்னு ஹரிணி குரலில், இந்திரா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:38 நிமிடம். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் எஃப்எம் ரெயின்போ 102.8 இல் அடுத்ததாய் வரும் பாடல் 90s கேட்சுக்கு தான் இந்த பாட்டோட அருமை தெரியும். ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை காலேஜுக்கு போகும்போதோ பஸ்ஸில் உட்காந்துட்டு கேட்குற சுகம் இருக்குல்ல, அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட பாட்டு தான் இந்த பாட்டு. நீங்காத ரிங்காரம் நீதானே, நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேன்னு வலையோசை பாடல். லதா மங்கேஷ்கர், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் சத்யா திரைப்படத்திலிருந்து.

0: கவுன்சிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் AIR ஆப்பிலும் கேட்கலாம்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மங்கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெச்சிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா

நெருங்கியாச்சு. தேன் சிந்து தேவானம், இந்த இரவு முழுதும் உங்களுக்கு இனிப்பா இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி. இறுதியாய் ஒரு பாடல், எஸ்பிபி மற்றும் ஸ்வர்ணலதா அவர்களது குரலில்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். ஆறு 35 உழவர்களுக்கான செய்திகள், மஞ்சள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், இயற்கையின் மௌன புரட்சி, வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள், அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, குடல் ஆரோக்கியத்தில் யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும், 11:47 முதல் 12 மணி வரை மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு கல்லூரி பூக்கள், நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு, நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜீவிதா.

6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதற்கிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: And that is the end of this news bulletin.
1: நேயர்களே, புதுச்சேரி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.